நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 4ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 9ஆம் நாள், 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை, நேரம் 5:57.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6 மணி. குரலும் விளக்கமும். இன்று நாம் தெரிந்து கொள்வது, அறத்துப்பாலின் இலரவியல் பிரிவில் நடுவுநிலைமை அதிகாரத்தில் குரல் எண் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்மபோல செய்யின். இதன் விளக்கம், பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். குறளும் விளக்கமும் மீண்டும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். இதன் விளக்கம், பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். குறளும் விளக்கமும் பகுதியில் நாம் இன்று தெரிந்து கொண்டது, அறத்துப்பாலின் இலரவியல் பிரிவில் நடுவுநிலைமை அதிகாரத்தில் குரல் எண் 120, டாக்டர் மு வரதராசன் அவர்களின் தெளிவுரையுடன். நிகழ்ச்சி நிரல் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். இன்று காலை 7 மணிக்கு கொஞ்சும் கிளி, தொடர்ந்து மதுர கீதம். 7:25 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். இன்று காலை 8 மணிக்கு மிலாது நபி பெருநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் அ. முகமது இஸ்மாயில் ஹஸ்னி அவர்கள். இன்று காலை 8:30 மனம் விரும்புதே. 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சி ஆர். வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாம்பி சி என். பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இன்று காலை 10 மணிக்கு மலையாள கரையோரம்.

ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்குபெறும் சிறப்பு நேர்முகம் கேட்கலாம். 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். பிற்பகல் 12:10 சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் எம் ஏ அபுபக்கர் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். இன்று பிற்பகல் 12:50 மெல்லிசை பாடல்கள், 3:05 ஆங்கில செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம். பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் இந்திய விடுதலை போராட்ட பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றிய தகவல் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். படைப்பு மதுரை வானொலி. 1:55 பாடல் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்தின நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாளையில் பழங்குடியின பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக நடத்திய பயிற்சி முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இன்று மாலை 5:30 திரை இசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மாவட்ட செய்திகள். இன்று இரவு 7:25 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 11 அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள் மற்றும் அதன் நன்மைகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் தோட்டக்கலைத்துறை இணைப்பேராசிரியர் முனைவர் ஹரிபிரியா சண்முகம் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 10:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஓங்கி உலகளந்த இசை சொற்பொழிவு கேட்கலாம். நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: across these three internal security hotspots, and the entire credit for this goes to the state police forces, central agencies and the CAPFs. He said this NSSC forum should analyze trends for the next 15 to 20 years to identify potential emerging issues and devise strategies to preempt them. Mr. Shah said the three new criminal justice laws will be implemented 100% within the next year, aiming to ensure the resolution of criminal cases up to the Supreme Court level within 3 years and to boost the conviction rate by 25%. India has highlighted the importance of maintaining peace and tranquility in the India-China border areas for the continued development and progress of the India-China bilateral relationship. National Security Advisor Ajit Doval co-chaired the 25th round of the Special Representative's talks on the India-China boundary question with Chinese Foreign Affairs Minister Wang Yi in Beijing yesterday. In a statement, External Affairs Ministry said that the two special representatives had a candid and in-depth exchange of views on the India-China boundary question. They agreed to continue their work in seeking a political settlement of the boundary question in the context of their overall and long-term interests. Delhi government will hand over the approval letters to 4,000 eligible women beneficiaries under the Delhi Lakshmi Yojana today. Under the scheme, eligible women will receive financial assistance of 2,500 rupees every month. Canada has struck back at the United States with retaliatory tariffs on about $20 billion worth of American goods, including steel, dairy products, appliances and farm equipment, as the trade war between the two countries escalated sharply. The new tariffs extend well beyond industrial goods, hitting everyday purchases such as seafood, cheese, clothing, cosmetics and toilet paper, with some facing duties as high as 50%. The tariffs will be implemented from 8 September, even as US tariffs already came into place on Saturday. Canada's Finance Minister François-Philippe Champagne said Ottawa's tariffs will match US levels. Canada's retaliation came after the Trump administration imposed 50% tariffs over the weekend on Canadian goods following the collapse of trade negotiations. And US President Donald Trump has said that the US Navy has removed or detonated all mines in the Strait of Hormuz, the vital waterway which Iran has largely closed since the beginning of the war in West Asia. In a post on his Truth Social platform, Trump said Iran has been notified that any ship or boat placing new mines will be immediately and systematically destroyed. There is no comment from Iran. Closure of the strait has caused wild fluctuations in the price of oil on world markets. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள்.
3: இவ்வுலகில் தன் திறமையால் வென்றவர்கள் பலருண்டு. தனக்கான அடையாளத்தை உருவாக்கி சாதனையாளர்களாக வெற்றி கண்டு காலத்தின் வழி சென்றாலும் அம்மனிதர்களின் புகழை இன்றும் நினைத்து போற்றுகின்றோம். நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டால் நாளை வெற்றியாளனாக மாறி சற்று ஓய்வெடுக்கும் போது நம் வாழ்க்கையின் பாதையை நினைத்து பார்த்தால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. இன்று வென்றவர்கள் யாரும் எளிதாக அந்த இடத்தை அடைந்தவர்கள் இல்லை என்பதை உணருங்கள். எத்தனை நாட்கள் உணவின்றி உறக்கமின்றி ஓய்வின்றி உழைத்ததன் பயனை இன்று நுகர்கிறார்கள். தனிமனிதனின் வெற்றி என்பது தன் முயற்சியினால் உருவாவது என்பதை உணருங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். வளர்ச்சியின் வாயில்களை பலமுறை சென்று பார்த்து வந்தால் மட்டுமே வெற்றி எனும் சிம்மாசனம் கிடைக்கும். இன்றைய சூழலில் பலரின் மனதில் இருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா? நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் அதற்கான அங்கீகாரமோ பாராட்டோ கிடைப்பதில்லை. அப்படி அவை கிடைக்கும் சூழலிலும் பிறர் அதை தட்டிப்பறித்து விடுகிறார்கள். நான் கடுமையாக உழைத்து வரும் பேரை கூட தன் செயலால் வந்தது என கூறி இடையில் என் வாய்ப்புகளை தடுத்து விடுகிறார்கள். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வாறு நடக்கிறது? நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கவில்லை, யாருடைய வாய்ப்பையும் தடுக்கவில்லை. அப்படியிருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என வருந்துவதுதான். உங்களின் மனதிற்கு சிலவற்றை நான் சொல்கிறேன். உங்களின் தகுதியாலும் சிந்தனையாலும் நீங்கள் செய்த செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்க விடாமல் தடுக்கும் அந்த மனிதர்கள் ஒரு நாள் இயற்கையின் பொது விதியில் அறமற்ற செயல் புரிந்தமைக்கு நிச்சயம் பலனை பெறுவர். இன்றைய நாள் அவர்கள் வைரத்தைப் போல் ஜொலிக்கலாம், ஆனால் அடியற்ற மரம் நிலைத்து நிற்காது மண்ணில் சாய்வது போல் அறமற்ற அம்மனிதரின் வாழ்வும் நிலைகுலைந்து போகும். காலம் மாறலாம், மனித மனங்கள் மாறலாம், இயற்கையின் நியதி என்றும் மாறுவதில்லை. காயும் சருகு போன்ற அம்மனிதர்களின் செயலால் வருந்துவதை விடுங்கள். ஏனென்றால் உங்களின் பிரகாசம் சூரியனின் ஒளியைப் போன்றது. அந்த ஒளி உலகிலுள்ள அனைவருக்கும் பயன்தரக்கூடியது. ஆகத் தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள்

0: ஆகச் சிறந்த முயற்சி வெற்றியை தரும். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற அனுபவம் உங்களுக்கு கிடைப்பது எதனால் தெரியுமா? அனுபவத்தோடு நீங்கள் எழுந்து நிற்கும் போது உங்களின் மனதில் பக்குவம் தோன்றியிருக்கும். அது உங்களின் வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு படியாக அமையும். அந்த பக்குவ நிலையை பெற்ற தாங்கள் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக உருவெடுக்கும் போது தாம் அடைந்த துயரின் சாயலை பிறர் மீது படாது நிச்சயம் பார்த்து கொள்வீர்கள். அதேபோல் யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். அவையெல்லாம் எதற்கு? உங்களின் செயல் சிறிதோ பெரிதோ உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வுடனும் மனநிறைவுடனும் செய்யுங்கள். அதன் மூலம் பிறர் உங்களை பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். ஒருவரின் புகழ்மொழிக்கு நாம் மயங்கத் தொடங்கினால் நம் வளர்ச்சி அதோடு நின்றுவிடும் என்பதை மறவாதீர்கள். உங்களின் மதிப்பு என்ன என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள். உங்களின் நிலையை பிறரோடு ஒப்பிட்டு வருந்தாதீர்கள். நாமாகவே இருப்பதுதான் அழகு. மற்றவரின் வாழ்க்கைச் சூழலும் நம் வாழ்க்கைச் சூழலும் ஒன்றில்லை. உங்களின் தகுதியும் ஆற்றலும் தான் உங்களை உயர்த்தும். உங்களின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு வயதானவர் இருந்தார். அவர் நாள்தோறும் தன் கையில் ஒரு கல்லை வைத்துக் கொண்டு ஊரிலுள்ள வீதிகளின் வழியே நடந்து செல்வார். அந்த வயதானவரின் இச்செய்கையை ஒரு இளைஞன் நாள்தோறும் கண்டு வந்தான். ஒரு நாள் அந்த இளைஞன் அவ்வயதானவர் ஏன் அப்படி செய்கிறார் என கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்து அவரை நோக்கிச் சென்றான். வயதானவரைக் கண்டு, ஐயா, நாள்தோறும் நான் உங்களை பார்க்கிறேன். ஏன் தினமும் ஒரு கல்லை எடுத்து உங்கள் கையில் வைத்துக்கொண்டு இவ்வூரின் தெருக்களை சுற்றி வருகிறீர்கள் எனக் கேட்டான். அதற்கு வயதானவர், உங்களைப் போன்ற இளைஞர்களின் மதிப்பை உணர்த்தத்தான் என்றார். அதற்கு இளைஞன், ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை எனக் கூற அதை கேட்ட வயதானவர், இளைஞனே, இந்த கல்லை வாங்கிக் கொள். இதை கடைத்தெருவுக்கு எடுத்துச் சென்று விலை கேட்டு வா என்றார். இளைஞனும் வயதானவர் சொன்னது போல் கல்லை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்குச் சென்று முதலில் காய்கறி வியாபாரம் செய்பவரிடம் இந்த கல்லின் மதிப்பு என்ன எனக் கேட்டான். அதற்கு அவர், இந்த கல்லுக்கு மதிப்பா? ஒரு 5 ரூபாய் இருக்கும் என்றார். அவரிடம் விடை பெற்ற இளைஞன் மண்பானை செய்பவரிடம் சென்று கல்லின் மதிப்பை கேட்டான். அதற்கு அவர், 100 ரூபாய் இருக்கும் என்றார். அடுத்து நகைக்கடைக்காரரிடம் சென்று இளைஞன் கேட்டபோது அந்த கல்லை சோதித்து பார்த்துவிட்டு, இது மிக விலையுயர்ந்த கல், 1 லட்சம் விலை போகும் என்றார். அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் வயதானவரிடம் வந்து நடந்தவற்றை கூறினார். அதை கேட்ட வயதானவர் சொன்னார், அதுபோலத்தான் உம் வாழ்க்கையும். கல்லின் மதிப்பு தெரிந்தவர் கையில் கிடைத்தால்தான் அதன் அருமை புரியும். அதைப்போல் உங்களின் முயற்சியையும் ஆற்றலையும் புரிந்தவர்களுக்குத்தான் உங்களின் அருமை புரியும் என்றார். உண்மையில் வயதானவர் சொன்னது எத்தனை உண்மையான வார்த்தை! உங்களின் ஆற்றலை புரிந்து உங்களை மதிப்புடன் நடத்தும் இடத்தில் உங்களின் செயல்திறம் வெளிப்படும். எதைக் கண்டும் வருந்தாமல் நேர்மையுடன் துணிந்து முன்னேறுங்கள். உங்களின் மதிப்பை இந்த உலகம் விரைவில் அறிந்து கொள்ளும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் 6:15. பக்தி மாலை கேட்கலாம். முதல் பாடல் சித்ரா பாடியிருப்பது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 6:35.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக முறையிலான காய்கறி மற்றும் பழப்பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியில் உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள், பல வகை பழ ஜாம், பழரசம், தயார் நிலைபானம், ஊறுகாய், ஊறுகனி, பழபார், தக்காளி கெச்சப் ஆகியவை தயாரிப்பது பற்றி சொல்லித்தரப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 9488518268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகத்தில் பட்டுப்புழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த பயிற்சி 28ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான கருவிகள், மலர் இதழ்களை வெட்டுதல், பூங்கொத்துகள், மாலைகள், அலங்கார பொருட்கள், பரிசுப் பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு, பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் ஆகியவை பற்றிய விளக்கம் அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7 4

0814-704-345 மற்றும் ஒரு எண் 94-877-12210 தொலைபேசி எண்கள் மீண்டும் 0414-704-345 மற்றும் 94-877-12210. கால்நடை வளர்ப்போருக்கான அறிவிப்பு. தற்பொழுது எல் நினோ என்று அழைக்கப்படும் பருவநிலை மாறுபாடான காலத்தில் பயணித்து வருகிறோம். இந்த எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைவு, அதிக வெப்பநிலை, வறட்சி, நீர் ஆதாரத்தில் பற்றாக்குறை போன்றவற்றால் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எல் நினோ பருவநிலை மாற்றத்தில் கறவை மாடு பராமரிப்பு குறித்த ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு நாளை மறுநாள் 28ஆம் தேதி அன்று 63 காலப்பட்டி பிரிவு, சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422-266-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4:00 வரை. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற இடங்களில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C முதல் 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 23°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-60%, பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 km வேகத்தில் வீசக்கூடும். பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-14 km வரை வீசக்கூடும். கோயம்புத்தூரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ள வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதியும் மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையிலுள்ள குறுகிய கால நெற்பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க இது உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் அளிக்கப்பட வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டைப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதனால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 hectare கார்பன்டசிம் 500 g அல்லது மேங்கோசப் 1 kg என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 km வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 acre 85 kg யூரியா மற்றும் 25 kg பொட்டாஷ் உரமிட்டு மண்ணணைக்க வேண்டும். நீண்ட வறண்ட காலநிலையை தொடர்ந்து மழை பெய்யும் போது பழங்கள் வெடிக்க வாய்ப்புள்ளது. எனவே பழங்கள் பழுப்பதற்கு முன்பு அறுவடை செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 km மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும்.
மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் இரண்டாவது மேலுரமாக 50 கிலோ யூரியா 30 கிலோ மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்க

0: சேர்க்கப்படுவதால் மஞ்சளில் இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பண்டசிம் அல்லது 1 கிலோ மேங்கோசப் அல்லது 1250 கிராம் காப்பராக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். ஈரப்பதம் காரணமாக நோய்க்கிருமிகளின் வளர்ச்சி அதிகரித்து கறவை மாடுகளில் மடி நோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கலாம். எனவே கால்நடை கொட்டகையை சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் பராமரிக்க வேண்டும். பால் கறப்பதற்கு முன்பும் பின்பும் மடியை சுத்தம் செய்ய வேண்டும். கால்நடைகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் வழங்குவதுடன் மழை மற்றும் பலத்த காற்றிலிருந்து அவற்றை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. இந்த மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று காலை 9:30 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் காலை 10:30 அளவிலும், கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2ம் தள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: எனவே இன்று காலை 8 மணிக்கு மிலாடி நபி பிறநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். காலை 9 மணிக்கு அரங்கிசையில் சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாம்பே சிஎன் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இன்று காலை 10 மணிக்கு மலையாள கரையோரம் ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி, திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்குபெறும் சிறப்பு நேர்முகம் இடம்பெறும். இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாலை நிகழ்ச்சியில் எம் ஏ அபுபக்கர் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள்

0: செயல்பாடு குறித்து மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாளிதழ் ஒன்றில் தெரிவித்திருப்பதை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்றும், அர்த்தமுள்ள விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கான இடமே தவிர அரசியல் ரீதியிலான நிர்பந்தங்களை வலியுறுத்தும் இடம் அல்ல என்று டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று இதனை அறிவித்த அவர், அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து விரைவில் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி சுமார் 89 அடியை எட்டியிருப்பதாகவும், ஓரிரு நாளில் 90 அடியாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1294 ஏக்கர் பரப்பளவில் மின்வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சிப்காட் நிறுவனத்தால் 774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும், இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுக்கோட்டையில் 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா, விழுப்புரம் ஓமந்தூர் பகுதியில் 146 கோடி ரூபாயில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற உள்ளிட்ட அறிவிப்புகளையும் செல்வி கீர்த்தனா வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்புக் குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியம் தலைமையிலான விவசாயிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விமான நிலையத்திற்காக 90% நிலங்கள் கையகப்படுத்திவிட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று கூறினார். விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த தாவேக அரசு தற்போது அதே இடத்தில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700 ஏக்கர் நிலங்களில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்கப்போவதாக மாநில அமைச்சர் அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பசுமை விமான நிலையம் அவசியம் தேவை என்றும் திரு தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டி, கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஏற்கனவே தாம் புகார் அளித்திருப்பதாக திரு டிடிவி தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொப்பரை தேங்காய் இணையவழி ஏலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இணையவழி பொதுயாள முறைக்கு விவசாயிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இணையவழி பொதுயாள முறைக்கு முன்பாக 4 முதல் 16 டன் வரை விற்பனையான கொப்பரை தேங்காய் விற்பனையானது தற்போது 35 டன் என 2 மடங்கு விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நடப்பாண்டில் ஏப்ரல் 1 தேதி முதல் இதுவரை கொப்பரை தேங்காய் விற்பனையில் பங்கேற்ற 3786 விவசாயிகளுக்கு

0: வங்கிகள் மூலமாக 4,83,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய கொப்பரை தேங்காய் விற்பனையினை கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடைபெறும் இணைய வழி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு உரிய விலையினை பெறலாம் என மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் இருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடகேரளத்தை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதியில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் காற்றழுத்த சுழற்சியும், தமிழகத்தின் கிழக்கு கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,000 கனஅடியாக உள்ளது என்றும், ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு 11வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 10,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது குறைந்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
1: இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாகவும், புதிதாக கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா மொராக்கோ இடையேயான வர்த்தகத்தை 2 மடங்காக உயர்த்தவும், முதலீடுகளை அதிகரிக்கவும் 2 நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு 1 ஆண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. பெங்களூருவிலிருந்து விழுப்புரத்திற்கு கடத்திவரப்பட்ட 4,00,000 ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் நலன் மற்றும் பள்ளிகளின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செயல்படும் சிறப்பு பள்ளிகளில் ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:56.
4: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நீரின்றி அமையாது உலகு. பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் மிகவும் அத்தியாவசியமான இயற்கை வளம் நீர். நாம் விவசாயத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் வீட்டு உபயோகத்திற்கும் நீரை பயன்படுத்துகிறோம். ஆனால் மக்கள் தொகை அதிகரிப்பு, நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுதல், நீர்நிலைகள் மாசுபடுதல், மழைப்பொழிவு மாற்றம் போன்ற காரணங்களால் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. மழைநீர் சேகரிப்பு பயனுள்ள நீர் சேகரிப்பு முறையாகும். வீடுகள், பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களின் கூரைகளில் விழும் மழைநீரை குழாய்கள் மூலம் தொட்டிகளில் சேகரிக்கலாம். மேலும் மழைநீரை நிலத்திற்குள் செலுத்துவதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். விவசாயத்தில் அதிக அளவு நீர் தேவைப்படுவதால் நீர்ப்பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற முறைகள் மூலம் பயிர்களுக்கு தேவையான நீரை பயன்படுத்தி நீர் வீணாவதை குறைக்கலாம். ஏரிகள், குளங்கள், ஆறுகள், கால்வாய்கள் போன்ற நீர்நிலைகளில் குப்பைகள் மற்றும் கழிவுகளை கொட்டாமல் நீர்நிலைகளை பாதுகாப்போம். இதற்காக ஒவ்வொரு தனிநபரும் சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டும். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு துளி நீரும் எதிர்கால தலைமுறைக்கு மிகப்பெரிய வளமாக அமையும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7 மணி.
1: குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன் கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா, அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேட்கலாமா? வணக்கம், உங்க பேர் என்ன?
2: சித்தாரா.
1: ரொம்ப அழகா இருக்கு உங்க பேர். உங்களை மாதிரியே என்ன படிக்கிறீங்க?
2: ஊகாச்சி.
1: இந்த டிரஸ் ரொம்ப கியூட்டா இருக்கே, உங்களுக்கு யாரு வாங்கி கொடுத்தா?
2: அம்மா.
1: ஆஹா, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
2: அப்பா, அம்மா, அப்பா, அண்ணா, பாப்பா.
1: யார் அந்த பாப்பா?
2: சித்தாரா.
1: சித்தாராக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
2: ஆரஞ்சு. வேற பிங்க் கலர்.
1: சரி, பிங்க் கலர்ல என்னென்ன டாய் எல்லாம் இருக்கு சித்தாரா கிட்ட?
2: என்ன
1: படிக்கிறாங்க? அண்ணா டெஸ்ட் எழுதுறாரா வீட்டுல உட்காந்து?
2: ஆமா.
1: ஓகே சித்தரா, இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: சித்துக்குவி.
1: பாடுறீங்களா?
2: பாடுற. சிட்டுக்குருவி

0: கொட்டி தின்னது. தொட்டு பார்க்க கிட்ட போன வேணும் ஆட்சி வந்துச்சு. எட்டி பிடிக்க கிட்ட போன சித்த பண்றது பொட்டுக்களை போட்டனாலே கொட்டி தின்னது.
1: ஆஹா, சிட்டுக்குருவி பாத்திருக்கீங்களா?
0: சிட்டுக்குருவியா?
1: சூப்பரா இருந்துச்சா? சித்தாரா கிட்ட என்ன பேசுச்சு சிட்டுக்குருவி? நீங்க என்ன பண்ணீங்க, குடுத்தீங்களா? ஆஹா, சாப்பிட்டுச்சா?
0: ஆமா.
1: எப்படி சாப்பிட்டுச்சு?
0: கொட்டி கொட்டி.
1: அப்படியா? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க?

0: யார சொன்னது?
1: கிளி.
0: சரி, நீங்களே ஒரு குட்டி கிளி, நீங்க ஒரு குட்டி சிட்டுக்குருவி. ஆமாவா?
1: ஆமா.
0: ஓகே, இப்போ சிட்டுக்குருவி போயிட்டு கிளி வந்துச்சா?
1: ஆமா.
0: சரி, கிளி என்ன கலர்ல இருக்கும்?
1: கிரீன் கலர்.
0: சூப்பரா இருக்கும்ல. இப்போ சித்தார பாப்பாக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்கும்?
1: அம்மா, அப்புறம் அண்ணா.
0: அப்படியா? அண்ணா உங்ககிட்ட விளையாடுவாங்களா?
1: ஆமா.
0: ஹாப்பி தானே சித்தாரா?
1: ஆமா.
0: எவ்வளோ ஹாப்பி?
1: 39
0: அவ்வளோ ஹாப்பியா? செம்ம ஹாப்பில, எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஓகே தங்கம், இப்போ இவ்வளோ கியூட்டா பேசுறீங்கல்ல. சரி, இந்த குட்டி சிட்டுக்குருவி பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது? மயில் மாதிரி ஆக போறீங்க. ஓகே, சிட்டாரா பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவீங்க? ரொம்ப கியூட்டா பேசுனீங்க சித்தாரா தங்கம். நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல டீச்சர் ஆகிறதுக்கு எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கள்.
2: தொடர்வது மதுர கீதம். கட்டுமரக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

ஒழித்த பாடல் பசும்பொன் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் சுஜாதா மோகன் கிருஷ்ணச்சந்திரன் பாடிய பாடல். இன்னும் சில நூல்களில் தமிழ் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனிதமிக்க நாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகளை நினைவுகூரும் தருணமாக மிலாது நபி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவதற்கு நபிகள் நாயகத்தின் போதனைகள் நமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தேசிய பாதுகாப்பு உத்திகள் குறித்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மேம்பட்டால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் நக்சல் பாதிப்புகள், போதைப்பொருள் உள்ளிட்ட பிரச்சினைகள் பல தசாப்தங்களாக நீடித்த நிலையில் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது அந்த மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், மாநில காவல்துறையினருடன் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சீனா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இந்தியா சீனா எல்லை தொடர்பான சிறப்பு பிரதிநிதிகள் பங்கேற்ற 25வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அந்நாட்டு அமைச்சர் வாங் யீவுடன் தலைமை வகித்து பேசினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாட்டு எல்லை தொடர்பான பிரச்சினை குறித்து வலுவான கருத்துக்களை இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால நலன் மற்றும் ஒட்டுமொத்த எல்லை சூழலை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியிலான தீர்வு காண்பதற்கு இருதரப்பிலும்

0: தொடர்ந்து செயலாற்ற ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தியான்ஜின் நகரிலும் 2024 அக்டோபர் மாதம் காசன் நகரிலும் இரு நாடுகளின் தலைவர்கள் இடையே முக்கியமான ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இருதரப்பிலும் எடுத்துரைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வெளியிட்டார். புதுதில்லியில் குடியரசுத் துணைத்தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணி மைந்தன் எழுதிய க. ராசாராம் அரசியல் மற்றும் சமூக பேராளுமை என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் மூன்று முன்னாள் முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் க. ராசாராம் என்று புகழாரம் சூட்டினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசிய தலைவர்களுடனும் நட்புறவை கொண்டிருந்தவர் என்றும், இலக்கியம் மற்றும் எழுத்தில் ஆர்வம் கொண்டவராக அவர் திகழ்ந்ததாகவும் குடியரசுத் துணைத்தலைவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பங்கேற்கலாம் என்று மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவ சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வருகிற 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி மூலமாக ரெண்டு இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களோட பேச இருக்கிறாங்க. வேடசந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் NPR கலை மற்றும் அறிவியல் கல்லூரிலையும் வந்துட்டு பேசுகிறாங்க. இதில் வந்துட்டு நேஷ்னல் யூத் ஐகான்ஸு, நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மற்றும் நம்மளுடைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்மளுடைய விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடலும் நடத்துகிறாங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். மேலும் வந்துட்டு இந்த கலந்துரையாடல் முடிவில் என்னென்ன கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு அனுப்பப்பட்டு அது மேலே பரிசீலிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க.
0: கனடாவிற்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் டொராண்டோ சென்றடைந்தார். கனடா மற்றும் அமெரிக்காவில் நிதியமைச்சர் 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முதலீடு வாய்ப்புகளை தீவிரப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். முதற்கட்டமாக கனடா சென்றுள்ள அவர் அங்கு நடைபெறும் பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு நிதியமைச்சர் பிரான்கோயிஸ் ஃபில்பேயுடன் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான முக்கிய தளமாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும், இருதரப்பு முதலீடு வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச முன்னுரிமைகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் வசதியாக இருக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடு தொடர்பான வட்டமேஜை நிகழ்ச்சியிலும் நிதியமைச்சர் கலந்து கொள்கிறார். வரும் 28ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் அவர் சிகாகோ, ஆஸ்வெலி, நியூயார்க் நகரங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்ட கடந்த 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் இத்திட்டம் பொதுமக்கள் வியாபாரிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டம் தங்களின் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். நான் மளிகை கடை ஒன்று வச்சிருக்கேன். யூபிஐ கொண்டு வந்ததுனால நல்ல பயன் கிடைச்சிருக்கு. யூபிஐனா பல பேர் வந்து பணம் பரிவர்த்தனை பண்றதுக்கு ஈஸியா போகுது. பணம் வந்து யாரும் கையில கொண்டு போக வேண்டிய கிடையாது. இது ஒரு சேஃப்டியான இது. இந்த திட்டத்தினால வந்து மக்கள் நல்லா பயன் அடைஞ்சிருக்காங்க. எங்க கவலைக்கார கஸ்டமரும் பெரும்பாலும் பண பரிவர்த்தனை வந்து யூபிஐல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.
3: டிஜிட்டல் இந்தியாவுடைய திட்டம் அருமையான திட்டம். இதனால குறு சிறு வியாபாரிகள், பிளாட்பார வியாபாரிகள் மற்றும் எண்ணற்ற பயனாளர்கள் பயனடைந்து இருக்காங்க. பெரிய உன்னதமான திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கோம்.
4: டிஜிட்டல் இந்தியா திட்டம் முன்னாடி பேங்க்ல போய் 1 மணி நேரம் காத்திருந்து செல்லாம் எழுதி நிறைய பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணது ரொம்ப நேரம் காத்திருக்கணும். இது 1 நிமிஷத்துக்கு 1 செகண்ட்ல அந்த திட்டத்தால பொதுமக்கள் ரொம்ப நல்லா பயன்படுத்தாங்க. நல்ல திட்டம், அருமையான திட்டம். பிரதமர் மோடிக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயன்

0: மாநிலத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்று போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும் போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். தலைநகர் தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் லக்ஷ்மி யோஜனா திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். தல்கதோரா மைதானத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த திட்ட பயணிகளுக்கு அதற்கான அனுமதி கடிதங்களை முதலமைச்சர் வழங்கவுள்ளார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நீரிணையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்ணிவெடிகளும் அகற்றப்பட்டும் செயலிழக்கச் செய்தும் அமெரிக்க கடற்படை நடவடிக்கை எடுத்திருப்பதாக சமூக வலைதளத்தில் திரு ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் புதிதாக கண்ணிவெடிகளை ஈரான் வைக்குமானால் அவற்றையும் தங்கள் நாட்டு ராணுவம் அழிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7:25. தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம். 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும். அதுக்கும் அந்தாண்டா ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது? நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே. அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிகிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ. 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து

0: வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரிகிறத வச்சு ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டால் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது, கொஞ்ச தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான்.
1: இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7:30. தொடர்வது நினைத்தாலே இனிக்கும். முதல் பாடல் அன்பேவா திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் பாடியிருப்பது.

ஒழித்த பாடல் காவல்காரன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. தொடர்வது பாசமலர் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

0: வளர தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

ஒழித்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. தொடர்வது பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திற்காக ஆர் கோவர்தனம் இசையில் டி எம் சவுந்தரராஜன் ஏ எல் ராகவன் மற்றும் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

என்றால் எதுவும் இல்லை, தொழிலில்லை, முதலில்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை.

0: वाणी। நேயர்கள் கேட்க இருப்பது மிலாது நபி பெருநாள் உரை. வழங்குகிறார் பேராசிரியர் ஆ. முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள்.
1: உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு மிலாடி நபி விழாவின் வாழ்த்துக்களை கூறுவதோடு முகமனையும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்த தின விழாவிலே அவர்களை குறித்து ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் அரேபிய தீபகற்பம் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் 570 ரபியுல்லவ்வல் திங்கள் புனித மக்கா நகரில் பிறந்தார்கள். அவர்களின் தந்தையார் பெயர் அப்துல்லா. அன்னார் பிறப்பதற்கு முன்பே இறைவன் அவர்களை தன் பக்கம் அழைத்து கொண்டான். அவர்களின் தாயார் பெயர் ஆமினா அம்மையார். நபிகள் நாயகம் 6வது வயதை அடைந்தபோது அவரும் இறைவனிடத்தில் திரும்பிவிட்டார். பெற்றோரை இழந்த அந்த சிறிய பிள்ளை தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் அவர்களிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். அவர்களின் மறைவுக்கு பின்னால் தன்னுடைய பெரிய தந்தையான அபு தாலிபினிடத்திலே அவர் வளர்ந்தார். தன்னுடைய சிறு வயது முதலே பொய் பேசாமை, நேர்மை, நம்பிக்கைக்குரிய குணங்களை தன்னகத்தே கொண்டிருந்ததால் அந்த மக்கத்து மக்களெல்லாம் அவரை நம்பிக்கைக்குரியவர் என்கிற அரபி வார்த்தையில் அல் அமீன் என்று அன்போடு அழைத்தனர். தன்னுடைய 25வது வயதில் மக்காவில கண்ணியமிக்க வணிக சீமாட்டியான அன்னை கதீஜா அவர்களுடைய வியாபார பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நேர்மையோடும் நட்பண்புகளோடும் வியாபாரத்தை கவனித்து வந்தார்கள். அவர்களுடைய நற்குணங்களை பார்த்து அவர் மீது ஈடுபாடு கொண்ட அன்னை கதீஜா அவரை திருமணம் செய்ய விரும்பினார். இரு வீட்டார் சம்மதத்தோடு 25 வயதை நிரம்பிய நபிகள் நாயகம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அந்த நேரத்தில் கதீஜா அவர்களுக்கு 40 வயதை தொட்டிருந்தது. 3 ஆண் குழந்தைகளையும் 4 பெண் குழந்தைகளையும் இறைவன் அவர்களுக்கு வழங்கி அருளினான். அன்னை மாரியா கிபித்தியா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணின் மூலம் இப்ராஹிம் என்ற ஒரு மகனைத் தவிர மற்ற அனைத்து குழந்தைகளையும் அன்னை கதீஜாவின் வழியாகவே இறைவன் அவருக்கு அருளினான். ஆண்களின் அல் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் 3 பேருமே சிறிய வயதிலேயே இவ்வுலகத்தை விட்டு உயிர் நீத்து விட்டார்கள். பெண் குழந்தைகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா என்கிற 4 பெண் மக்களுக்கு மிகச்சிறந்த

தந்தையாக திகழ்ந்தார்கள். குறிப்பாக அன்னை பாத்திமா அவர்களுடைய புகழ் உலகெங்கும் பரவியது. அவர்களின் வழியாக அவர்களுடைய வம்சாவளி விருத்தி பெற்றது. நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் தோன்றிய நேரத்தில் மக்காவினுடைய அந்த நகர சமூகம் கலாச்சார மத சீரழிவு, மது சூது பெண்ணடிமைத்தனம், பழங்குடி மக்களிடையே ஏற்படுகிற மோதல்கள், சமூக ஏற்றத்தாழ்வு, கொலை கொள்ளை ஆகியவை மலிந்திருந்தன. 40வது வயதில் ஹிரா என்ற குகையில் இறை தியானத்தில் இருந்தபோது முதன் முதலாக அவருக்கு இறை செய்தி குர்ஆன் என்பதின் வழியாக அருளப்பட்டது. அதற்கு வஹி என்று சொல்லப்படும். அதை இறைவன் அவருக்கு குர்ஆனாக அருளினான். அதில் ஓரிறை கொள்கை, இறைவனை மட்டும் வழிபட வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும், மக்காவிலே இருக்கிற அநியாயக்கார தலைவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களுக்கு நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்கிற அறிவுடையோடு அந்த வஹி என்கிற குர்ஆன் அவருக்கு அருளப்பட்டது. இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கிய மாபெரும் அற்புதம், மனித குலத்திற்கான இறுதி வழிகாட்டியும் இந்த குர்ஆனே ஆகும். இதை இறைவன் ரமதான் மாதத்தில் லைலத்துல் கதிர் என்கிற இரவிலே அருளினான். அருளப்பட்ட காலம் முதல் இன்று வரை ஒரு எழுத்து கூட மாறாமல் இருப்பது இந்த திருக்குர்ஆனின் சிறப்பம்சமாகும். இறைவனின் நேரடி பாதுகாப்பில் இருக்கும் புனித நூல் இந்த நூலாகும். இது வெறும் வழிபாட்டு நூல் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை சொல்லுவதோடு அறிவியலையும் சட்டத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பவியல் மற்றும் மனித உரிமைகளின் முழு வழிகாட்டியாக இவ்வேதம் திகழ்கிறது. ஒரு அமைதியான சூழல் உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சத்திய மார்க்கத்தை, இறைவனால் தரப்பட்ட அந்த வழிகாட்டுதலை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி கிபி 622 மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். இந்த நிகழ்வு வரலாற்றிலே ஹிஜ்ரத் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வே இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் கணிப்பின் தொடக்கமாக அமைந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு இருந்த தோழர்கள்தான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களை தோழரென்றே கடைசி வரையும் அழைத்தார். சஹாபாக்கள் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் என்று சொன்னால் தோழர்கள் என்ற அர்த்தம். தன்னோடு இருந்த, தன்னுடைய வழியை பின்பற்றிய, தனக்கு எல்லா வகையிலும் உதவியோடு இருந்த அவர்களை தோழர் என்று அழைத்தார். நபிகள் நாயகம் அவர்களுடைய சீர்திருத்தத்தை உலகமெங்கும் எடுத்து சென்று மிகப்பெரிய தியாகத்தை மேற்கொண்டவர்கள் இவர்கள்தான். அவர்களிலே மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு ஹத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி என்கிற இந்த நான்கு பேரும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பின்னால் கலீஃபாக்களாக இருந்து அவர்களுக்கு பின்வந்த அந்த மக்களை வழிநடத்தினார்கள் என்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாகும். மக்காவிலிருந்து அவரோடு வந்த அந்த மக்களுக்கு முஹாஜிர்கள் என்று சொல்லுகிற புலம்பெயர்ந்தவர்கள் என்கிற பெயரோடு அழைக்கப்படுகின்றனர். அப்படி மதீனா நகருக்கு வந்த அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் தந்து, புகலிடம் தந்து, தங்களோடு தோளுக்கு தோளாக நின்ற அந்த தோழர்களுக்கு அன்சாரிகள், உதவி செய்பவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டனர். நபிகள் நாயகம் அவர்களுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்ட பணி மனிதர்களை ஓர் இறை பக்கம் அழைக்க வேண்டும். அவர்களிடத்தில் வன்முறையோ வற்புறுத்துதலோ ஒருபோதும் எந்த மாற்றத்தையும் ஏற்படாது. அன்பின் வழியில் உங்களுடைய அழைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். அன்பாலும் நற்பண்பாலும் தான் மனிதகுலத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற வழிகாட்டுதலை இறைவன் சொல்லியிருந்தான். தான் வாழ்கிற காலத்தில் தன்னோடு இருந்த மக்களிடத்திலே யாரெல்லாம் இதே போன்று நன்மையின் பக்கம் அன்பின் வழியில் அழைத்தார்களோ அத்தனை பேரையும் நீங்கள் நம்ப வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் கற்க வேண்டும். அவர்களுடைய வழிகளை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று உலகத்தில் தோன்றிய ஆயிரக்கணக்கான வழிகாட்டிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் நல்வழியின் பக்கம் அழைக்கிற போது மக்களுக்கு எளிமையாக்குங்கள், கடினமாக்காதீர்கள், நற்செய்தி சொல்லுங்கள், வெறுப்புகளை விதைக்காதீர்கள் என்கிற முதன்மையான வழிகாட்டுதலை அவர் நமக்கு விட்டு சென்றார்.
அதுபோன்றே தான் வாழ்ந்து காட்டிய பிறகே மற்றவர்களுக்கு

0: அறிவுரை வழங்கியும் அவர்களுக்கு நல்லுபதேசமும் செய்தார்கள். வரலாற்றில் நபிகள் நாயகம் செய்த மிகப்பெரிய புரட்சி நிறைய இருந்தாலும், குறிப்பாக பெண்ணடிமைத்தனத்தை நீக்கியதும் பெண் குழந்தைகளை கொண்டாடியதுமாகும். அறியாமை கால அரேபியாவில் பெண்கள் வெறும் போகப் பொருளாகவும் சுமையாகவும் கருதப்பட்டனர். பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே உயிரோடு புதைக்கிற கொடூர நிலை அங்கே நிலவி வந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை வெளியே சொல்லுகிற போது முதலாவது சொன்ன செய்தி, யார் பெண் குழந்தைகளை அன்போடு வளர்த்து ஆளாக்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை தருவான் என்று அறிவித்ததோடு பெண் குழந்தைகள் கொள்ளுவதை முற்றிலும் ஒழித்தார். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தார். திருமணத்தில் சுதந்திரம், விவாகரத்தில் உரிமை அந்த காலத்திலே அவர் பெற்றுத்தந்தார். தாயின் காலடியில்தான் சுவனம் இருக்கிறது என்று கூறி தாய்க்கு எதிராக வார்த்தைகளை உயர்த்துவது கூட பாவம் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுத்தார். மனிதன் மனிதனை அடிமைப்படுத்துகிற முறை உலகெங்கும் பரவியிருந்த காலத்தில் அடிமை முறைக்கு எதிராக நபிகள் குரல் கொடுத்தார். மனிதன் தவறிழைத்து விட்டால், அந்த தவறுக்கு பரிகாரமாக அடிமைகளை விடுதலை செய்தால் அது பரிகாரமாகும் என்று சொன்னார். நீங்கள் உண்பதையே உங்களிடம் பணியாற்றுகிறவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள், நீங்கள் உடுத்துவதை அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். மிக உயர்ந்த இஸ்லாத்தின் பாங்கான தொழுகைக்கான அழைப்பான அதை செய்வதற்கு பிலால் என்கிற அடிமையை முற்படுத்தினார். சமூகத்தில் புறையோடி போயிருந்த கெட்ட பழக்கங்கள் அவற்றிற்கு எதிராக களமாடியதோடு தன் வாழ்நாளில் எவற்றையெல்லாம் தவறு என்று நிரூபித்தாரோ அத்துணையும் இல்லாத ஒரு சமூகத்தை கெட்டியெடுப்பியதுதான் நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற மிகப்பெரிய செய்தி. நபிகளார் வட்டி முறையை முற்றிலும் தடை செய்ததோடு சுரண்டலற்ற பொருளாதார அமைப்பை உருவாக்கினார். வட்டி வாங்கக்கூடாது என்பதற்கு தடை செய்ததோடு மட்டுமல்லாமல், ஜக்காத் என்று சொல்லுகிற கட்டாய தானம் செல்வந்தர்களின் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை கடமையாக்கினார். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு வட்டியில்லாமல் கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தினார். மதுவையும் சூதையும் முற்றிலுமாக தடை செய்தார். நீதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு மதீனா சாசனம் என்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே இருந்த மக்களுக்கு மத்தியில் மதச்சார்பின்மை ஏற்படுத்தி செயல்பட்டது நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கது. தான் இறப்பதற்கு முன்னால் செய்த அந்த ஹஜ்ஜின் போது அவர் நிகழ்த்திய உரை மனித உரிமை சாசனத்தின் மிக உச்சகட்டமான ஒரு அமைப்பாகும். இறை பக்தியே ஒரு நல்ல மனிதனாக நடப்பதே, இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிரியமானதாகவும் இந்த உலகத்தில் அவரை நல்லதாகவும் அடையாளம் காட்டும் என்று சொல்லிச் சென்றார். 632 ஆண்டு ரபியுல் அவ்வல் திங்கள் 12 நாள் தனது 63 வயதில் மதீனாவில் வைத்து மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பரிசுத்தமான குர்ஆனும் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களும் என்றும் மனிதகுலத்திற்கு நல்வழிகாட்டி ஒளியாக திகழ்கின்றன. உயர்ந்த அந்த நபிகள் நாயகம் பிறந்த நாளை கொண்டாடுகிற நாள்தான் இந்த மீலாடி நபி. இந்த நாளினுடைய வாழ்த்தாக மீண்டும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறுவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: நேயர்கள், இதுவரை மீலாது நபி பெருநாள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: flags digital arrest, pushes for strict surveillance. The Indian Express, citing RBI's monthly state of economy, informs Indian economy resilient amid global uncertainties. The paper adds, India's robust macroeconomic fundamentals continue to provide cushion to the domestic economy. The Statesman writes, Defence Minister Rajnath Singh clears transfer of DRDO missile tech to Indian defence industry. Hindustan Times headlines, 98% flu cases this season due to H1N1 swine flu, says ICMR. And finally, Times of India informs, Dolly Parton, queen of country music, dies at 80. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Zaira. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reviews infrastructure projects worth 30,000 crore rupees at Pragati meeting. Union Home Minister Amit Shah sets 1-year deadline for 100% implementation of 3 new criminal laws. Delhi government to hand over approval letters to 4,000 eligible women beneficiaries under Lakshmi Yojana today. India and China agree to continue their work in seeking political settlement of boundary question for overall and long-term interests. Eid Milad-un-Nabi, birth anniversary of Prophet Muhammad being celebrated today. Keralites across the globe celebrating Thiruvanam, most auspicious day of Onam. And R. Pragyanan cruises into finals of Grand Chess Tour's last leg after 19-9 win over Germany's Vincent Keimer. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 8:30. தொடர்வது மனம் விரும்புதே. முதல் பாடல் தர்மசீலன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் நாகூர் இஎம் ஹனீஃபா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
1: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
1: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
0: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
1: எச்சரிக்கையாக இருங்க.
2: ஒழித்த பாடல் மைக்கேல் மந்தனா காமராஜன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியது. தொடர்வது அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: வயிற்றில் நானே.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஒழித்த பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், SP சைலஜா பாடியது. தொடர்வது சின்னப்பூவே மெல்ல பேசு திரைப்படத்திற்காக SA ராஜ்குமார் இசையில் SP பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இன்று காலை 11 மணிக்கு தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வழங்குபவர் சௌமியா. நிகழ்ச்சி நிறைவாக பகல் நிலவு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடல்

உழைத்த பாடலுடன் மனம் விரும்புதை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களை இன்று காலை 10 மணிக்கு மலையாள கரையோரம் ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்குபெறும் சிறப்பு நேர்முகம் இடம்பெறும். இன்று காலை 11 மணிக்கு தங்கத்தேரில்

உழைத்த பாடலுடன் மனம் விரும்புகிற நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களை இன்று காலை 10 மணிக்கு மலையாள கரையோரம் ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் பங்குபெறும் சிறப்பு நேர்முகம் இடம்பெறும். இன்று காலை 11 மணிக்கு தங்க தேரில் ஓணம் வந்தல்லோ ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் சௌமியா. இன்னும் சில நிலைகளில் தொடர்வது அரங்கிசை.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் பஞ்சநதீச பாகிமாம் என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணியர் கீர்த்தனை, ராகம் பூர்ணச்சந்திரிகா, ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:21. அரங்கிசை நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் பிரதங்கம். அடுத்து மொரிப்பேமு கலிகே முகாரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

முகாரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவாக துங்கா தரங்கே கங்கே, சதாசிவ பிரம்மேந்தர் கீர்த்தனை, ராகம் குந்தலவராளி, ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டோம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம்,

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டு ரசிக்கவிருக்கீங்க.
1: ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி மலையாள கரையோரம். திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம்.
0: நிகழ்ச்சியில் இணைவது நான் ஆர்ஜே நிஷா
1: மற்றும் ஆர்ஜே பத்மினி.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: ஹாய், வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? And I hope all the listeners are doing well.
0: யா சார், எல்லாரும் நலமா இருக்கோம். உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ 103 சார்பா ஓணம் ஆசம்சகள்.
1: ஓணம் ஆசம்சகள் சார்.
2: Thank you so much. எல்லாருக்கும் என் ஹிருதயம் நிறைய ஓணம் ஆசம்சகள்.
0: Thank you sir. சோ இன்னைக்கு ஓணம் பண்டிகை, யூஷுவலா உங்களுடைய ஓணம் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அத பத்தி சொல்லுங்க.
2: இட்ஸ் ஆக்சுவலி நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ்க்கு. சோ நிறைய வாட்டி நம்ம சென்னையிலே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். சில வாட்டி வந்து கேரளா எங்களோட நேட்டிவ் போயிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃபன் இங்க தான். ஒண்ணுன்னா என்னோட அங்கிளோட பிளேஸ் இல்லைன்னா என்னோட பிளேஸ். இப்போ வைஃப் அண்ட் மீ ஸ்டே இன் அனதர் அபார்ட்மெண்ட். சோ இந்த வருஷம் எல்லாரையும் இங்க கூப்பிடலாம் தான் பிளான். ஆஃப்கோர்ஸ் பூக்குளம் இருக்கும்.
0: நாங்க ஒரு செகண்ட் விர்ச்சுவலா இமேஜின் பண்ணிக்கிட்டோம் உங்களுடைய ஓணம் செலிப்ரேஷன். சோ சின்ன வயசு ஓணம் எப்படி இருக்கும் சார்?
1: அண்ட் உங்க ஊர் கண்ணூர்ல, அத பத்தி சொல்லுங்களேன்.
2: ஆக்சுவலி பிறந்தது கண்ணூர்ல, ஆனா வளர்ந்தது டெல்லியில. சோ ஃபர்ஸ்ட் 12 வருஷம் நான் டெல்லியில
0: இருந்தேன்.
2: அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்தேன். என்னோட 8th கிளாஸ்ல நான் சென்னைக்கு வந்தேன். சோ வந்ததுக்கு அப்புறம் வெறும் ஹிந்தி தான் தெரியும், இங்கிலீஷ் கூட தெரியாது ப்ராப்பரா. சோ ஓன்லி பிகாஸ் ஐ வாஸ் அ மலையாளி, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்கிட்டு ஓகே, யூ நோ தட்ஸ் ஹவ் எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஃபார் மீ இங்க சென்னையில. பட் சென்னையில ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இங்கிலீஷ்ல கூட பேசுவாங்க. சோ கம்யூனிகேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை பிகினிங்ல. அப்புறம் போக போக ஆஃப்கோர்ஸ் யூனோ எல்லாருக்கிட்டையும் பேசி பேசி தான் தமிழ் கத்துக்கினேன். மெயினா வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில சாங்ஸ் எல்லாம் பாடும்போது தான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட யூனோ திங்ஸ் கேம் அபவுட். பட் யா, மை சைல்ட்ஹுட் வாஸ் மெயின்லி என்னோட 12 வருஷம் வந்து டெல்லியில இருக்கிறதுனால என்னோட சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், இல்ல என்னோட பேசுறதோ இல்ல பாடுறதோ எல்லாமே இட் வாஸ் இம்பாக்டட் பை நார்த் இந்தியாவோட, அதாவது ஹிந்தி தான் மேஜரா. அப்புறம் ஹிந்தி பெல்ட்ல வந்து நம்ம சப்பாத்தி தான் நான் நிறைய சாப்பிடுவோம். இங்க வந்து ரைஸ் நிறைய சாப்பிடுவாங்கல்ல. சோ இப்போ நான் சப்பாத்தி தான் மேக்சிமம் சாப்பிடுவேன், ரைஸ் கம்மியா தான் சாப்பிடுவேன்.
0: சோ இன்னும் அந்த சைல்ட்ஹுட்டோட உங்களுடைய அந்த சப்பாத்தியும் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இல்லையா?
2: கண்டிப்பா.

0: நேர்களே, இன்று காலை 11 மணிக்கு தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் சௌமியா. கேட்க தவறாதீர்கள்.
1: 2001ல இருந்தே நீங்க இந்த மியூசிக் ஜர்னில இருக்கீங்க.
2: உங்க இசை பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? சிங்கிங் தான் கேரியர்னு எப்போ டிசைட் பண்ணீங்க?
1: ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கா?
3: இன்ஃபேக்ட் நான் வந்து சின்ன வயசுல வந்து டேப் ரெக்கார்டர்லாம் இருக்கும் அந்த டைம்ல. ஆப்வியஸ்லி அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கார்ட் பண்ணி சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஐ யூஸ்ட் டு டு இட். அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் ஐ லேர்ன்ட் ஹார்மோனியம், 6 மந்த்ஸ் இந்துஸ்தானி மியூசிக். ஏன்னா அம்மா அப்பா ஃபெல்ட் லைக் ஓகே எனக்கு வந்து ஏதோ மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் அவ்வளவு கிடையாது. நான் வந்து ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டே இருப்பேன். சோ அதனால அது வந்து ரொம்ப சீரியஸா எடுக்கல. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற மியூசிக் சீன் இஸ் வெரி டிஃபரெண்டா, நிறைய ஆர்ட் ரிலேட்டடா ஆன விஷயங்கள் நடக்கும் எப்பவுமே. சோ இங்க வந்து பாலமுரளி கிருஷ்ணன் சாரோட டிசைபிள், அவரோட பேரும் பாலமுரளி கிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் அண்டர் ஹிம் ஐ லேர்ன்ட் ஃபார் அபவுட் ஒரு இயர், 1 இயர் நான் கத்துக்கினேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹி லெஃப்ட் துபாய், மறுபடியும் மியூசிக் கட்டாச்சு. சோ 2001ல நீங்க சொன்ன மாதிரி சப்தஸ்வரங்கள் என்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ இருந்தது. அதுல வந்து நான் சும்மா ஐ ஜஸ்ட் வெண்டிங்க, சிங்கர் ரஞ்சித் வந்து என்னோட நெருங்கிய நண்பர். சோ அவர் வந்து அந்த சீசனை ஜெயிச்சுட்டு ஹி வாஸ் இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. சோ அதனால ஹி செட் உனக்கு தமிழ் சாங்ஸ் தெரியலன்னா கூட நீ போ, அங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ சுபஸ்ரீ மேம் சொல்லிட்டு தான் ப்ரொடியூசர், அவங்க இப்பவும் ஷி இஸ் பிராட் அப் சோ மெனி சிங்கர்ஸ். அவங்க மூலமா வந்து நான் நிறைய தமிழ் பாட்டு கத்துக்கிட்டு அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஜெயிச்சேன். சோ அப்பதான் தெரிய வந்தது, சரி ஓகே மேபி ஐ ஸ்டாண்ட் அ சான்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அப்பவும் நான் அது வந்து ரொம்ப சீரியஸா எடுக்கல. என்னோட MCOM MBA 2 வருஷம் நான் பேங்க்ல ஒர்க் பண்ணேன். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அப்பப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து எனக்கு வசந்த முல்லை என்கிற ஒரு சாங் ஃப்ரம் போக்கிரி, சோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் சடன்லி இட் பிகேம் அ ஹிட். சோ என்னோட MBA டைம் நான் வந்து ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட் டைம்ஸ்ல வந்து நான் ஜாப் எடுக்கல. சோ ஐ டிசைடட் ஓகே மியூசிக் இஸ் மை கேரியர்னு சொல்லிட்டு 2007ல இருந்து ஐ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் திஸ்.
1: ஓகே, ஒரு டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு அந்த மொமெண்ட்ல நடந்துருக்கு இல்லையா?
3: வசந்த முல்லை இஸ் மை டர்னிங் பாயிண்ட் கண்டிப்பா. ஏன்னா அந்த டைம்ல தான் நான் யோசிச்சேன், சரி ஓகே வர்க் பண்ணுமா இல்ல மியூசிக் சீரியஸா எடுக்கணுமா, பிகாஸ் திஸ் இஸ் வெரி டஃப்.

0: இண்டஸ்ட்ரி இதுல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். யூனோ ஐ ஹவ் லேர்ன்ட் ஒன்லி 1 இயர் கர்நாடிக், ஸோ அந்த ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது, சரி வில் ஐ ஸ்டாண்ட் அ சான்ஸ், பட் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் டாட் மீ எ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ யா,
1: சூப்பர் சார். டிஷ்யூ மூவில நீங்க பாடின பூமிக்கு வெளிச்சம் எல்லாம் சாங் தான் பிக் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆன உங்க முதல் பாடல்.
2: ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது,
1: இந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன்.
0: அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்து சிங்கர் சுனிதா சாரதியோட நான் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஷீஸ் அன் எக்ஸெப்ஷனல் சிங்கர். அவங்களோட வந்து நான் நிறைய அட்லீஸ்ட் ஒரு 100 ஷோஸ் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு யாரையும் அப்ரோச் பண்றதுல ரொம்ப கூச்சமா இருக்கும் எனக்கு. ஸோ அதனால நான் எந்த மியூசிக் டைரக்டரும் நான் ஒரு சிடி கொடுத்ததோ இல்லை கேசட் டெமோ சிடியோ கேசட் கொடுத்தது இல்லை. ஸோ எல்லாமே நான் பாடினது வந்து யாராவது ஒருத்தங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுனிதா சார்த்தி வந்து விஜய் ஆண்டனி சார் கிட்ட என்னோட பேர் சொன்னாங்க, வை டோன்ட் யூ ட்ரை ஹிம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் எனக்கு வந்து இந்த டிஷும் பூமிக்கு வெளிச்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாங். ஹவர் அந்த ஃபர்ஸ்ட் சாங்ல வந்து பல்லவி வந்து விஜய் ஆண்டனி சார் பாடியிருப்பாரு, சரணம் வந்து என்னோட வாய்ஸ் வரும். ஸோ டெக்னிக்கலி தட்ஸ் அ ஷேர்ட் சாங், பட் பெரிய ஹிட் ஆனது வந்து ஆஃப்கோர்ஸ் வசந்தமலை.

0: நேர்களை இன்று காலை 11 மணிக்கு தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் சௌமியா. கேட்க தவறாதீர்கள். இன்று மதியம் 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம். பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு மற்றும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றிய தகவல் கேட்கலாம். தொடர்ந்து உங்களுக்காக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையமனையில் மனையியல் துறையில் தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். படைப்பு மதுரை வானொலி.
1: ஓணம் ஸ்பெஷலா திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா பேசிட்டு இருக்கோம்.
2: அப்புறம் அடடா மலையடா சாங்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது பையா மூவில இருந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக்ல. சோ
3: அப்சல்யூட்லி
2: நிறைய உங்களுக்கு மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா?
3: நிறைய நிறைய நிறைய. ஏன்னா அந்த டைம் வந்து லிட்டரலி டெய்லி நாங்க ரெக்கார்டிங்ஸ்க்கு போவோம். நிறைய சோ மெனி திங்ஸ் வர் ஹேப்பனிங். தெலுங்குலயும் மலையாளம்லயும் கன்னடாலயும் சில பாடல்கள் நான் பாடியிருக்கேன் அந்த டைம்ல. சோ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேம் அபவுட் யுவனுக்கு ஐ ஹட் சங் சத்தம் போடாது ஒரு மூவில பாடியிருந்தேன் ஸ்ரேயா கோஷல் எந்த குதிரையில். ஆமா, அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அண்ட் தென் ஐ வாஸ் டோல்ட் லைக் இந்த சாங்ல வந்து தமன்னா வந்து மழையில ஆட போறாங்க, அதை பத்தி யோசிச்சு நீ பாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கான ட்ராக்ஸ் வெறும் கிளிக் அண்ட் ஸ்ருதி மட்டும் இருந்தது. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் த சாங் வில் ஷேப் பட் I just went with the flow and sang that song. அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபிலிம் பிக்சரைஸ் ஆகி அண்ட் தென் இட் பிகம் அ பிக் ஹிட் அண்ட் எல்லா பாடல்களும் அதுல இருக்கிற 5 ஐ திங்க் 5 சாங்ஸ் ஆல் மேல் சாங்ஸ் தான். But Tuli Tuli and Adada, you know, really got a lot of attention. So I was very, very happy.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு பல மொழிகள்ல கிட்டத்தட்ட 2000 பாடல்கள் பாடியிருக்கீங்க. ஒரே பாடல மற்ற மொழிகள்ல திருப்பி பாடுற அனுபவம் எப்படி இருக்கும் அத பத்தி சொல்லுங்களேன்.
3: எனக்கு ஆக்சுவலி இந்த சிங்கிங் என்கிற ஒரு விஷயம் வரும்போது எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா போர் அடிச்சு யூனோ ஐ கீப் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். ஸோ அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு என்னன்னா எதா புதுசா பண்ணும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இப்போ ஒரு புது லாங்குவேஜ் வரும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். அதோட உச்சரிப்பு எப்படி, யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், அதை அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜ்ல ஒரு ஒரு டைலக்ட் கூட இருக்கும். ஸோ தெலுங்குலயும் 10-20 டைலக்ட்ஸ் இருக்கும். ஸோ விதவிதமான சாங்ஸ்ல வந்து அந்த மாதிரி டைலக்ட்ஸ் மாறும்போது கூட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இட்ஸ் அ நியூ திங்ல. அண்ட் எனக்கு எப்பவுமே தெலுங்கு வந்து ஆக்சுவலி எல்லா லாங்குவேஜோட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ரிதமிக்கான லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் சம்ஹவ் ஃபிட்ஸ் இன் வெல். ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் என்னோட மதர் டங் தான் மலையாளம்.
2: சோ பாடுறதுக்கு இதை நாங்க எதிர்பார்க்கல.
3: இல்ல, வீட்டுல பேசுற மலையாளமும் லிட்டரரி மலையாளமும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பிளஸ் அது ரொம்ப ட்விஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் தமிழ்ல கொஞ்சம் நம்ம ஃபிளெக்சிபிளா இருப்போம். தெலுங்குல வந்து ரிதமிக்கனால இன்னும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி.
2: தெலுங்குல அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்கீங்க உங்களுடைய சாங்ஸ்க்காக, பெஸ்ட் மெயில் பிளேபேக் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மொமெண்ட் இல்லையா?
3: கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட நெருங்கிய நண்பர் தமன் அவர் தான் கம்போஸ் பண்ணினாரு தூக்குடு மூவி. அதுல குருவாரம் என்கிற ஒரு சாங். இதுக்கு முன்னாடி அடடா மழக்கு வந்து பிலிம் ஃபேர் நாமினேஷன் வந்தது பட் இட் டிட்ன்ட் வின். பட் இந்த சாங் வந்து இட் வென்ட் ஆன் டு கெட் நாமினேட்டட் அண்ட் ஐ வான்ட் இட் அஸ் வெல். அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லவ் சாங், மகேஷ் பாபு அண்ட் சமந்தா. ஸோ செம்ம ஹிட் மூவி வேற அந்த டைம்ல 2012. So I'm very happy to have sung that song and ippovum vandu nariya shows la perform pannittu iruken.
2: Super sir. So kettukra listeners ku or rendu vari paadi kaatta mudiyuma sir?
3: Okay, here goes. గురువారం మార్చి ఒకటి సాయంత్రం 5:40 తొలిసారిగా చూసానే నిన్ను చూస్తూనే ప్రేమ పుట్టి నీ పైన లెన్స్ పెట్టి నిదరే పోనందే నా కన్ను. இதுதான் தெலுங்கு சாங். தமிழ்ல வந்து அடடா மழை பாடுறேன் உங்களுக்கு.
2: சூப்பர் சார்.
3: அடடா மழடா அட மழடா அழகா சிரிச்சா புயல் மழடா மாறி மாறி மழை.

அடிக்க மனசுக்குள்ள கொடபிடிக்க கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு மயில் தோக போல இவ மழையில் ஆடும் போது.

0: நேரலை நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். இன்று காலை 11 மணிக்கு தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் சௌமியா.
1: உங்க மக்கா பேண்ட் உருவான கதை பத்தி சொல்லுங்களேன்.
2: மக்கா அப்படிங்கிற உங்களுடைய பேண்ட்ல 2019ல இருந்து ரொம்ப ஆக்டிவா நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மக்களை வந்து ரசிக்க வச்சிட்டு இருக்கீங்க. சோ இந்த ஜர்னி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, இத பத்தி சொல்லுங்க.
3: இந்த ஜேர்னி எப்படின்னா, பேசிக்கலி சிங்கர்ஸ் ரஞ்சித் கோவிந்த், ஆலாப் ராஜு அண்ட் மைசெல், நாங்க மூணு பேர் தான் மக்காவோட கோர் யூனோ சிங்கர்ஸ் அண்ட் டீம்னு சொல்லலாம். நம்ம தான் ஆரம்பிச்சோம். எப்படின்னா, நிறைய ஸ்டேஜஸ்ல வந்து யூனோ ஆலாப்ப பார்ப்பேன், இல்லைன்னா ரஞ்சித்தை பார்ப்பேன், இல்லைன்னா ஆலாப் வில் பி மீட்டிங் ரஞ்சித். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ்ல வந்து நம்ம மீட் பண்ணிருக்கோம். அண்ட் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுக்கப்புறம்

0: ஸ்டேஜஸ் வித் ஈச் அதர், இல்லைனா இப்ப ஏ மச்சான் நான் இந்த சாங் பாடியிருக்கேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். பட் நம்ம whenever we get together we used to have a lot of fun. So அந்த ஃபன் வந்து இந்த மாதிரி சில ஸ்டேஜஸ்லயும் you know convert ஆக ஆரம்பிச்சது. பேக் ஸ்டேஜ்ல நம்ம சம லூட்டி சோ ஸ்லோவா யோசிக்க ஆரம்பிச்சோம், சரி why not bring friendship and music together and try something. நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல தான் பண்ணோம். சோ நம்ம இனிஷியலா ஒரு ஜஸ்ட் ஃபார் விமன் எங்கிற ஒரு ஷோல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருந்தோம். அங்க வந்து we did a lot of medleys. So அந்த மெட்லிஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து லேடிஸுக்கு டெடிகேட் பண்ற மாதிரி ஜஸ்ட் ஃபார் விமன் அந்த மாதிரி ஒரு ஷோல வந்து ஜஸ்ட் த த்ரீ ஆஃப் அஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்களோட வி ஹேட் யூனோ கொலாபரேட்டட் வித் சம் மியூசிஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேம் அவுட் ரியலி வெல் அண்ட் ஈவன் ஆன்லைன் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ தட் கிராப்ட் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் வி ஸ்டார்டட் ஃப்ரம் தேர்.
1: ஸ்டார்ட்
0: பண்ணும்போது we were thinking சரி என்ன பேர் வைக்கலாம் அண்ட் எதுக்கு நாங்க சேர்ந்து வரணும். சோ ஒன் திங் வாஸ் எங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் தான் எல்லாமே, ஏன்னா நாங்க பாடுற பாடல்களா இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்ம் பண்றோம், எல்லாத்துக்கும் ஒரு ஆடியன்ஸ் தேவை. அந்த ஆடியன்ஸ் தான் எங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது, லவ் கொடுக்குது, அப்புறம் தான் யூனோ தட் இஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒண்ணு வந்து மியூசிக்கலாவே நாங்க பெர்ஃபார்ம் பண்ணும் போதோ இல்ல ஒரு பாடல் பாடும் போதோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அந்த ப்ராசஸ்ல. பட் எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த யூனோ ஆல் த லவ் தட் இஸ் வாட் மோட்டிவேட்ஸ் அஸ் அ லாட். சோ அதனால பேண்ட் பேர் வந்து மக்களுக்கு டெடிகேட் பண்ணி மக்கான்னு வச்சிருக்கோம். அப்புறம் ஸ்ரீலங்கால பெர்ஃபார்ம் பண்ணி எங்களோட ஃபர்ஸ்ட் அப்ராட் கிக் ஆஸ் மக்கா அப்படி பண்ணோம் Feb 2020. அப்புறம் சென்னைக்கு வந்தது உடனே கோவிட் ஆரம்பிச்சிச்சு. We waited for about 1.5 years. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை revive பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய யூனோ ஸ்டேஜஸ் போனோம். வி வென்ட் டு ஆஸ்திரேலியா, லண்டன், மல்டிபிள் பிளேசஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து ஒரு ப்ராப்பர் யூஎஸ் டூர் பண்ணோம். ஸோ தேட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எங்க கூட மியூசிஷியன்ஸ் பேண்ட்மேட்ஸ் வந்து எல்லாமே சம் அமேசிங் மியூசிஷியன்ஸ். கிட்டாரிஸ்ட் ப்ரூஸ்லி, சித்தார்த் ஆன் ட்ரம்ஸ், திலீப் ஆன் கீபோர்ட்ஸ், அப்புறம் எங்களுக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஷான் பவுட். ஸோ எல்லாமே ஒரு டீம், ஒரு ஃபேமிலியா நம்ம வந்து we went to all these places and we performed. Apart from our individual careers, Makka's our baby.
1: Wow, அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க ஓணம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி மலையாள கரையோரம். திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களுடன் சிறப்பு நீர்முகம்.

0: நேர்களை இன்று காலை 11 மணிக்கு தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ. ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் சௌமியா. கேட்க தவறாதீர்கள்.
1: இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு கிடைக்கிற வரவேற்ப எப்படி பாக்குறீங்க?
2: இண்டிபெண்டன்ட் மியூசிக் சைடுல வந்து நம்ம we've done only about 4-5 songs. ஏனா we've always concentrated on doing எங்களோட film lineல இருக்கிற shows. அதுதான் bread and butter I would say. And எங்களோட investment வந்து of course இண்டிபெண்டன்ட் மியூசிக் சைடுல தான். அதுல இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. லைக் இந்த 5 songs மீறி இன்னும் 10-20 compositions நம்ம கிட்ட எங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கு. So அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் பண்ணி we have to bring it out. So yes, that is definitely there as our next project.
3: Sure, sir. Super. Romba alaga sonninga.
1: Social media reels and in the music trend change eppadi paakringa?
2: Actually in the for almost 19 years la vandu every 3 to 4 years la 5 years la vandu nariya phases paathirken indha mari ippo recently na solren or maybe or 3 years munadi ippo composers also singing approm actors um paadichirundanga ranjithame engra or paattu vandu na actually paadna அதுக்கப்புறம் ஆக்டர் விஜய் சார் பாடினாரு.
3: நீங்க ஹிந்தில நீங்க பாடியிருக்கீங்க அந்த சாங்?
2: ஹிந்தில பாடியிருக்கேன், யா ஆஃப் கோர்ஸ். பட் தமிழ்ல இனிஷியலா நான் தான்
3: பாடியிருந்தேன்.
2: இதுவே ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் தான். ஏன்னா இனிஷியலி சில பேருக்கு தான் பாடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிவி சார், யேசுதாஸ் சார் இருக்கிற டைம்ல வந்து வெரி ஃபியூ சிங்கர்ஸ், ரொம்ப சேலஞ்சிங்கான காம்போசிஷன்ஸ், ரொம்ப சேலஞ்சிங்கான என்வாயர்மெண்ட், அண்ட் ஒன்லி ஃபியூ பீப்புள் கேன் கட் த்ரூ. அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட் ஜென்ரேஷன் வரும்போதும் அப்புறம் புது புது கம்போசர்ஸ் வரும்போதும் ஐடியாஸ் ஓப்பன் அப் ஆச்சு. ஸோ தென் நியூவர் சிங்கர்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன். அந்த நியூவர் சிங்கர்ஸ்ல தான் நான் என்னோட ஜேர்னி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு. அண்ட் தென் டில் நவ் I've been able to drag on only because na vandu konja konjama trend match panni enna enna pannalam pudusa enakku adu I feel that is there in me that I want to be current. So ipo pudhu songs oda of course ipo irukra gen z or gen alpha oda song choices vandu match pandrathu adhavad enoda mindset ku match pandrathu konja kashtama dhaan irukku ena na vandu raja sir appuram rehman sir of course engaloda contemporaries tamanna irukatum gv prakash iman been brought up on this kind of music. Okay. So Anirudh, of course, you know, he's the new guy in town. Our company, 10 to 11 years ago. So Pasai is, you know, doing a great job. So idellame beautiful ah irukku paakkuradhukku as musicians, as singers, nareya perukku vanda opportunities kedaikudhu. It's no more about a small group. Ipo group vandu, you know, it's wide open for everybody. Neenga sonna mari independent music also is taking a lot of attention. Of course, ipo enna na attention chinna chinna da irukku. ஒரு பெரிய கான்சென்ட்ரேட்டட் அட்டென்ஷன் கிடையாது யாருக்குமே.
3: ஆமா, ஏன்னா முதல்ல வந்து ரொம்ப கம்மியான சிங்கர்ஸ் இருக்கும்போது ஈஸியா இவங்க தான் சொல்லிட முடியும். இப்ப நிறைய கன்ஃபியூஷன், சேம் நேம்ல சிங்கர்ஸ் எல்லாம் வரும்போது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு.
2: அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற மியூசிக்ல வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட அந்த ஒரு பிளேவர் இருக்கு. எல்லாருக்கும் சீக்கிரமா எல்லாமே நடக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இப்போ ரீல்ஸா இருக்கட்டும், இல்லனா ஒரு சாங்கோட லெங்க் 6 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கிற சாங்ஸ் எல்லாம்
3: 4 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. ஆமா, அண்ட் இதுல இடையில ஏஐ எவல்யூஷன் வேற வந்திருக்கு. சோ இதுவும் சேர்ந்து சிங்கிங்க வந்து வளர்த்து விடுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து யாருக்கு கையிலுமே இல்ல. ஆக்சுவலி டு பி வெரி ஃப்ரங்க், நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேஸ்ல நம்ம அது மாறிதான் ஆகணும். நீங்க வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிற காலத்துல வந்து பைக் வந்துச்சுன்ன
2: நம்ம காலியா பண்ணிட்டு இருக்கோம், இம்ப்ரெஸ் பண்ணோம் அந்த மாதிரி யோசிக்காம எங்க மனசுல என்ன வருதோ, எங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு அதுதான் நாங்க கொண்டு வரோம். பட் பிலிம் மியூசிக்ல என்னன்னா, நம்ம கமர்ஷியல்ஸா நம்ம பாக்கணும், இது வந்து ஹிட் ஆகுமா, இது வந்து ரீல்ஸ்ல பயங்கரமா போகுமா, இது வந்து மக்களுக்கு சீக்கிரமா இது சேருமா, பல கமர்ஷியல் விஷயங்கள் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்டிக்காவும் அதுல வரும், அது இல்லாம இருக்காது. ஏன்னா தீஸ் ஆர் த சேலஞ்சஸ், இந்த சேலஞ்சஸ் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி சேலஞ்சஸ். அந்த டைம்ல வந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி அது வந்து எல்லாரும் கேட்டு அது ஹிட் ஆறதுக்கு 6-7 months ஆகும். இப்ப வந்து ரிலீஸ் ஆன உடனே ஒரு 11-12 million வியூஸ் வந்தாதான் அது ஹிட்னு சொல்லுவாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே. சோ தி சேலஞ்சஸ் ஆர் டிஃபரெண்ட். சோ யாரையும் வந்து குத்தம் சொல்ல முடியாது, ட்ரெண்டோட சேர்ந்து நம்ம போனோம், அதுக்குள்ள எங்களுக்கு என்ன பிடிக்குதோ எங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து மியூசிகாலிட்டி எவ்ரி ஜானருக்கு வந்து

0: நேர்களே, இன்று காலை 11 மணிக்கு தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் சௌமியா. கேட்க தவறாதீர்கள்.
1: ஸ்பெஷலா திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களோட பேசிட்டு இருக்கோம்.
2: சரி, இப்போ உங்களுடைய மதர் டங் மலையாளம்ல உங்களுக்கு வந்த வாய்ப்புகள் பத்தி பேசலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டப்டு வெர்ஷன் தான் பாடியிருந்தீங்க, சத்தம் போடாதேவோட மலையாளம் வெர்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈராவில் அப்படிங்கிற பாடல் பாடியிருப்பீங்க முல்லா படத்துக்காக, அதுதானே சார் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாங் ஃபார் மலையாளம் ஃபிலிம்?
3: எஸ் எஸ் எஸ் தட்ஸ் ரைட். அது வந்து வித்யாசாகர் சாருக்கு பாடினது. அதுக்கப்புறம் ஐ காட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் sing for Raja sir. அது வந்து நான் யோசிக்கவே இல்ல. I never thought I'll get an opportunity. But Raja sir க்கு நிறைய மலையாளம் சாங்ஸ் பாடியிருந்தேன் ஒரு காலத்துல, I think 2012 2013 அந்த மாதிரி. சோ அதுல வந்து ஒரு ஹிட்டான பாடல் வந்து சொப்னங்கள்.
2: எங்களுக்கு ஒரு ரெண்டு வரி சார்.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஓகே.
3: சொப்னங்கள் கண்ணெழுதிய மல்ச கன்யகே ஸ்வர்ண

0: സ്വപ്നങ്ങൾ കണ്ണെഴുതിയ മത്സ്യ കന്യകേ.
1: സൂപ്പർ സർ, സ്വപ്നങ്ങൾ തന്നെ വന്നത് കണ്ണില്.
2: വളരെ നന്നായിട്ടുണ്ട് സാറേ.
0: താങ്ക് യു സോ മച്ച്.
1: இப்ப உங்களுக்கு எது சார் ஃபேவரட் உங்களுடைய மலையாளம் சாங்ல, இல்ல அதர் சாங்ஸ் நிறைய லாங்குவேஜஸ்ல நீங்க பாடி இருக்கீங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடம் அண்ட் ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லயும் பாடி.

0: ஓகேங்க. இது உங்களுக்கு எப்போவுமே ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் நாங்கள் கேட்குறோங்கிறக்காக வேண்டி தமிழ் சொல்ல வேணாம், பட் எனிவே உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் கொடுக்குற ஒரு சாங்காக இருக்கும் இல்லையா, அது எந்த லாங்குவேஜில்?
1: Actually, Hindi, because I was brought up on that. In our initial years, Hindi nala.
0: Okay.
1: Childhoodly, andha oru flavor ondhe manasukkulla eppovume irukum.
0: Okay, and the Delhi touch, yeah, chapati and Delhi touch.
1: Kishore Kumar sir, avaroda songs enakku romba pidikum, and that's how I grew on those songs actually.
0: Okay, unga playlist la kandipa andha songs irukku illaya?
1: Playlist nu sollona ippo enakku oru peculiar ana oru vishayam irukku, na vandu playlist e vekka maten. நான் மத்தவங்களோட பிளேலிஸ்ட் கேட்பேன், அப்பதான் புதுசு புதுசா ஏதாச்சும் யூனோ எனக்கு தெரியாத சாங்ஸ் அந்த மாதிரி
0: கேட்பேன்.
1: அண்ட் அப்கோர்ஸ் உங்க ரேடியோ எல்லாம் ஆன் பண்ணும் போது புதுசு புதுசா நீங்க ஒரு பாடல் போடுவீங்க, இல்லைன்னா பழைய நோஸ்டாலஜியா சாங்ஸ். சோ ஐ லிசன் டு எவ்ரிதிங்.
0: சூப்பர் சார்.
2: கோயம்புத்தூர் வந்திருக்கீங்களா? உங்க ஃபேவரட் ஸ்பாட் கோயம்புத்தூர்ல எது?
1: கோயம்புத்தூர்ல வந்து என்னோட கசின்ஸ் வந்து கணபதியில இருந்தாங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் வி யூஸ் டு கோ டு காந்திபுரம், அதுதான் ஹேப்பனிங் ஸ்பாட்ல. மத்தபடி அங்கிருந்து நம்ம வந்து ஊட்டிக்கு போறதோ குற்றாலம்,
0: கோவை
1: குற்றாலம், சோ அந்த மாதிரி நிறைய ஜேர்னிஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கசின்ஸ் இருக்கிறதுனாலே பைக் ட்ரிப்ஸ் நிறைய பண்ணுவோம் அந்த சைட்ல. சோ வி யூஸ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபன். மத்தபடி இப்போ ரீசெண்டா சொன்னா யுவன் சங்கர் ராஜா ஹாரிஸ் அவங்களுக்கு எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கோயம்புத்தூர்ல வந்திருந்தோம்.
0: பிடிச்ச விஷயம்
1: கிளைமேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இயற்கையாவே. ஐ திங்க் கோயம்புத்தூர் இஸ் வெரி பியூட்டிஃபுல், அண்ட் ஆஃப் கோர்ஸ் மக்கள் வெரி ஸ்வீட் பீப்பிள்.
0: தேங்க் யூ சார். சூப்பர் சார்.
2: இளையராஜா சார், யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், தமன், இந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட நீங்க ரெக்கார்டிங் பண்ணிருக்கீங்க. சோ அவங்க கூட வர்க் பண்ணதுல மறக்க முடியாத அனுபவம் இருக்கா, அத பத்தி சொல்லுங்களேன்.
1: ஐ திங்க் மறக்க முடியாது கண்டிப்பா ராஜா சார் தான், பிகாஸ் என்னோட மியூசிக்காலிட்டி நான் யோசிக்கணும்னா நான் வந்து பெருசா கத்துக்கிறேன் இல்ல மியூசிக், இட்ஸ் ஆல்வேஸ் பீன் கேள்வி ஞானம் தான். எப்படி ஒரு ராஜா சார் காம்போசிஷனை நான் வந்து கத்துக்கிட்டு நான் பாட போறேன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி யோசிச்சிருக்கிற டைம்ல வந்து எனக்கு ஒரு கால் வந்தது, அதாவது யுவன் அவங்களுக்கு வந்து நிறைய பாடல்கள் பாடி, அப்புறம் கார்த்திக் ராஜா அவருக்கும் நான் பாடியிருந்தேன். அகைன் நான் சொன்ன மாதிரி யாரையும் அப்ரோச் பண்ணல, ராஜா சாரையும் நான் அப்ரோச் பண்ணல, கார்த்திக் ராஜா சொன்னதுனால எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஐ வாஸ் ஷாக்ட், அதாவது சரி ஓகே this is going to be a crazy experience. நான் என்ன பண்ணோம், என் சம்ம டென்ஷனா இருந்தது, பிகாஸ் அப்கோர்ஸ் ராஜா சார் இஸ் தி ராஜா சார்ல அப்படின்னு இருக்கும் போது அவங்களுக்கு நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்ண
0: போறேன்னு பெர்ஃபார்ம் பண்ணும் போது ஒரு ஹார்ட் பீட்ல உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன்.
1: அதுதான் சோ பட் ரெக்கார்டிங் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ணேன், அதாவது நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன் ஆக்சுவலி. சோ நான் என்ன யோசிச்சேன்னா சரி ஓகே, நான் மனசுல என்ன யோசிச்சேன்னா நான் அங்க போக போறேன் பாட போறேன், ராஜா சார் இஸ் கோயிங் டு லாஃப் ஸ்மைல் என்ஜாய் மை பெர்ஃபார்மன்ஸ். நான் சும்மா இப்படி யோசிச்சேன், அது நடக்குமோ நடக்காதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே யோசிக்கல, ஜஸ்ட் ஒரு ஒரு தாட் இந்த மாதிரி. அண்ட் நானே சிரிச்சிட்டேன், சரி எப்படி இருக்க போதும்னு சொல்லிட்டு. உள்ள போனா எனக்கு பாடல் ஞாபகம் இல்லை என்னோட ஃபர்ஸ்ட், ஏன்னா டென்ஷன்ல எவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் வச்சிருக்க முடியும். சோ பாட்டு கத்துக்கிட்டு இட் வாஸ் அ ஃபன் சாங், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ஃபன் சாங்க நான் ரொம்ப ஃபன்னா பண்ணேன், பெருசா டென்ஷன் இல்லாம நான் பாடிட்டேன், அவரும் சிரிக்கிறாரு. ஹி இஸ் லைக் எக்ஸாக்ட்லி ஹவ் ஐ தாட் இன் மை மைண்ட். ஹாப்பியா இருக்கிறதும் சிரிக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, சிரிக்கிறதுனா அவரும் கேஷுவலா இருக்காரு. ஆமா, நான் அது வரைக்கும் கேட்ட விஷயம் என்னன்னா ராஜா சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. சோ எனக்கு வந்து அது கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.

0: நேர்களே, இன்று காலை 11 மணிக்கு தங்கத்தேரில் ஓணம் வந்துள்ளோம். ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் சௌமியா, கேட்க தவறாதீர்கள்.
1: ஓணம் ஸ்பெஷல் இன்டர்வியூவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக ராபிட் ஃபயர் ரவுண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
2: ஓகே,
1: நீங்க யோசிக்காம டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்.
2: I'll try my best. Okay,
1: sorry. Okay, sir. ஸோ ஒரு பாடல் உங்ககிட்ட பாடுறதுக்காக வந்தது, முதல்ல நீங்க வந்து டியூனை நோட் பண்ணுவீங்களா, லிரிக்ஸா, இல்ல வந்து அந்த சிச்சுவேஷனா, எது உங்க மைண்ட்ல டக்குன்னு போய் உட்காரும்?
2: ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நான் வந்து எனக்கு எப்பவுமே டியூன் தான். எனக்கு லிரிக்ஸ் வந்து செகண்டரி. நிறைய பேருக்கு வந்து லிரிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னோ அவங்களுக்கு அது கனெக்ட் பண்றது. எனக்கு டியூனே வந்து என்ன ஒரு ஜேர்னிக்கு கொண்டு போயிடும். தட்ஸ் ஹவ் ஐ ஹியர் இட். நான் சொன்ன மாதிரி எனக்கு கேள்வி ஞானம் தான், நான் வந்து பெருசா கத்துக்கல. சோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு டியூனா ஒரு விஷயம் வந்து என் காதுக்குள்ள போய், அது மண்டையில போய், அப்புறம் என்னோட ஹார்ட்டுக்குள்ள போய், தட்ஸ் மை மெத்தட் அப்படின்னு
1: சொல்லுவேன்.
3: மூட் அப்செட் டைம்ல ஸ்டேஜ்ல டென்ஷன் காட்டிக்காம பெர்ஃபார்ம் பண்ண ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா?
2: நம்ம எந்த மூட்ல இருந்தாலும், நம்ம சாட் மூட்ல இருந்து ஹாப்பி பாட் பாடணும், இல்ல ஹாப்பி மூட்ல இருந்து சாட் பாட் பாடணும். சோ அது தட் இஸ் பார்ட் அண்ட் பாஸ்டல். அது என்னன்னா அது மாறிடுவோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சாங்குக்காக மாறிடுவேன். ஆக்சுவலி நடிகன் மாதிரி
1: சொல்லலாம்,
2: ஆமா நடிக்க ஆரம்பிச்சிருவேன் அது மனசுக்குள்ளே. நம்ம வந்து இப்போ தொண்டை சரியில்லைன்னா மட்டும்தான் பிரச்சனை. அதை மீறி நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம், எப்படி கொஞ்சம் இன்டெலிஜென்டா அது பெர்ஃபார்ம் பண்ணலாம், எந்த எந்த நோட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்க பண்ணிருக்கோம். பட் தட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் அகைன்.
1: சூப்பர் சார். இப்ப லிரிக்ஸ் எல்லாம் மறந்த அனுபவம் இருக்கா? சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
2: கண்டிப்பா கண்டிப்பா மறந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் சம் மோஸ்ட் டைம்ஸ் நம்ம வந்து ஐபேட் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு விஷயம் இருக்கும் பக்கத்துலயே. பட் மறந்து இல்லைன்னா ஒளரி அந்த மாதிரி நிறைய ஆயிருக்கு. பட் என்னன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம வந்து அது யாருக்குமே அது காமிக்காம, இல்ல யாருக்குமே அது வந்து இல்லைன்னா ஒரு ஃபன்னா அந்த லிரிக்க வந்து ஒளரி சம்டைம்ஸ் நம்ம வந்து மைக்கே வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துருவோம். சோ அந்த ரெண்டு லைன் பாடுங்க அந்த மாதிரி ஆயிடும். என்ன உடம்பு மறந்த லைன்ஸ் வந்து அவங்கள பாட வச்சு
1: இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திடுவீங்க.
2: இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும் இல்ல, அதுதான் எங்களோட ஜாப். என்டர்டெய்னிங்கா எப்படி ஆடியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஒரு என்டர்டெய்னிங் லெவல்ல கொண்டு போகணும்.
3: சோலோ பெர்ஃபார்மன்ஸ், டூயட் பெர்ஃபார்மன்ஸ், இது ரெண்டுல எது உங்களுக்கு பிடிக்கும்?
2: எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் ஆக்சுவலி. இட்ஸ் அ லாட் ஆஃப் ஃபன். ஆமா, சோலோவா பாடுறதும் ஒரு ஃபன், அண்ட் டியூட்டா பாடும் போது அவங்களோட இன்ட்ராக்ஷன், அப்புறம் நம்ம அவங்களோட இன்ட்ராக்ஷனுக்கு எப்படி பதில் கொடுக்க போறோம் அந்த மாதிரி, ஏனோ ஒரு சின்ன போட்டி மாதிரி. நதிங் போத். யா,
1: சூப்பர் சார். கிட்டத்தட்ட 1000 டைம்ஸ்க்கு மேல கேட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபேவரட் சாங் இருக்கா?
2: அது கண்டிப்பா ராஜா சாரோட பாடல்கள் தான். அதுலயும் வந்து ஐ வுட் சே மன்றம் வந்த தென்றல்.
1: ஓகே, கேன் யூ சிங் சார்?

0: வந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன சொல்.
1: சூப்பர் சார், வாவ்.
0: This is a very moving song.
1: கண்டிப்பாக சார், யாராலையுமே இந்த சாங்கை வந்து பிடிக்கலைன்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு லவ்லியான சாங். ஓகே சார், இப்போ மலையாளம்ல ஒரு சாங் பாடுங்களேங்க சார். இன்றைக்கி ஓணம் செலிப்ரேட் பண்ணுறதே நம்ம மறந்துடுவோம் மாட்டிருக்கு, அதனால தான் ஓணம்க்கு ஒரு சாங் நீங்கள் பாடணும்னா எந்த சாங் பாடுவீங்க?
0: ஓணம் ஸ்பெஷல் ஆயாலும் ஐ வுட் சே எனக்கு வளரே இஷ்டமாய ஒரு பாட்டு என்ற ஃப்ரெண்டு விஜய் யேசுதாஸ் பாடிய ஒரு பாட்டுன்னு. ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் எ ரீமிக்ஸ் சாங், சோ ஹியர் கோஸ்.
2: ஒரு மதுர கினாவின் லஹரியில் எங்கோ

0: அடிப்பொலி.
1: மனமார்ந்த வாழ்த்துக்களையும்
2: தெரிவிச்சுக்கிறோம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இவ்வளவு நேரமும்
0: திரைப்பட பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் இணைஞ்சிருந்து நம்ம கூட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஹாப்பி ஓணம்
1: ஓணம் ஆசம்சங்கள்
0: கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது
1: நான் ஆர்ஜே நிஷா மற்றும்
0: ஆர்ஜே பத்மினி. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே எப்பவுமே சம்மதுங்க.

0: நிலையத்து நேரம் இப்போது 11 மணி. இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில்
1: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேயர்கள், இப்போது கேட்கலாம் தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குகிறார் சௌமியா.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103. தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ.

0: ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை வழங்குகிறார் சௌமியா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. தங்கத்தேரில் ஓணம் மன்னல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி, உங்களுடன் சௌமியா. பிரியப்பட்ட சேச்சிமாருக்கும் சேட்டன்மாருக்கும் அனியனுக்கும் அனியத்திக்கும் என்று ஹிருதயம் நிறைஞ்ச ஓணாசம்சகள். எல்லா மலையாளி ஸ்வந்தங்களுக்கும் ஓணாசம்சகள். திருவோணம் வந்தல்லோ. இன்றைய சிறப்பு ஓண திருநாள். 10 நாட்கள் சீரும் சிறப்புமா பாரம்பரியத்தோட கொண்டாடப்படும் பண்டிகை ஓணம். மாவேலி நாடு வாணியிடும் காலம், மானுஷர் எல்லோரும் ஒன்னு போலே. மாபலி சக்கரவர்த்தி அவர் ஆண்டப்ப எப்படி இருந்ததான் நாடு? அவ்வளோ சுபிக்ஷமா இருந்ததான். மக்கள் ஜாதி பேதமின்றி பெரும் வளத்தோட ரொம்ப சந்தோஷமா குதூகலத்தோட இருந்தாங்களாம். அப்படி அந்த மாபலி சக்கரவர்த்தி கேரளத்தை காண வராராம். அவரை வரவேற்க கேரளமே விழா கோலம் பூண்டிருக்குமா. எங்கு பார்த்தாலும் பூக்கள், பூக்களமிட்டு ஓண சத்யா கழிச்சு கை கொட்டு களியாடி மாபலி சக்கரவர்த்தியை வரவேற்க தயாராவோம் அப்படி சொல்லப்படுது. சரி, மாபலி சக்கரவர்த்தியை எப்படி வரவேற்போம்? இப்படி தானே வரவேற்போம்.

ஆயிட்டு கப்பையும் கட்டச்சாயும் கழிச்சிட்டு இங்க சேட்டன்மாரும் சேச்சிமாரும் உலக விஷயங்கள் உலக அரசியல் பேசும் அறிவாளிகள். கண்டெய்னர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எர்த் மூவர் ஓட்டுற ஜலஜா சேச்சி ஆகட்டும், 72 வயசுல 2500 புத்தகம் வாசிச்ச தாக்ஷாயினி அம்மா, அவங்க எத்தனை படைப்பாளிகள், அதாவது எம்டி வாசுதேவன் நாயர், ஓஜி விஜயன் போன்றவர்கள் அத்தனை பெரிய படைப்பாளிகள், மேதமை வாய்ந்த இந்த அம்மா கிட்ட நட்பு பாராட்டினாங்க. அப்படிப்பட்ட அறிவாளிகள் நிறைந்த கேரளம், 105 வயசு பாகீரதி அம்மா, அவங்க வந்து கேரளா லிட்ரஸி மிஷனோட அக்ஷராலக்ஷம் சர்டிபிகேட் வாங்குறாங்க. 105 வயசுல அந்த தள்ளாத வயசுல 70 கிலோமீட்டர் பயணிச்சு 4ஆம் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் வாங்குறாங்க. சின்ன வயசுல அவங்களால படிக்க முடியல, 30 வயசுல கணவனையும் இழந்துடுறாங்க. ஹரிபாட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த அந்த பாகீரதி அம்மா இந்த வயசுலயும் படிப்பு தான் முக்கியம்னு வாங்கியிருக்காங்களே, அவங்கள எல்லாம் என்னன்னு சொல்லி பாரட்டது. இதுக்குதான் சொல்றோம், கேரளா லிட்ரேசி ரேட் 100%. என்ன பாட்டி இன்னைக்கு போடலாம்னு யோசிச்சப்ப எதை போடுறது எதை விடுறது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு 10-12 பாட்டை செலக்ட் பண்ணி இன்னைக்கு போடுறோம். இதை போடல அதை போடலன்னு சொல்லக்கூடாது. இப்ப அடப்பிரதமன், சக்கப்பிரதமன், பால் பாயசம் எல்லாம் ஒவ்வொரு டேஸ்ட் போல, இதுவும் ஒரு டேஸ்ட் தான், இந்த பாடல்களும் ஒவ்வொரு டேஸ்ட். பரிப்பு, பப்படம், புளிசேரி, எரிசேரி, உப்பேரி, அவியல், பச்சடி, கிச்சடி, தோரன், ஓலன், சக்கவரட்டி, பாயசம், புளிஞ்சி, இப்படி நல்லா சாப்பிட்டு வளர்ந்த குடும்பம்னு சொல்ற மாதிரி அப்படி ஓண சத்தியா சாப்பிடணுமா. மலையாள பழமொழி ஒன்று சொல்லுமே, காணம் விட்டும் ஓணம் உண்ணணும், சொத்தையெல்லாம் வித்து கூட ஓண சத்தியா சாப்பிடணுமா.

ஆடிப்பாடி போகனாம் பூக்கள் தேடாம் வாடியில், ஓணப்பாட்டுகள் பாடிப்பாடி ஓடிப்போகான் மோகமா. தங்கத்தேரில் ஓணம் மன்னல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. கேரளம் இயற்கை எழில் கொஞ்சம் செழிப்பான பூமி, நிறைய மழை, கண்கவர் காடுகள், மலையும் மலை சார்ந்த இடமும் கேரளத்தோட ஸ்பெஷாலிட்டி. பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, நதிக்கரையில தான் நாகரீகம் உருவாச்சுன்னு. பாருங்க, நைல் நதி, ஈஜிப்சியன் சிவிலைசேஷன், டைக்ரிஸ் அண்ட் யூஃப்ரட்ஸ் நதி, சுமேரியன் சிவிலைசேஷன், ஹுவாங்ஹோ நதி, சைனீஸ் சிவிலைசேஷன், நம்ம ஒரு இண்டஸ் வேலி, நமக்கு தெரியும் என்ன நதின்னு தெரியும். அந்த மாதிரி நம்ம இந்தியால கங்கை, காவிரி, கோதாவரி, யமுனை, இந்த மாதிரி பெரிய ஆறுகளோட நதிக்கரையில தான் பொதுவா நல்ல கலைகள் கற்றவர்கள், நல்லா படிச்சவங்க இருப்பாங்கன்னு சொல்ல கேட்டிருக்கோம். கேரளம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, தண்ணீரால் சூழப்பட்டது, ஸ்டேட்டு ஃபுல்லாவே நதிகள் தான், குளம், புழா, ஓடைன்னு அப்படி சூழப்பட்ட ஊர் இல்லையா, அதனால தான் லிட்ரஸி ரேட் 100% அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கலைகளை பாதுகாக்க அவர்கள் எடுக்கும் முயற்சியும் 100% தான்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. இது தங்கத்தேரில் ஓணம் மன்னல்லோ. ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுடன் சௌமியா. மலையாளிகள் கிட்ட இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அவங்க ரசனை, அந்த அக்செப்டன்ஸ், உயர்ந்த ரசனை. தமிழ், ஹிந்தி, அரபி, தெலுங்கு, எந்த மொழியில பாட்டு வந்தாலும் முதல்ல அந்த பாட்டை கேட்பாங்க. நல்லா ரசிச்சு கத்துக்கிட்டு அந்த பாட்டை உடனே பாடவும் செய்வாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மியூசிக்கல் ரியாலிட்டி ஷோ டிவியில நடக்க ஆரம்பிச்சப்பவே இசைக்கு பாஷை பேதமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணவங்க மலையாளிகள். கேரளா ஷோஸ்ல அதர் லாங்குவேஜஸ் ரொம்ப இயல்பா வரும், பகட்டு பூச்சு எதுவும் இருக்காது. இன்னொன்னு, கேரளத்துல அவ்வளவு பேரும் நல்லா பாடுவாங்க.

எந்தா தெய்வமே, இத்திர பார்ஷியாலிட்டி அப்படின்னு கேட்க தோணும். எல்லா டேலண்டையும் கேரள மக்களுக்கே தந்துட்டானே கடவுள்னு கூட தோணும். அங்க கேரளத்துல படகு வலிக்கிறவர் கூட சங்கீதம் அறியில்லா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை ராகத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சு விஸ்தீரணமா பாடுவர். என்னன்னு சொல்ல, எண்டே குருவாயிரப்பா, எனக்கும் அது போல ஒரு ரசனையை தரும் அப்படிதான் நம்ம கேட்க முடியும்.

0: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இது தங்க தேரில் ஓணம் மன்னல்லோ ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. சலச்சித்திர கானம், லலித சங்கீதம் அப்படி சொல்லக்கூடாது, லலித சங்கீதம் அப்படி சொல்லணும். எல்லாமே ராகா பேஸ்டு, கிளாசிக்கல் டச்சோட இருக்கும், சாஃப்ட் மெலடிஸ் தான் ஒரு காலத்துல. இப்ப ஒரே அடிப்பொழி பாட்டு தான், ஆனா அதுலயும் ஒரு ரசனை இருக்கும். டூ தி பர்ஃபெக்ஷன், அதாவது மலையாள சினிமா வந்து அதுக்கு ஒரு உதாரணம். இவங்க மட்டும் எப்படி இப்படி யோசிக்கிறாங்கன்னு தோணும். அவ்வளோ மனநிறைவு தரக்கூடிய கதைகள், இயல்பான மிகைப்படுத்தாத நடிப்புன்னு பல காட்சிகள். அதே மாதிரி ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் அவங்களும் அதே மாதிரி ஒரு சிறப்பான நடிப்பை கொடுக்கக்கூடியவங்க. இப்படி பார்த்தாலும் இந்த சேட்டங்களோட படம் நமக்கு ஆச்சரியம்தான்.

நான் மலையாளிகளோட ரசனையை பத்தி சொல்லும்போது அக்செப்டன்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, அதாவது கலைய அரவணைச்சுக்கிறது. அதுக்கு உதாரணம் இப்ப வரப்போற இந்த பாட்டு தான், ஜானகி ஜானே. துவனின்னு ஒரு படத்துல வந்த இந்த பாட்டு இசையமைச்சவர் யார், த கிரேட் லெஜண்ட் நௌஷத் அவர்கள். டி அபு அவர் டைரக்ட் பண்ண இந்த படம். பாட்டை பாடினது கானகந்தர்வன் கே ஜே யேசுதாஸ். பாட்டை எழுதியவர் யூசுப் அலி கச்சேரி. மலையாள பிலிம்ஸ்ல ஆல் டைம் பெஸ்ட்னு இதுக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. பி சுஷீலா வெர்ஷன் கூட இந்த படத்துல இருக்கு. அது சான்ஸ்கிரடைஸ்டு ஹிந்தியில எழுதப்பட்ட பாடல். எப்போ வந்தது பாருங்களேன், த கிரேட் லெஜண்ட் நௌஷத் அவர்கள் மலையாள சினிமா பாடல்களை பத்தி சொன்னது. அவங்களோட ரசனம் ரொம்ப உயர்வானது. பாட்டை பாடினவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். மியூசிக் பண்ண நௌஷத் அவர்கள் ஒரு இஸ்லாமியர். இந்த படத்துல இருக்க அத்தனை பாட்டை எழுதியவரும் ஒரு இஸ்லாமியர். பாட்டு யாரை பத்தி, ராமரை பத்தியும் சீத்தைய பத்தியும். அடடா, இதை விட உதாரணம் வேற ஏதாவது காட்ட முடியுமா? எக்ஸலண்ட் சாங். இப்ப நம்ம அந்த பாட்டை கேட்போமா?

0: இதை கேட்கும்போது என்ன தெரியுமா தோணும், இறைவன் வேற எங்கேயும் இல்லை, இந்த இசையில தான் இருக்காருன்னு தோணும் நமக்கு.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103, இது தங்கத்தேரில் ஓணம் மன்னல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. உங்களுடன் சௌமியா. பண்டு சோறு அகத்தே புறத்தே மக்கள் அடுக்களை இதெல்லாம் பியூரான தமிழ் வார்த்தை இல்லையா. இதெல்லாம் இப்ப எங்க பாக்கலாம்னா மலையாளத்துல பாக்கலாம். பியூர் தமிழ் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குன்னா அது மலையாள வார்த்தைகள்ல தான். காலமாம் வனத்திலண்ட கோலமா மரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு அப்படிங்கிற பாரதியார் பாடல்ல, கால்கள் ஆறுடையதன கண்டு மறை காணும் முனிவோர் உரைத்தார் பண்டு அப்படிம்பர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அதுக்கப்புறம் நம்ம அந்த பண்டை பத்தி நம்ம கேள்வியே படல, அதனால உங்களுக்கு ஒரு நினைவூட்டலுக்காக இந்த பாட்டை சொன்னேன். அப்புறம் ஒரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, இந்த அன்விகுதி மலையாளத்திலையும் தமிழையும் மட்டும்தான் இருக்கு, அது ஒரு சிறப்பு இல்லையா. இதெல்லாம் எப்படியோ ஆனா கலாய்க்கல்லே மச்சானே இப்படி இந்த மாதிரி வார்த்தைகளும் தமிழ் கூறும் நல்லுலகம் மலையாளிகளுக்கு வழங்கியிருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ தான் நாம உஸ்தாத் ஹோட்டல் படத்திலையும் ஒரு குட்டநாடன் பிளாக் படத்திலையும் பார்த்துட்டோமே. ஜோக்ஸ் அபார்ட், இந்த காற்று வெளியிடை கண்ணமா கப்பலோடிய தமிழன் படத்துல வந்தது அந்த பாட்டு, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே பாடியிருக்காங்க நமக்கு தெரியும். இந்த பாட்டை தன்மாத்திரா படத்துல இன்னும் பியூட்டிஃபுல்லா கையாண்டிருப்பாங்க தெரியுமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அவரோட கவிதையே வரும், செகண்ட் ஹாஃப்ல அந்த மலையாள ஒரிஜினலோட வரும். அருமையான பாட்டு. இப்ப அந்த பாட்டை தான் நம்ம கேட்க போறோம், மோகன் சித்தாரா மியூசிக்ல. அடாடா எக்ஸலன்ட் சாங்.

கேரளான்னு சொன்னாலே எத்தனை விதமான களி இல்லையா? ஊரே கலர்ஃபுல்லா இருக்கிற சமயம் ஓணம் அறுவடை திருநாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓணப்பூ கோலத்தில் இருக்கிற கலர்ஸ் போல, அதாவது அந்த பூக்களத்தில் இருக்கிற கலர்ஸ் போல, சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு நல்ல கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி கதகளி ஒப்பனை வேஷம்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை எந்த ஒரு நடனத்துக்கும் அந்த சிறப்பாக அந்த மேக்கப் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். கதகளி மேக்கப்பில் ஒரு சிறப்பு உண்டு என்னென்னா, டாக்டர் சுமர் சுண்டல்னு ஒருத்தர் கேரளா ஃபோக் அகாடமியோட செக்ரட்டரியாக இருந்தார். நான் படிக்கும்போது கேரளாவில் இந்த மாதிரி கதகளி மேக்கப் எப்படி பண்ணுவாங்கன்னு அவர் வந்து பல மணி நேரம் ஒரு செமினாரில் இதை வந்து சொல்லி கொடுத்தார். அவர்கிட்ட கேட்குற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. என்னுடைய கிளாஸ்மேட்டு வந்து ஒரு பெரிய கதகளி பர்ஃபார்மர். அப்போ அந்த 3 மணி நேரம் மேக்கப் பா, அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். பார்க்குறதுக்கும் பொறுமை வேணும், மேக்கப் போட்டுக்கவும் பொறுமை வேணும். அவர் சொன்னது எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண் எல்லாருக்கும் வெள்ளையாக தானே இருக்கும், அது எப்படி சிவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா, கண் இத்தனை சிவப்பாக இருக்க காரணம் வந்து சுண்டப்பூன்னு ஒரு செடி, அதோட விதையை எடுத்து கண்ணோட கீழ்பாகத்தில் வச்சுருவாங்களா, அது கண்ணுக்கு வந்து அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, கண்ணை அப்படியே உருட்டி உருட்டி

அந்த சிவப்பை வர வச்சிருவாங்களாம். அந்த விதையை வச்சதுமே வந்துருமா, வெறும் வெள்ளை விழியில வந்து உயிரோட்டமே இருக்காதான். அத்தனை அடர் மேக்கப் இருக்கு இல்லையா, அது போடும்போது கண் சிவப்பா இருந்தாதான் அந்த டான்ஸ் வந்து லட்சணமா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வெளியில தெரியணும்னா கண்ணு ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ எவ்வளோ சிந்தட்டிக் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்துருச்சு, இருந்தாலும் கதக்களியில் இன்னும் வந்து அந்த நேச்சுரல் மேக்கப்புக்கு வந்து இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, லோக்கலாக கிடைக்கிற பொருட்களை வச்சு பண்ணுறாங்களா.

இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கதக்களி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, வாழும் ஒரு கேன்வஸ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இல்லையா, ஒரு கேன்வஸுங்கிறது என்னது, அந்த ஆர்ட் போர்டு இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ அழகாக ஒரு ஆர்ட் உருவாகுது இல்லை, அந்த மாதிரி இந்த கதக்களி வேஷம் வந்து உயிருள்ள ஒரு வாழும் கேன்வஸ். தேவராஜன் மாஷோட ஒரு சூப்பர் சாங் செம்பருத்தி படத்தில் வந்த சக்கரவர்த்தினி நினக்கு யான் என்று ஷில்ப கோபுரம் துறந்தோம் அப்படின்னு கானகந்தர்வன் கே ஜெயேஷ் தாஸ் பாடின ஒரு எக்ஸலண்ட் சாங். அதை கதக்களியில் ஆடியிருப்பாங்க கதக்களி ஆர்டிஸ்ட். அது நவீன கால முயற்சின்னு வச்சுக்கலாம்.

சரி, இந்த கதகளிக்கு வருவோம். எல்லாரும் ஒரே மாதிரி தானே மேக்கப் போட்டுக்கிறாங்க. எப்படி கேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னா, த சாஃப்ட் கேரக்டர்ஸ்க்கு மினுக்கு, அதாவது மினிக்கி மினிக்கி அந்த மினிக்கி இல்லை, இது மினுக்கு, வெள்ளை பிங்க் மாதிரி லைட் கலர்ஸை அந்த அமைதிக்கும் அந்த பாயசான கேரக்டருக்கும் போடுவாங்களாம். அப்புறம் புருவம் வந்து வெள்ளை வளைச்ச மாதிரி, இந்த சாஃப்ட் அந்த பாய்ஸ் அந்த கிரேஸ் நளினம் இல்லை, அதுக்காக போடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதாவது அஞ்சு பிரின்சிபல் கேரக்டர் இருக்குமா, அதை டிஃப்ரென்சியேஷன் வந்து அப்படியே அந்த ஃபேஸ் கலர்ஸில், அப்புறம் அந்த ஹெட் கியர் தலைமையில் ஒன்று வச்சுருப்பாங்களே காதுகிட்ட, அதெல்லாம் இதில் தான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுவாங்களாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லை. அப்புறம் வந்து ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஐ மூமெண்ட்ஸ், எந்த ஒரு நடனத்துக்கும் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். கதகளியில் கூடுதலாக இருக்கும் அதெல்லாம். ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்குறவங்க கூட இதை பார்க்க முடியுமா, அவங்களால இந்த கேரக்டரை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியுமா. சரி, இப்போ நான் நேச்சுரல் கலர்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஒரு கலர் இந்த பலாச மரம்னு ஒன்று உண்டு. அது எப்படி இருக்கும்னா, நல்ல அடர் சிவப்பு. இந்த பலாச புஷ்ப சங்காசம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கேத்து மந்திரம் இருக்குது. பலாச புஷ்ப சங்காசம் தாரகா கிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாமியம். அதாவது அவ்வளோ ஒரு அடர் சிவப்பில் இருக்குமா கேது கிரகம். ஆக்சுவலாக செவ்வாயும் ரெட்டு தான், ரெட் பிளானட் மார்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. ஆனால் இது வந்து கூடுதல் ரெட்டாக இருக்கும் போல இருக்கு, அடர் ரெட்டு. அதனால்தான் அந்த பலாச மரத்தோட பூ இருக்குல்ல, அதோட சாறு பிழிஞ்சு அதை லிப்ஸ்டிக்கு போட்டுப்பாங்களா, இன்னைக்கும் அது வழக்கத்தில் இருக்கா. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இல்லையா.

ஓணத்தேரில் ஓணம் மன்னல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. இலக்கியத்துல சங்கத்தமிழ் பாடல்கள்ல ஓணத்தை பத்தி என்ன ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போமா. திவ்ய பிரபந்தம் இப்படி சொல்லுதான், காணல் உருகின்றேன் கல்லருவி முத்து திற, ஓண விழாவில் ஒலி அதிர பேணி, வரு வேங்கடவா என்னுள்ளம் புகுந்தாய். மாயோனுக்கு எப்படி ஆட்டமும் பாட்டமும் புத்தாடையும் அணிந்து

கொண்டாடினாங்கன்னு சொல்லுது பாருங்க இந்த பாடல். அடுத்தது பெரிய திருமொழியில பெரியாழ்வார் இப்படி சாதிக்கிறார். தந்தை தந்தை தாம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோண திருவிழாயில். அப்பா பாவோடப்பா மூத்தப்பா அடேங்கப்பா இப்படி திருவோணத்தை திருமாலை தொழுது கொண்டாடினாங்களாம் பெரியாழ்வார் சொல்றார் இப்படி. அடுத்து மதுரை காஞ்சியில மாங்குடி மருதனார் அவர் என்ன சொல்லியிருக்கார், மாயோன் மேய ஓண நன்னாள் கோணம் தின்ற வடு ஆழ்முகத்த சாணம் தின்ற சமம் தாங்கு தடக்கை மரம் கொள் சேரி மாறுபொரு செறிவில் மாறாது உற்ற வடுப்படு நெற்றி. இப்படி இவ்வளோ அழகா சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, ஓண ரெஃபரன்ஸ் எப்படி வந்திருக்கு. சரி இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தது

அப்போ வந்து சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடுன்னு இருந்திருக்கு. கேரளம் வந்து சேர நாடு இல்லையா, அதனால இந்த மூன்று ராஜாக்கள் ஆண்ட பகுதிகளில் வந்து கோணம் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்று தான் இதெல்லாம். குலசேகர ஆழ்வாரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து கேரளா கொடுங்கலூரை சேர்ந்தவர். பகவதியை ரொம்ப ஆராதிப்பாங்க. அவங்க குடும்பம் தானா சிவபக்தர்கள். ஆனால் இவர் வந்து திருமால் பக்தர். அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு புறப்படும் முன்னாடி கொடுங்கலூர் பகவதி கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு வராராம். நம்ம எல்லாருக்கும் ஒரு குல தெய்வம் இருக்கும் இல்லையா, ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், நம்ம லோக்கல் டெய்ட்டி இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுங்கலூர் பகவதி. கொடுங்கலூர் பகவதி யாருன்னு அதில் சொல்லப்படுதுன்னா, கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார் சேரமான் பெருமாள் புத்தகத்தில், அந்த வரலாறுல அவர் சொல்லுவார், கொடுங்கலூர் பகவதி வந்து கண்ணகி தான். அவர்கிட்ட உத்தரவு வாங்குவாராம், நான் ஸ்ரீரங்கம் போறேன், பெருமானை தரிசிக்க போறேன், நீ என் நாட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். ரொம்ப அழகா இருக்கும். இது இப்ப ஞாபகம் வந்தது எனக்கு. அதுலயும் அந்த ஓண கொண்டாட்டம், அந்த ரெஃபரன்ஸ் அதுலயும் வரும்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: தங்க தேரில் ஓணம் மன்னல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. கேரளத்தில் பெரும்பாலும் மான்சூன் ஃபெயிலியரே ஆகாது, மழை மும்மாறி பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. இதை வந்து எனக்கு வந்து சென்னை ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்த ஒரு அறிவிப்பாளர், அவங்க 70+ ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆகியும் அவங்க வந்து பார்ட் டைம் ஜாபுக்கு வந்துட்டு இருந்தாங்க. நைட் ஷிஃப்டில் தான் வருவாங்க. ஒரு ஏஷியஸ் ரீடர், எப்பவும் புத்தகமும் கையுமா தான் இருப்பாங்க. அதாவது வேலைக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே கேரளத்தில் தான். பெரிய பெரிய இங்கிலீஷ் நாவல்ஸ் படிப்பாங்க. அது அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, ஃப்ரீ டைமில் கூட நான் ஓயாமல் படிப்பேன், இது வந்து எனக்கு கேரளா தந்த கொடை அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதாவது மான்சூன் ஃபெயிலியரே ஆகாது, அதுக்கான காரணத்தை அவங்க இப்படி சொல்லுவாங்க. கேரளாவில் அவங்க படிக்கும்போது ஸ்கூல் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மழை எப்பவும் மழை தானே, நாங்கள் மழை வந்ததுன்னு அதை வந்து புலம்பலாகவே புலம்ப மாட்டோம். எப்பவும் 2 யூனிஃபார்ம் செட்டு வச்சுருப்போம், ஒன்று போட்டுப்போம், ஒன்று ஸ்கூலில் எப்பவுமே இருக்கும். அந்த ஓலைக்கீத்த தலையில் போட்டுக்கிட்டு அப்படியே இல்லைன்னா அந்த ஓலைக்கொடை வச்சுட்டு அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் மட்டையாட்டம் இருக்கும்ல, அதை தலையில் வச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போவோம். ஒரு நாளும் நாங்கள் புலம்பினது இல்லை, ரொம்ப இயல்பாக இருக்கும். மழை வந்து எங்களுக்கு சிநேகிதி மாதிரி, எங்களோட ஒரு மெம்பர் மாதிரி வீட்டில் அப்படிம்பாங்க. என்ன மழை பெஞ்சாலும் ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்களாம், இவங்களும் மட்டம் போட மாட்டாங்களாம். அதாவது மழையை நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நேசித்தோம், ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி நேசித்தோம். இங்கே சென்னையில் திட்டுறீங்கல்ல மழையை, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் திட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் மழை வந்து அங்கே பொய்க்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அருமையான விஷயம் இல்லை.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. இது தங்கத்தேரில் ஓணம் மன்னல்லோ, ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. தெய்வம் எங்க இருக்கும்? அழகழகான மஞ்சு சூழ் மலைகள், பச்சை பசேல் என்ற மரங்கள் சூழ்ந்த இடங்கள், கண்ணுக்கு குளிர்ச்சியான பூக்கள் பூக்கும் செடிகள் மரங்கள், அழகழகான வீடுகள், சுற்றிலும் சலசலக்கும் ஆறு, மனோகரமான ஒரு வாசனை. காடு இருந்த வாசனையும் வரும் இல்லையா? சுத்தமான ஊர் இதுதான் இறைவன் வாழும் இடம். இறைவன்கிறது இந்த இயற்கை தான், வேற எதுவுமே இல்லை. மலை, வனம், நீர், காற்று, ஆகாயம், பூமி. ஆமாம் தானே? அதனாலதான் கேரளத்தை சொல்றோம் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. எஸ், தெய்வத்தின்டே சொந்த நாடு கேரளம். தெய்வத்தின்டே சொந்த நாடு கேரளம்னா தெய்வத்தின்டே சொந்த நாட்டுக்கு பக்கத்து நாடு ஈ கோயம்புத்தூர். அந்த வகையில நாங்களும் பெருமைப்பட்டு சொல்வோம், எந்தே கேரளம் எத்திர சுந்தரம். உங்க எல்லாருக்கும் ஓண ஆசம்சகளும் நன்னியும் பறையும் ஞான் சௌம்யா.

0: நேயர்கள், இதுவரை கேட்டது தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை வழங்கினார் சௌமியா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9585800103. மீண்டும் அறிவிக்கின்றோம், 9585800103. இந்த வாட்ஸ்அப் பெண்களின் உண்மையிலான கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நிலைத்த நேரம் இப்போது சரியாக 12:30. இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நேயர்கள் இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல். இந்நிகழ்ச்சியில் எம்ஏ அபுபக்கர் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் இடம்பெறும். உடன் டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வாயிலின் NS கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். பன்னிரண்டு 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை பாடல்கள் இடம்பெறும். ஒன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 என் உயிர் தொழில் நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம். பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார் பதிவு நீதிபதி அனிதா கிறிஸ்டியாளுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம்.

நீதிபதி அனிதா கிறிஸ்டியாருடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இதில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் பெண்மணி கஸ்தூரி பா காந்தி அவர்கள் பற்றிய தகவல் இடம்பெறும். நிறைவாக உங்களுக்காக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்து தகவல் வழங்குவர் தேனி மாவட்டம் செண்டக் வேளாண் அறிவியல் மைய மனையல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும். 1:55 பாடல் 1:00 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சலாக. பிற்பகல் 2:30 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PMPNU திட்டம் பற்றி அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து திரைகானம் ஒலிக்கும். 2:30 ஊர்ப்பொறுத்திரை நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் அட்டப்பாடியில் பழங்குடியின பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக நடத்திய பயிற்சி முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகானம் ஒலிக்கும். 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சல். 6:10 பாமாலை இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 முல்லைவனம். 7:00 சட்டப்பேரவையில் இன்றிரவு 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:30 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்ற அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 11 அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள் மற்றும் அதன் நன்மைகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகின்றார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வா இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிப்பிரியா சண்முகம் அவர்கள். இன்று 8:00 மனோரஞ்சிதரம். 9:00 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சலாக. 9:30 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 10:00 அரங்க இசை நிகழ்ச்சியில் ஓங்கி உலகளந்த இசை சொற்பொழிவு நிகழ்த்துவர் ஆர் சுந்தரராமன் அவர்கள். உடன் என் சி மாதவ் அவர்கள் வாயிலின் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:05 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சலாக. 11:10 இன்றைய நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இதுவரை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் 12:05 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: இதுவரை சங்கீத சாரலில் எம் அபுபக்கர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டோம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன், அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கேரள மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடி வருகின்றனர். கேரளத்தில் அறுவடை திருநாளாகவும் சாதி மத வேதங்களை கடந்து இந்நாளை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயில், குருவாயூர், அரண்முலா திருக்கோயில்களில் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஓணசந்தியா என்ற பாரம்பரிய விருந்தும் இந்நாளில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரமாக

0: உள்ளது. இப்பண்டிகையொட்டி கேரளத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இப்பண்டிகையை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசியில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் அண்டை மாநிலமான கேரளாவின் எல்லைப்பகுதியான தென்காசி மற்றும் செங்கோட்டை, புளியரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கேரள மாநில மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கேரளாவில் கொண்டாடுவதைப் போல இங்கும் ஓணம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடும் வகையில் பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் வீடு வாசல்களில் பெண்கள் மலர்களை வைத்து அத்தப்பு கோலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்ட ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை தென்காசி மாவட்டத்திலும் களைகட்டி உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா சந்தில்.
0: இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகளான அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நாளில் அன்பு, இரக்கம், நல்லிணக்கம், பரஸ்பர மதிப்பளித்தல் ஆகிய நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். சகோதரத்துவத்தை வளர்க்கும் இந்த நன்னாளில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெருகட்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் சமூகத்திற்கு என்றும் வழிகாட்டியாக அமையும் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வெளியிட்டுள்ள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் மனித சமூகத்திற்கு காலங்கடந்த மாண்புகளை கற்றுத்தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனித குலத்தின் மீது அன்பையும் அனைவரிடத்திலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் உயரிய நெறிகளையும் பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு அமைச்சர் திரு வேலஸ் காஸ்க்ரோ தலைமையிலான குழுவினர் புதுதில்லியில் இன்று மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுக்கள் நடத்தினர். மீன்வளத்தை பெருக்குதல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து இந்திய குழுவினர் செஷல் நாட்டின் தூதுக்குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நீண்டகால கலர்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தி வளர்ச்சியை ஊக்குவிப்பது குறித்தும் இருநாட்டு குழுவினரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் சர்க்கரையின் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்க்கரை பதுக்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தெரிவு செய்யப்பட்டு இளைஞர்கள் இந்த கலந்துரையாடலில் பிரதமருடன் பங்கேற்க உள்ளனர். விளையாட்டு, இளையோர் தலைமை, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை

0: பகிர்ந்து கொள்கிறார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடன் கலந்துரையாட உள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு தடையாக உள்ள போதைப்பொருள் பழக்கத்தை இளைஞர்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பிரதமர் உடனான இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட உள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் 24 மணி நேரமும் தானியங்கி முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சத்தீஸ்கர் மாநிலத்தில் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் ரேஷன் பொருட்களை பெறும் வகையில் ராய்ப்பூர், பிலாஸ்பூர் மற்றும் துர்க் ஆகிய 3 நகரங்களில் இந்த ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன. பயனாளிகள் தங்களது ஆதார் எண் அல்லது ரேஷன் கார்டு எண் மூலம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்து 24 மணி நேரமும் இந்த ஏடிஎம்களில் அரிசி பெறலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளிமாநில பயனாளிகளும் இந்த ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பாகும். 2500 கிலோ கொள்ளளவு கொண்ட ஒரு ஏடிஎம்மில் அரிசி நிரப்புதல் முழுவதும் தானியங்கி முறையில் நடைபெறுகிறது. இதுவரை உத்தரகாண்ட், மேகாலயா, குஜராத், ஒரிசா ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே இருந்த இந்த வசதி தற்போது 5வது மாநிலமாக சத்தீஸ்கரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 1927 ஆண்டு இதே நாளில் வங்க மொழியில் ஒலிபரப்பை தொடங்கிய கொல்கத்தா ஆகாஷ்வாணி மேற்குவங்க மாநிலத்தின் கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றோடு ஒன்றிணைந்து நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. கொல்கத்தா வானொலி நிலையத்தின் செய்திகள், அன்றாட நடப்புகள், இசை, இலக்கியம், நாடகம், கல்வி, அறிவியல் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிகழ்ச்சிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல தலைமுறைகளாக மேற்குவங்க மக்கள் கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தன. அந்த மருத்துவமனையின் 3வது தளத்தில் உள்ள தாய்சேய் நலப்பிரிவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பாகிஸ்தான் அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 10-8 என்ற செட் கணக்கில் பெருவின் ரொமினா பிரேசிலின் ரெபக்கா இணையை வென்றது. டியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அயோனோ ஷிமிசுவை வென்றார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 2 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 என்ற ரன்னுடன் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ஃபாலோ ஆன் பெற்று ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேயர்களை இப்போது கேட்கலாம் மெல்லிசை பாடல்களை. முன்னதாக விளம்பரம்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்களை, நாளை இரவு 7:30 இந்த அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இடம்பெறும்.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சி.
1: வளர்ச்சிக்கு உதவும்
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.
0: இன்னும் சில நொடிகளில் மணி 1:05 ஆங்கில செய்தி இருக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: mitigate the humanitarian consequences of ongoing hostilities. Addressing a Security Council open debate titled Food Under Fire, the Security Council's role in mitigating global and local food crises, India's permanent representative to the UN, P. Harish, called for safe, rapid and unimpeded humanitarian access, as well as support for effective deconfliction arrangements. He further urged the Security Council to ensure that its measures, including sanctions, do not inadvertently impede humanitarian assistance or legitimate food and agricultural trade. He noted that disruptions to energy markets, fertilizer supplies, maritime transport, humanitarian logistics and agricultural trade have demonstrated that regional conflicts can threaten food security across the world. The Indian envoy, however, underlined that building resilient and food-secure societies remains primarily the responsibility of national governments supported by the UN Development System and the Rome-based agencies rather than the Security Council. Keralites across the globe are celebrating Thiruvanam most auspicious day of Onam. Our correspondent reports Thiruvanam celebrations began with Ona Pukalam, a traditional floral carpet made to welcome the legendary king Mahabali. This harvest festival is celebrated by Keralites irrespective of caste and religion. Special pujas have been held at temples including the hill shrine of Shabrimala, Aranmulla and Guru Vayur. Eid Milad-un-Nabi, the birthday of Prophet Hazrat Muhammad, has also been celebrated today with religious fervor in various parts of the country. Milad Mehfils and Sirat conferences will be held highlighting the life and teachings of Prophet Muhammad. Delhi government will hand over the approval letters to 4,000 eligible women beneficiaries under the Delhi Lakshmi Yojana today. Under the scheme, eligible women will receive financial assistance of 2,500 rupees every month. Ukrainian President Volodymyr Zelensky has expressed gratitude to India and President Draupadi Murmu for conveying Independence Day greetings to the people of Ukraine. President Murmu yesterday extended her greetings to the people of Ukraine on the occasion of the country's 35th Independence Day. In men's cricket, host Sri Lanka were 108 for 2 against India in the second innings of the Colombo Test when reports last came in. India enforced the follow-on after bowling Sri Lanka out for 290 in the first innings. Resuming the penultimate day, 265 for 8, Sri Lanka managed to add only 25 runs. And that is the end of this news bulletin.
1: Neram oru mani 10 nimidam. Akashvani Ennuyir Tholi Neyargal anaivarukkum iniya pagal nera vanakkam. இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கான சம உரிமை, பாதுகாப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு என பல தளங்களில் சமத்துவத்தை நோக்கி பயணம் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் பெண்கள் தங்களுடைய உரிமைகளை அறிந்து கொள்வதும் சட்டம் அவர்களுக்கு வழங்கும் பாதுகாப்பை தெரிந்து கொள்வதும் முக்கியமான ஒன்று. அந்த வகையில் ஆகஸ்ட் 26ஆம் தேதியான இன்று பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு பெண்களின் சட்ட உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூகத்தில் பெண்களின் நிலை குறித்தும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி ஜே அனிதா கிறிஸ்டி அவர்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: என் பெயர் ஜே அனிதா கிறிஸ்டி. சிவகங்கை மாவட்டத்துல இயங்கி வர்ற மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட பொறுப்பு செயலாளரா தற்போது பணிபுரிந்து வருகிறேன். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மாண்புமிகு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில புதுடெல்லியில தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்றது இயங்கி வருது. அதற்கு கீழே இந்தியாவில இருக்க அனைத்து மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயங்கி வருது. இந்த மாநில சட்டப்பணிகள் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழே இயங்கி வர்றதுக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டங்களிலும்

0: மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயங்கி வருது. அப்படி நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இயங்கி வர்ற மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட செயலாளராக நான் பொறுப்பில் இருக்கேன். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஒவ்வொரு தாலுகா நீதிமன்றங்களிலும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் இயங்கி வருது. இதன் மூலமாக மக்களுக்கு சட்ட உதவி இலவசமாகவும், சட்ட விழிப்புணர்வு மற்றும் மக்கள் நீதிமன்றங்கள் இது எல்லாத்தையும் முக்கிய பொறுப்புகளாக எடுத்து எங்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம்.
1: ரொம்ப அருமையாக உங்கள் பணியோட பொறுப்பை வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா. இப்போ இன்னைக்கு பெண்கள் சமத்துவ தினம் எந்த அளவுக்கு முக்கியமானது, இது பெண்களுக்கான எந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வருது?
0: பெண்களுக்கான சமத்துவ தினம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பெண் இருபாலரும் சமம் அப்படின்னு தான் எல்லா பெண்களும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி எல்லாரும் ஆண் பெண் சமம்னு பேசுற ஒரு காலகட்டத்துல பெண்களுக்கு மட்டும் சிறப்பான ஒரு சமத்துவ தினம் ஏன் கொண்டாடப்படுது, அதையே அனுசரிக்கிறோம் அப்படின்னா, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து சமுதாயம், பொருளாதாரம் மற்றும் பல குடும்ப பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ஒரு பின்னோக்கிய இடத்துல தான் இருந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 14 படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பெண்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கலாம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, பெண்கள் அப்படி பின்னோக்கி இருந்தவங்களை முன்னோக்கி கொண்டு வரணும், ஆண் பெண் இருபாலரையும் சமமான ஒரு இடத்துல வைக்கணும், சம உரிமை, சம வாய்ப்பு, சம மரியாதை பெண்களுக்கு கொடுக்கப்பட வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கான முக்கியமான நாளாக தான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். மேலும் ஒரு பெண்ணோட முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணை மட்டும் சார்ந்தது கிடையாது. ஒரு பெண் வந்து கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து இதுல எல்லாம் முன்னேறி வர்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணை மட்டும் சாராமல் அந்த பெண்ணோட குடும்பம், அவள் வசிக்கும் சமூகம், சமுதாயம், ஏன் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கே ஒரு பெண்ணோட வளர்ச்சி தான் அடித்தளமா இருக்குது. இந்த தினத்தை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பெண்ணுக்கு உரிமை வழங்கணும் அப்படிங்கிறத மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளை நடைமுறையில நம்ம எப்படி உறுதி செய்யணும் அப்படிங்கிறத உணர்த்துற நாளா இதை நான் பாக்குறேன்.
1: இப்ப நீங்க சொன்னீங்க பெண்களுக்கான உரிமைகளை நடைமுறைப்படுத்துற நாளா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அந்த பெண்களுக்கான உரிமைகள் அப்படின்றது என்னன்னு சொன்னீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும்ல.
0: பெண்களுக்கான உரிமை வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கிற எல்லாத்துலயுமே ஒரு சிறப்பு உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லப்பட்டிருந்த போதிலும் சரத்து 15-16 பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு சட்டங்கள் இயற்றலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சிறப்பு சட்டங்கள் இயற்றும் போது அது சமத்துவத்தை எந்த இடத்துலையும் பாதிக்காது. ஏன்னா பின்னோக்கி இருக்கும் பெண்களை நம்ம முன்னோக்கி கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிமுறையா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போதே அந்த சரத்துக்கள் அங்கே வந்து எழுதப்பட்டிருக்குது. அதை பின்பற்றி பெண்களுக்கான சிறப்பு சட்டங்கள் பல இயற்றப்பட்டிருக்கு. அதுல பார்த்தோம்னா வரதட்சணை தடுப்பு சட்டம், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், வேலைகளில் பெண்களுக்கு சிறப்பு உரிமை வழங்கும் சட்டம், பணியிடத்துல பெண்களை பாதுகாக்கும் போஷாக்ட் அந்த சட்டம், சொத்துரிமையில பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, குடும்ப வன்முறையில பெண்களை பாதுகாக்கிறதுக்கான பல வழிமுறைகள் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அனைத்து அரசு துறைகளிலும் இந்த சட்டங்களை எல்லாம் பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சிறப்பு முகாம்கள் பல நடத்தப்பட்டு வருது. இது போல பல சட்டங்கள் பெண்களுக்காக இன்றைய தினத்துல நடைமுறையில இருந்து வருது.
1: இப்போ நீங்க நிறைய சொன்னீங்க பெண்களுக்கான சொத்துரிமை, அவங்க குடும்பத்துல என்ன மாதிரியான அவங்களுக்கு உரிமைகள் இருக்கு, அவங்களுக்கான கல்வி உரிமை இப்படி எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதுல இன்னமும் இந்தந்த விஷயங்கள், இந்தந்த சட்டங்கள் இருக்கிறது வந்து பெண்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் சொல்ல முடியுமா?
0: 10-20 வருட காலங்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு இருந்த சட்ட விழிப்புணர்வை காட்டிலும் தற்போது அனைத்து பெண்களுக்குமே, ஏன்னா நிறைய பேர் வந்து கல்வி பொருளாதாரத்துல முன்னேறி வந்துட்டாங்க, அதனால பெண்களுக்கு வந்து அதிகப்படியான சட்ட விழிப்புணர்வு தற்போது இருக்கிற காலகட்டத்தில் நல்லாவே இருக்கு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எங்களது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படிங்கிறத இந்த இடத்துல பெருமையோட பதிவு செய்ய விருப்பப்படுறேன். அப்படி இருக்கும்போது எந்தெந்த இடத்துல ஒரு சில சட்டங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பணியிடத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பெண்களை வந்து போய் சேரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குடும்ப வன்முறையில பெண்கள் பாதிக்கப்பட்டாலோ, வரதட்சணை கொடுமையால பாதிக்கப்பட்டாலோ பெண்கள் வந்து இப்ப இலகுவா வந்து எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ ஒரு காவல்துறையோ காவல் நிலையத்தையோ அணுகிறாங்கிறது இப்ப பதியப்பட்டிருக்க வழக்கு எண்ணிக்கைகளை பார்த்தாலே தெரியும். ஆனா இந்த பணியிடத்துல பெண்களை அந்த பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டத்தை பத்தின விழிப்புணர்வு பணியில இருக்கும் பெண்களுக்கு குறைவா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 10-க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு இடத்துல பணி செய்யும் போது அந்த இடத்துல

0: இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று அமைக்கப்படணும். அந்த கமிட்டியோட தலைவராக அங்கே இருக்கிற மூத்த பெண் அலுவலர் இருக்கணும். அது இல்லாமல் இரண்டு பெண் உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர், அந்த பகுதியில் இருக்க சமூக ஆர்வலர் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கணும், ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் உறுப்பினராக இருக்கணும். இந்த கமிட்டி எதுக்காக அமைக்கப்படுது அப்படின்னா, பணி செய்கிற இடத்துல பெண்களுக்கு ஏதேனும் பாலியல் சீண்டல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்பட்டால் அவங்க அந்த கமிட்டியில் புகார் செய்யணும். இந்த கமிட்டி இருக்கிறது இன்னும் இந்த பெண்களுக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில், பணி செய்கிற இடத்துல நம்மளுக்கு ஏதேனும் ஒரு துன்புறுத்தலோ சீண்டல்களோ ஏற்பட்டால் நம்ம அமைதியாக தான் போகணும் அப்படிங்கிற மனநிலை பலதரப்பட்ட பணிக்கு செல்லும் பெண்களுக்கு இருக்கிறதா நான் கருதுகிறேன். ஏன்னா நாங்கள் இந்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்துகிற பல பணிக்கு செல்லும் பெண்கள்கிட்ட நாங்கள் இப்போ போய் சொல்லும்போது தான் இப்படி ஒரு சட்டம் இருக்கதே தெரிய வருது. அதனால இந்த சட்டத்தை பற்றின விழிப்புணர்வு பணிக்கு செல்லும் பெண்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
1: ரொம்ப அருமையாக ஒரு பணியிடத்தில் பெண் வந்து தைரியமாக அவங்களுக்கு நடக்கிற விஷயத்த வந்து வெளியில் சொல்லணும் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் வெளிப்படுத்துனீங்க. இப்போது குடும்பத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளை எப்படி வந்து அவங்க கொண்டு வரலாம்? முதல்ல வந்து அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும்?
0: ஃபஸ்ட்டு, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா பல பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடும்ப சூழல், பொருளாதார சார்பு, அதாவது நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போனால் நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, சமூகத்தில் ஒரு பெண்ணாக என்னை பற்றி என்ன ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை, வீட்டுக்கார் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு, நமக்கு எந்த வருமானமும் இல்லை. இப்போ நம்ம வந்து அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை வெளியில் சொல்லும்போது, சட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளும் போது நமக்கு பண உதவி தேவைப்படும். அந்த சட்ட நடைமுறைகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாத காரணத்தினால ஒரு பயம் ஏற்படும். இந்த காரணத்தினால பல பெண்கள் குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை சகிச்சுக்கிட்டு போய் தான் வாழணும் அப்படிங்கிற காரணம் கிடையாது. இந்த பயமெல்லாம் இருக்கிறது இயற்கை தான். நம்ம குடும்பத்தை எதிர்காலம் என்ன ஆகும், குடும்பத்தில் இருக்க குழந்தைகளை பற்றி மற்றவங்க என்ன பேசுவாங்க, இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்த நினைப்பால் மட்டுமே வந்து உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளோ குடும்ப வன்முறையோ சரியாகாது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். சட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கருவி தான். அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற பயம் வந்து இருக்கக்கூடாது. இந்த பயம் இருக்கக்கூடாது, இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னா, இலவச சட்ட உதவி மையத்தை முதல்ல அணுகுங்க. உங்களுக்கு என்னென்ன சட்ட வழிமுறைகள் இருக்குது, அதை நீங்கள் எப்படி எடுத்து கொண்டு போகணும், உங்கள் பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறத எந்த ஒரு ஃபீஸும் வாங்காமல் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் மாவட்ட சட்டப்பணிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நேராக வர்றீங்களா? சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்துக்குள்ளேயே மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட அலுவலகம் வந்து, நீங்கள் என்ன குடும்ப வன்முறையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை சொத்து தகராறா, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்களை வந்து தகாத வார்த்தையால் பேசுகிறாங்க, என்னால் ஏற்றுக்க முடியலை, இதுக்கான ஒரு புகாரை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா, இது என்ன விதமான சட்ட உதவியாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எங்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகி அது குறித்த ஒரு மனு எழுதி கொடுக்கலாம். சரி, உங்களுக்கு எழுத படிக்க தெரியலை, நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, நான் நேராக உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களோட அலுவலகத்தில் முகப்பு அமர்வில் சட்ட தன்னார்வலர்கள், பேராலீகல் வாலண்டியர்ஸை நாங்கள் அமர்த்தியிருப்போம். உங்களோட பிரச்சனையை அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கேட்டு அதை மனுவாக எழுதி உங்கள்கிட்ட வாஸ்ட்டு காட்டி உங்ககிட்ட கையெழுத்தோ கைநாட்டோ வாங்கிக்குவாங்க. இந்த மனுவை சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட தலைவர், நான் செயலாளராக இருக்கேன், எங்கள் தலைவர் பார்வைக்கும் எங்களோட செயலாளர் ஏன் பார்வைக்கும் வைப்பாங்க. அதில் எங்களோட பட்டியல் வழக்கறிஞர்களை நியமித்து உங்கள் சட்ட வழிமுறைகள் உங்களுக்கு என்னென்ன பண்ணலாங்கிற அறிவுரையை உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம். இப்போ குடும்ப வன்முறை பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் கணவர் மற்றும் கணவர் வீட்டார் அவங்கள வந்து ஃபோன் மூலமாகவோ தபால் மூலமாகவோ வரவழைச்சு அங்கேயே ஒரு கவுன்சிலிங் நடத்துவோம். எடுத்தோடனே வந்து காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்கறதுக்காக அனுப்பணுன்ற கட்டாயமும் கிடையாது. நீங்கள் கொடுத்த புகாரை உடனடியாக நீதிமன்றத்தில் ஒரு தனி புகார் பதிவு செஞ்சு வழக்கு நடத்தணுன்ற கட்டாயமும் கிடையாது. ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து ஒரு குடும்ப வன்முறையை பற்றி சொல்லும்போது எதிர்த்தரப்பினரை அழைச்சு அங்கேயே நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம். எங்ககிட்ட இது போன்று பல புகார்கள் வந்ததை வந்து கவுன்சிலிங்லேயே செட்டில் ஆகி சமரசமாகி அவங்க சேர்ந்து வாழ்றதுக்காக அவங்க பெண்களை வந்து அழைச்சிட்டு போகிற பல நிகழ்வுகள் எங்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவில் நடந்திருக்கு.
1: அதாவது ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க மேம். இதாவது ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய வன்முறைக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வு, பொருளாதாரம் இல்லாத ஒரு குடும்பமாக இருந்தால் கூட அவங்களுக்கு இலவசமான சட்ட பணிகள் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்ப அருமையாக நீங்கள் சொன்னீங்க. இதில் பெண்கள் வந்து இன்னுமுமே வந்து வீட்டு பிரச்சனையை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு தயக்கம் வந்து என்னென்னா, வீட்டு பிரச்சனை வெளியில் வந்துடும், அக்கம் பக்கத்தில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அவங்க தயங்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட வர்றது மூலமாக அந்த விஷயம் வெளியே தெரியுமா?
0: கண்டிப்பாக தெரியாது. எங்களை அணுகி உங்களோட புகாரை கொடுத்தீங்கன்னா நீங்க எங்கள்கிட்ட மட்டும்தான்.

0: கொடுக்குறீங்க. இந்த புகார் வெளியில போகாது. நீங்களா போய் நான் இந்த ஆணைக்குழுல அணுகி இந்த புகாரை கொடுத்துருக்கேன்னு சொல்ற வரைக்கும் எங்க தரப்புல இருந்து இது கண்டிப்பா வெளியிடப்படாது. இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். இதற்கு முன்னாடி நான் சொன்னேன், எங்க நேர்ல சந்திச்சு புகார் மனு எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். என்னால வெளியிலே வர முடியல வீட்டை விட்டு. எனக்கு வெளியில நாங்க வர்றத யாரும் பாத்துருவாங்களோன்னு தயக்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட இலவச சட்ட உதவி என்ன இருக்கு 15-100. நம்ம போன் ரீசார்ஜ் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. 24x7 எந்த நேரமானாலும் எங்கள் இலவச சட்ட உதவியோட இலவச அழைப்பு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த கால் வந்து சென்னையில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாவட்டம் இந்த தாலுக்காலேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த நபர் பேசுகிறேங்கிறத சொன்னீங்கன்னா கால் எங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகி வந்துடும். அதற்கப்புறம் எங்களோட மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் இருக்கிறவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஃபோன் மூலமாக கேட்டுக்குவாங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் எங்கள் சட்ட தன்னார்வலர்கள் பாராலீகல் வாலண்டியர்ஸ் நீங்கள் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அதே இடத்தை சேர்ந்த அந்த கிராமத்தை அந்த ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு பெண் அவங்கள நாங்கள் வந்து உங்கள் இடத்துக்கு அனுப்பி சட்ட விழிப்புணர்வு தேவையோ சட்ட நடைமுறைகள் குறித்த சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக அவங்க பேசி அங்கேருந்து உங்ககிட்ட புகார் மனுவை எழுதி வாங்கிட்டு வருவாங்க. நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வராமலே உங்களுக்கான நடைமுறைகளை நாங்கள் வந்து மேற்கொள்வோம். அதே போல இது ரகசியமாக காக்கப்படும். ஏன்னா எங்ககிட்ட கொடுத்த புகார் மனுவை நாங்கள் உங்கள் எதிர்த்தரப்பினை வரவழைச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பார்த்தீங்களா. அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறீங்க, ஒரு மத்தியஸ்தரை உட்கார வச்சுருப்போம். அவங்க முன்னிலையில் உங்கள் குடும்பம் சார்ந்த உங்களோட பர்சனல் விஷயங்கள் நீங்கள் எதை வேணாலும் ஷேர் பண்ணி அந்த இடத்துல ஒரு தீர்வு கண்டுக்கலாம். ஆனால் அந்த விஷயம் எங்களது ஆணைக்குழுவிலிருந்து அந்த சமரச பேச்சுவார்த்தை நடத்தின இடத்தை தவிர வெளியில் எங்கேயுமே போகாது. இதை நாங்கள் உறுதியாக இந்த இடத்துல சொல்ல முடியும்.
1: சரி, இப்போ வந்து அந்த பெண் வந்து அந்த குடும்பத்தில் வாழ விரும்பவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுப்பீங்க?
0: அதாவது குடும்ப உறவுகளில் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம், சமரச பேச்சுவார்த்தை செஞ்சு வைக்கலாம். ஒரு சில மனுதார் வருவாங்க, நம்ம என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க, விவாகரத்து வழக்கு பதிவு செய்யறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இதை மட்டும்தான் கேட்பாங்க. ஆல்ரெடி செட் ஆயிருப்பாங்க. அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி சேர்ந்து வாழ வைக்கிறது அப்படிங்கிறது பல செட்டிங்ஸ் வந்து எங்களுக்கு டைம் எடுக்கும். அதையும் தாண்டி அவங்க அந்த விவாகரத்து வேணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா விவாகரத்து வழக்கு பதிவு செய்யறதுக்கு எங்க இலவச சட்ட உதவி வழக்கறிஞர் மூலமா நாங்க வழக்கு பதிவு செய்யறதுக்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்வோம். நம்ம குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனே வந்து விவாகரத்து கொடுக்க போறது இல்ல. எங்களால முடிந்தவரை நாங்க இங்க எப்படி சமரசம் பேசி பாக்குறோமோ குடும்ப நல நீதிமன்றத்திலையும் திரும்பவும் சமரச பேசுறதுக்காக சமரச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கேயும் பல சிட்டிங்ஸ் போடுவாங்க. அதாவது ரெண்டு ஃபேமிலி, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி பார்க்கறதுக்கான ஒரு சிட்டிங்கும் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக பேசி பார்க்கறதுக்கான அந்த அமர்வும் இருக்கும். இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சவரையும் அந்த திருமண பந்தத்தை வந்து பிரிய விடாமல் சட்டத்தால் சேர்த்து வைக்கக்கூடிய வழிமுறையை தான் நம்ம பார்க்குறோம். எக்ஸ்ட்ரீம் லெவலில் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கறதுக்கான என்னென்ன சட்ட உதவிகள் தேவையோ அதையும் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம்.
1: இப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய வன்முறைக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் எப்படிலாம் வந்து அதுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்றது நிறைய விதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து பெண்களுக்கு இன்னைக்குமே வந்து விடை தெரியாத ஒரு விஷயம்னே சொல்லலாம், சொத்துரிமை. அந்த சொத்துரிமையில வந்து ஒரு சில இதுல வந்து இன்னுமே வந்து தவறாவே புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுல இன்னும் என்ன விஷயங்கள்லாம் தெளிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
0: சொத்துரிமை அப்படின்னு பேசுற இந்த சமயத்துல சட்டம் பெண்களுக்கு வழங்கியுள்ள சொத்துரிமையை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத பெண்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பெண்கள்னு நம்ம சொல்ற இந்த ஒரு நிமிஷத்துல இந்து பெண்களா இருக்கலாம், கிறிஸ்தவ பெண்களா இருக்கலாம், முகமதிய பெண்களா இருக்கலாம், ஆனா மூணு பேருக்குமான சட்டங்கள் வெவ்வேறானவை. அப்ப நம்ம பெண்கள் அப்படின்னு பொதுவா இந்த இடத்துல பேசிட முடியாது. பெண்களுக்கான சட்டங்கள் வந்து ஒவ்வொரு மதத்தினருக்கும் வேறுபடுது. இப்ப இந்து பெண்களை எடுத்துட்டோம்னா இந்து வாரிசுரிமை சட்டம் அது 1986 கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்துல 2005 ஒரு சட்ட திருத்தம் மேற்கொண்டாங்க. அந்த சட்ட திருத்தத்தின்படி ஆண் மகனை போல பெண்களுக்கும் சட்டத்தில் சம உரிமை சொத்தில் உண்டு அப்படின்னு கொண்டு வரப்பட்டுருச்சு. ஆனா இன்னும் பல கிராமங்கள்லையும் பல குடும்பங்கள்லையும் அந்த சட்டத்தை பத்தின தவறான புரிதல் தான் இருக்கு. சரி, இப்போ ஒரு இந்து வாரிசுரிமை சட்டத்துல அடிப்படையில ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சொத்து பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னே வச்சுக்குவோம், அந்த குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அந்த குடும்பத்துல எவ்வளவு சொத்து, இதெல்லாம் தான் நம்ம கணக்குல கொள்ளணும். இந்த ஒரு பெண்ணுக்கு இந்த குடும்பத்துல சொத்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க,

0: இப்போ எனக்கும் இதே அளவு தான் வரணும் அப்படின்னு இன்னொரு பெண் கேட்க முடியாது. குடும்பத்துக்கு குடும்பம், அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை, சொத்தின் அளவு, குடும்ப ஏற்பாடு ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த ஆவணங்களில் ஏற்கனவே என்ன எழுதப்பட்டிருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் அந்த பெண்ணுக்கு அந்த சொத்துல உரிமை எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சொத்துரிமை அப்படின்னு பேசணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. அதே மாதிரி கிறிஸ்தவ பெண்களுக்கு இந்திய வாரிசுரிமை சட்டம், இந்தியன் சக்சஷன் ஆக்ட், முகமதியர் பெண்களுக்கு அவங்களுக்கான முஸ்லீம் லாஸ்கில எப்படி சொத்துல பாகம் கிடைக்குது அப்படின்னு மூன்று மதத்தினருக்கும் வெவ்வேறான சட்ட வழிமுறைகளும் இருக்கு, சட்டங்களும் பின்பற்றிட்டு இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த குடும்பத்துல இருக்க பெண்ணுக்கு வந்து வாரிசு அடிப்படையில் இவ்வளவு சொத்து கொடுத்துட்டாங்க, அதனால எனக்கும் இவ்வளவு வேணும் அப்படின்னு அந்த குடும்பத்துல நம்ம கேட்க முடியாது. இந்த புரிதல் பெண்களுக்கு அவசியம் தேவை அப்படின்னு நான் இந்த இடத்துல நினைக்கிறேன்.
1: நம்ம பெண்களுக்காக எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு சட்டங்கள் வந்து இந்த அரசாங்கம் கொண்டு வந்தாலும் பெண்கள் கிட்ட இன்னுமுமே இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா நகர்ப்புற பெண்கள்கிட்ட அந்த தயக்கம் வந்து குறைஞ்சிருக்கு, ஆனா கிராமப்புற பெண்கள்கிட்ட இன்னுமே அந்த தயக்கம் அதிக அளவு இருக்கு. அதற்கு காரணம், இவ்வளவு சட்டங்கள் இருக்கு, இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு இவ்வளவு வழிமுறைகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதை நிவர்த்தி செய்யும் விதமாக தான் நாங்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்ற துறையினரோட சேர்ந்து, நாங்கள் மட்டும் கிடையாது, சமூக நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர், குழந்தைகள் நலத்துறை, மருத்துவத்துறை, பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, இப்படி பலதரப்பட்ட துறையினரோட சேர்ந்து இந்த விழிப்புணர்வு முகாம்களை நாங்கள் ஏற்படுத்தி அவங்களுக்கான என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கு, என்னென்ன சட்ட உதவிகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கிராமப்புறங்களில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இதை கிராமப்புறங்கள் அப்படின்னு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக, படிப்பறிவுங்கிறது குறைவாக இருக்கு. ஸோ அந்த கிராமப்புறத்தில் படிப்பறிவு உள்ள பெண்கள், அதாவது நல்ல கல்வியில் சிறந்து விளங்குற பெண்கள், எங்ககிட்ட சட்ட தன்னார்வலராக பதிவு செய்யப்பட்ட பெண்கள் மூலமாக இந்த கிராமப்புற பெண்கள்கிட்ட இருக்க நீங்கள் கேட்ட அந்த தயக்கத்தை களையிறதுக்கான வேலையை தான் எங்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக நாங்கள் இப்போ செயல்படுத்திட்டு வர்றோம். இனிவரும் காலங்களில் இந்த தயக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே பெண்கள் மத்தியில் இருக்காது. இந்த கேள்வி இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பெண்கள்கிட்ட இந்த தயக்கம் இருக்கு, இதை எப்படி போக்கணும் அப்படிங்கிற கேள்வியே இருக்காது அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன்.
1: ரொம்ப அருமையா, ரொம்ப கான்பிடண்டா நீங்க சொன்னீங்க. இது வரைக்குமே நீங்க சொன்ன ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த தினம் பெண்கள் அவங்களோட உரிமைகளை பாதுகாப்பதிலும் அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுலயும் ரொம்ப ஒரு விழிப்புணர்வு நாளாவே அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அதுதான் இந்த தினத்தோட ஒரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தினத்தன்று எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி ஜே அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஆகஸ்ட் மாதம் 26 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஆகஸ்ட் 26 தேதியான இன்று மகளிர் சமத்துவ தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை உறுதி செய்த அமெரிக்க அரசியலமைப்பின் 19 திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும் வகையிலும் பாலின சமத்துவத்திற்கான தொடர்ச்சியான முன்னெடுப்பின் உலகளாவிய நினைவூட்டலுக்காகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச நாய்கள் தினமும் இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது. நாய்களை கொண்டாடுவதற்கும் தத்தெடுப்பை ஊக்குவிப்பதற்கும் விலங்கு மீட்பு மற்றும் நலனை மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரபலமான நாளாக இது கருதப்படுகிறது. ஆகஸ்ட் 26 தேதியான இன்று ஓணம் கொண்டாடப்படுகிறது. கேரளாவிலும் இந்தியாவின் சில பகுதிகளிலும் கலாச்சார விருந்துகள், படகு போட்டிகள் மற்றும் பூக்கோளம் ஆகியவற்றுடன் பரவலாக கொண்டாடப்படும் ஒரு உயிரோட்டமான பாரம்பரிய அறுவடை திருவிழாதான் ஓணம். ஆகஸ்ட் 26 தேதியான இன்று அன்னை தெரசா பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது. புனித அன்னை தெரசாவின் பிறந்த நாளை குறிக்கும் இந்த நாள் ஏழைகள் மற்றும் நோயாளிகளுக்காக அவர் வாழ்நாள் முழுவதும் ஆற்றிய மனிதாபிமான பணிகளை போற்றுகிறது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றி ஒரு சில துளிகள். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மகாத்மா காந்தியின் பெயர் ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் அவருக்கு பின்னால் அமைதியாக நின்று தோளோடு தோள் சேர்த்து போராடிய ஒரு பெண்மணியின் பெயரையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த பெண்மணிதான் கஸ்தூரிபா காந்தி. 1869 ஆண்டு குஜராத்தின் போர்பந்தரில் பிறந்து சிறு வயதிலேயே மகாத்மா காந்தியை திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக இருந்த கஸ்தூரிபா காந்தி காலப்போக்கில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக உயர்ந்தார். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் உரிமைக்காக போராடிய போது அவருக்கு இணைந்து கஸ்தூரிபாவும் பல போராட்டங்களில் பங்கேற்றாராம். பெண்களை ஒன்றிணைத்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கிய போதே அவருக்குள் இருந்த துணிச்சலை இந்த உலகம் அறிய தொடங்கியது. இந்தியா திரும்பிய பிறகு காந்தியடிகளின் ஒவ்வொரு இயக்கத்திலும் கஸ்தூரிபா முன்னணியில் நின்று ஒத்துழையாமை இயக்கம், சுதேசிய இயக்கம், குடிமை சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என அனைத்திலும் அவர் தீவிரமாக பங்கேற்றாராம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் கஸ்தூரிபாவின் பங்களிப்பு மிகவும் தனித்துவமானது என்றே சொல்லப்படுகிறது. காந்தியடிகள் சிறையில் இருந்த காலங்களில் கூட போராட்டங்கள் தடைபடாமல் தொடர வேண்டும் என்பதற்காக மக்களை ஒன்று திரட்டி பல இடங்களில் அவருக்கு பதிலாக பொதுக்கூட்டங்களில் பேசினாராம். பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி நாட்டின் விடுதலை என்பது ஆண்களின் பொறுப்பு மட்டுமல்ல, அது பெண்களுக்கும் சமமான கடமை என்பதை உணர்த்தினாராம். அது மட்டுமல்ல, அவர் கிராமம் கிராமமாக சென்று பெண்களுக்கு கல்வியின் அவசியம், தூய்மை, சுயநிறைவு, கதராடை அணிதல், தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றை பற்றி எடுத்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் சுதந்திரம் என்பது வெறும் ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவது மட்டுமல்ல, நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதும் அவசியம் என்ற

எண்ணத்தை மக்களிடையே விதைத்தாராம். கஸ்தூரிபா பல முறை கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்த போதும் எந்த துன்பமும் அவரது மன உறுதியை குறைக்கவில்லை. நாட்டுக்காக செய்யும் தியாகம் எப்போதும் வீணாகாது என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்த அவர் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தியடிகளுடன் கைது செய்யப்பட்டு புனேயில் உள்ள ஆகா கான் அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டார். அங்கே அவருக்கு உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்ட போதிலும் இறுதி வரை மன உறுதியை அவர் இழக்கவில்லை. 1944 சிறையிலேயே அவர் உயிர் நீத்தார். இந்தியா சுதந்திரம் பெற இன்னும் 3 இருந்த நிலையில் அவர் அந்த விடியலை பார்க்காமலே மறைந்தாலும் அவர் செய்த தியாகம் வீணாகவில்லை. அவர் போன்ற 1000 சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம்தான் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தது. கஸ்தூரிபா காந்தி நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த எப்போதும் ஆயுதம் தேவையில்லை, உறுதியான மனமும் தன்னலமற்ற சேவையும் இருந்தால் எதுவும் சாத்தியமே. அதனால்தான் கஸ்தூரிபா காந்தி ஒரு தலைவரின் மனைவி என்ற அடையாளத்தை தாண்டி இந்திய சுதந்திர போராட்டத்தின் அமைதியான வீராங்கனையாகவும் பெண்களின் தன்னம்பிக்கைக்கு என்றும் அழியாத எடுத்துக்காட்டாகவும் போற்றப்படுகிறார்.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்ட சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்ய சிவசெல்வி அவர்கள்.
1: இன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து விவசாயத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நோக்கி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசு திட்டங்கள் குறிப்பாக சிறப்பு பிரிவினர்களுக்கு பெண்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய ஒரு அரசு திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். இந்த திட்டம் வந்து யாரு கொடுக்கறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே கலெக்டர் ஆபீஸ்ல தாட்கோ அப்படின்ற ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தின் மூலமாக பெண்களை தேர்வு செய்து அவங்களுக்கு ஒரு நிலம் வாங்கி ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகையை வந்து இந்த திட்டம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுத்தி கொடுக்குறாங்க. ரைட், இப்ப நான் வந்து எனக்கு ஒரு ஆசை, நான் வந்து நிலம் வாங்கணும், சிறப்பு பிரிவினரா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன தகுதி? ஏன்னா அரசு திட்டங்கள் நிறைய இருக்குது.

0: ஒரு சில தகுதிகள், அதற்கு என்ன மானிய விவரங்கள்லாம் கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே வகிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, இந்த நன்னில மகளிர் நில உடைமை திட்டத்துக்கு கீழே என்ன தகுதிகள் அப்படின்னா, வயது அப்படின்றது 18 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும் ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்குள்ள அப்படின்னா, நம்ம வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பிரிவினர்களாக இருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும். அதத்தான் அவங்க வந்து சொல்றாங்க. ரைட், நான் வந்து இப்ப நிலம் வாங்க போறேன், இந்த திட்டத்துல பயனஞ்சா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தெரியணும் இல்லையா, அப்பதான் நம்ம ஒரு நிலத்தை வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்ட தொகையில இப்ப ப்ராஜெக்ட் காஸ்ட்ல வந்து நிலம் வாங்கக்கூடியதோட மதிப்பு வந்து 10 லட்சம் ரூபாய். அதுல கவர்மெண்ட் என்ன பண்றதுன்னா, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க. அதாவது திட்ட தொகையில் 50% அல்லது அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய், இதுல எது குறைவோ அதை வந்து கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்றாங்க, வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பெண்கள் வந்து நிலம் வாங்கணும் அப்படின்னு துடிக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான திட்டம், குறிப்பாக சிறப்பு பிரிவினர்களை ஊக்குவிக்கணும், அவங்கள வாழ்வாதாரத்தை அடுத்த ஸ்டேஜ் கொண்டுட்டு போறோன்றதுக்காண்டி இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்துது. அதுல அதிகபட்சம் எவ்வளவு நிலம் வாங்கணும் தெரியணும் இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதிகபட்சம் 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமா இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா 5 ஏக்கர் வந்து புஞ்சை நிலம் வாங்குறதுக்கு நம்ம தகுதி.
1: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: தூய்மையே மேன்மை,
3: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
2: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
5: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
2: தூய்மையே மேன்மை.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான திருவோண பண்டிகையும் இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று அவர்கள் வாழ்த்தியுள்ளனர். மிலாது நபியையொட்டி திருப்பூரில் நபிகள் புகழ் பாடும் பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இஸ்லாமியர்களின் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மிலாதி நபி விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருப்பூரில் மிலாதி கமிட்டி சார்பில் நபி புகழ் பாடும் பேரணி நடைபெற்றது. நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டி சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பேரணியில் அனைத்து மதத்தினரும் சமத்துவத்துடன் வாழ வேண்டும், சமூகத்தில் அமைதியை பேண வேண்டும் கோஷங்களை எழுப்பியபடி குழந்தைகள் ஊர்வலமாக சென்றனர். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மக்கள் ஓணம் பண்டிகையை அத்தப்பூ கோலமிட்டும் 23 வகையான உணவுப் பொருட்களுடனும் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி கேலோ

0: இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக நாளை உரையாற்றுகிறார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தலா 2 கல்லூரி மாணாக்கர் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு, இளையோர் ஆளுமை, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டமைப்பு ஆகியவை குறித்து பிரதமர் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து இளையோர் பாரத தன்னார்வலர்கள், உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களிடையேயான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடா டொரண்டோவில் இந்திய வர்த்தக பிரதிநிதிகளிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நீடித்த வளர்ச்சி, இளையோரின் எண்ணிக்கை, விரிவடைந்து வரும் நுகர்வு உள்ளிட்டவைகளில் தனித்துவம் பெற்று வருவதாக கூறினார். இந்தியாவில் விரைவான நகரமயமாக்கல், நடுத்தர வர்க்கத்தினரின் முன்னேற்றம், உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். கனடா நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்புடன் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைகளை அமைச்சர் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார முன்னேற்றம், முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளிட்டவைகளை மேம்படுத்தும் வகையிலான ஆலோசனைகளையும் அவர் எதிர்கொள்கிறார். நாட்டின் அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஈ ஸ்ரம் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த இணையதளம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் 31,89,00,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டவுடன் பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லேசான சளி, காய்ச்சல், இருமல், தொண்டைவலி போன்ற அறிகுறிகள் இருப்பின் சுயமாக மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். மாநிலத்தில் சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
1: டெங்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு கொசு ஒழிப்பு பணியாளர் வார்டு வைஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். வந்த பிறகு டெங்கு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணி அதை அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் பண்ணணும். ஏன்னா ஒரு டெங்குனால உயிரிழப்பு ஏற்படும்னா 4-5 நாள் கழிச்சு அவங்க கொஞ்சம் காய்ச்சல் அறிகுறிகள் குறைந்த பிறகு திடீர்னு அவங்க பேஷண்ட் சிம்டம்ஸ் தீவிரமடைஞ்சு அந்த டெத்து அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலையத்திற்காக விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி வழங்குவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் 143வது பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவப் படத்திற்கு இன்று மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விஷயத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், பக்தர்களின் காத்திருப்பு நேரம் தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தரிசன முறைகள் நெறிப்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைரேகை சரிபார்ப்பு EKYC சிறப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமை கைரேகை பதிவு விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டும் தருவாயில் உள்ளதையடுத்து பாசனத்திற்காக அணை விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதனையடுத்து அணையின் வலதுகரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,405 கனஅடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் இன்று வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் நடைபெற்று வரும் தூய்மைப் பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் அனைத்து பொது இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மற்றும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொசுக்கள் உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை அகற்றும் பணிகள்

0: தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் அனைத்து தடுப்பு மற்றும் தூய்மை பணிகளுக்கும் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: தமிழக அரசின் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி பெற கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான தனியார் பள்ளி விடுதிகளை பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் மணீஷ் நரவனரே அறிவுறுத்தியுள்ளார். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நாளை சுபமுகூர்த்த தினத்தையொட்டி ஆவணப்பதிவிற்காக கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை தலைவர் திரு அருண்தயாள் சுந்தர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த பன்னீர் இலை விபூதி முதன் முறையாக ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பன்னீர் இலை விபூதி பிரசாதம் 120 ரூபாய். அதில் இலை, திருநீரு, புட்டமுது 100 கிராம், மூலவர் மற்றும் சண்முகர் புகைப்படம் என மொத்தம் 160 கிராம் எடை கொண்ட இந்த பிரசாதம் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A.A. லக்ஷ்மணன்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனுடன் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர்டு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் இப்போது 1:55. பாடல் ஒன்று கேட்கலாம். முன்னதாக விளம்பரம்.
4: வளர்ச்சிக்கு உதவும்
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV, மனப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: during the next 2 days. The Met Department has also predicted thunderstorms with lightning and gusty winds likely to prevail over Uttarakhand, eastern Rajasthan, Andhra Pradesh and Andaman and Nicobar Islands till Saturday. Parts of Delhi are expected to witness generally cloudy sky with possibility of very light to light rain tomorrow. Flood concerns have resurfaced in Odisha with the Mahanadi swelling following rainfall in its upper catchment areas in Chhattisgarh. We have more from a correspondent.
1: In Odisha, the flood situation remains a concern in several areas despite water levels in major rivers showing a receding trend. About 670,000 cubic of water reached Mundali in Cuttack following rainfall in the upper catchment areas, raising the possibility of a rise in Mahanadi levels. The Baitarani has flooded again in Bhadrak, with Chandbali witnessing its third flood. More than 1 lakh people remain affected across 6 districts with 79 rescue teams deployed. The state government has said presently no flood situation in the Salandhi, Subarnarekha and Brahmani rivers. The IMD has issued no rainfall warning for Odisha today but has forecast heavy rain tomorrow and very heavy rain at isolated places this weekend. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
0: In men's cricket, host Sri Lanka were 179 for 3 against India in the second innings on the fourth day of the second test in Colombo when reports last came in. Earlier, India enforced the follow-on after bowling Sri Lanka out for 290 in the first innings. Resuming the first innings at 265 for 8 this morning, the hosts managed to add only 25 runs. And now, before we end the bulletin, the headlines once again. Finance Minister Nirmala Sitharaman addresses leading members of Indian business in Toronto, Canada. Structural reorganization and world-class digital infrastructure. Chief Minister Rekha Gupta launches Delhi Lakshmi Yojana, hands over approval letters to 2,500 beneficiaries, and Indian Medical Association issues public health advisory on H1N1 influenza spread in country, says no cause for panic, just heightened vigilance required. Festival of Onam been celebrated with tradition fervour. Birthday of Prophet Hazrat Muhammad Eid Miladun Nabi been celebrated in various parts of the country. And with that we end the Midday News.
2: நேரம் 2:15.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்னைக்கு நம்ம பிஎம் பாரத் நெட் உத்யாமி BNU என அழைக்கப்படும் திட்டம் பற்றி பார்க்கலாங்க. மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகத்தால் கடந்த 2024 ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்ட உலகின் மிகப்பெரிய கிராமப்புற பிராட்பேண்ட் திட்டமாகும் இந்த திட்டம். இதில் கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு இணையதள சேவைகளை வழங்க அந்தந்த பகுதியில் உள்ள தனிநபர்கள், சுய உதவி குழுக்கள் அல்லது ISP எனப்படும் இணையதள சேவை வழங்குவோரை ஊக்குவிக்கும் ஒரு திட்டமாகும். கிராமப்புறங்களில் FTTH எனப்படும் ஃபைபர் டு தி ஹோம் இணைப்புகளை நிறுவி நிர்வகிக்க கிராம அளவிலான தொழில் முனைவோருக்கு அதிகாரம் அளிப்பது, கிராமத்தின் கடைக்கோடி இடம் வரை இணையதளத்தை கொண்டு செல்வது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். கடந்த 2025 டிசம்பர் நிலவரப்படி கிட்டத்தட்ட 7.5 லட்சத்திற்கும் அதிகமான FTTH இணைப்புகள் பதிவாகியுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் 250,000 கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள 625,000 கிராமங்களை இணையதள வசதி உள்ள கிராமங்களாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் இந்த பிராட்பேண்ட் இணைப்பை வழங்குபவர்களாக தனி நபர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கவும் இத்திட்டம் வழிவகை செய்கிறது. அது மட்டுமல்லாமல் கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்கல்வி, ஆன்லைன் பயிற்சிகள் மற்றும் பல்துறை சேவைகளை அணுகவும் உதவுகிறது. மேலும் குறைந்த விலையில் அதிவேக இணையதள வசதிகள் வழங்குவதன் மூலம் சிறு வணிகர்கள் மற்றும் தனி நபர்களுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுகின்றன. இதில் சேவை வழங்குபவர்களுக்கு 0 நிலுவை நிலை இருந்தால் சிறப்பு ஊக்கத்தொகைகள் மற்றும் குறைந்தது 50 இணைப்புகள் தொடர்ந்து செயல்பட்டால் காலாண்டு ஊக்கத்தொகைகள் மற்றும் குறைந்த விலையில் இணைய சேவை வழங்குவதற்கான உபகரணங்கள், கட்டமைப்பு என அனைத்தும் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் கிராமப்புறங்களில் சிறு மற்றும் குறு தொழில் தொடங்குவோர், டிஜிட்டல் முறையில் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்புவோர், இணையம் மூலம் அரசு சேவைகளை பயன்படுத்த விரும்புவோர் ஆகியோர் பயன்பெற முடியும். BSNL போன்ற அரசு நிறுவனங்கள் பாரத் நெட் உத்யாமி திட்டத்தின் கீழ் சேவை வழங்குபவர்கள்

0: பார்ட்னர்களை தேர்ந்தெடுக்கின்றன. பாரத் நெட் திட்டத்தின் கீழ் பிரான்சைசி பார்ட்னர்களாக இணைய விரும்புபவர்கள் bbnl.nic.in மற்றும் tanfinet போன்ற அதிகாரப்பூர்வ இணையதளங்களை பார்வையிடலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம்.

ஆட்டோகிராஃப் படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். நினைவிருக்குமா நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடியில் பழங்குடியின பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக நடத்திய பயிற்சி முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெறும் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிறைச்சாலை படத்திற்காக பாடல்.

0: நேரம் 2:30.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
0: இனி கேட்கலாம்.
3: நேயர்கள் அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.

வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடியில் பழங்குடியின பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக நடத்திய பயிற்சி முகாமின் வானொலி தொகுப்பு. கோயம்புத்தூர் மாநகரின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்று இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் ஒரு அங்கமான கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமாகும். நம் நாட்டின் கரும்பு சாகுபடி பரப்பளவில் 80% மேற்பட்ட அளவில் பயிரிடப்பட்டு

என்பது இந்நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ரகங்களேயாகும். இத்தகு பெருமை மிக்க 114 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆராய்ச்சி நிறுவனமானது கடந்த 2021 ஆண்டு முதல் பழங்குடியினர் நலன் சார்ந்த பல்வேறு சிறப்பான முன்னெடுப்புகளை எடுத்து வருவதை நமது அகில இந்திய வானொலி நேயர்கள் நன்கு அறிவீர்கள். இந்நிறுவனம் பழங்குடியின பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பயிற்சி முகாமினை பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்டத்தின் கீழ் அட்டப்பாடியில் பவானி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தனது அகழி ஆராய்ச்சி மையத்தில் கடந்த 18 தேதியன்று நடத்தியது. குடும்ப வருமானம் மற்றும் ஊட்டச்சத்தினை மேம்படுத்தும் நோக்கில் நலத்திட்டங்கள், கால்நடை கோழி வளர்ப்பு தொழில்கள் மற்றும் உணவு சார்ந்த தொழில் முனைவு ஆகியவற்றில் 30 பழங்குடியின பெண்கள் இம்முகாமில் பங்கேற்று பயன்பெற்றனர். பழங்குடியின மகளிர் இருவரின் இனிய பாடலுடன் இம்முகாம் இனிதே துவங்கியது.

0: முகாமிற்கு தலைமை வகித்து பேசிய முதன்மை விஞ்ஞானியும் DAPSTC திட்டத்தின் முதன்மை ஆராய்ச்சியாளருமாகிய முனைவர் டி புத்திரபிரதாப் அவர்கள், அட்டப்பாடி பழங்குடியின பெண்கள் எதிர்கொள்ளும் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் தாய்மார்களுக்கான இரத்த சோகை உள்ளிட்ட சமூக பொருளாதார மற்றும் சுகாதார சவால்களை சுட்டிக்காட்டினார். இத்தகைய இடர்பாடுகளுக்கு தீர்வு காண கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் தொடர்ந்து எடுத்து வரும் முன்னெடுப்புகளை அவர் விவரித்தார்.
1: எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் கேரளா கர்ஷக தின ஆசம்சைகள். உங்க எல்லாருக்கும் சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா இங்கே தான் நம்ம அகழி சென்டர் இருக்குது. 1912 துவக்கப்பட்ட நிறுவனம், 114 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. டாக்டர் சிஏ பார்பர் அவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இன்னைக்கு தேதியில் இந்தியா முழுக்க 80% மேலே நம்ம நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கரும்பு ரகங்கள் தான் இருக்குது. சரிங்களா, நம்ம அட்டப்பாடியிலேயே கூட கொஞ்சம் நாள் முன்னாடி கரும்பு போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ தான் மீண்டும் துளிர் விடுது இல்லையா? எங்கள் மனசில் வந்து நீங்காத இடம் உண்டு அகழிக்கு. சமீபத்தில்
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கௌண்ட்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: அகழியில தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மேலச்சூற்றா அப்படிங்கிற ஒரு இடத்துல வயல் தின விழா ஒன்று நடத்தினோம். கோ 14/12 அப்படின்ற ஒரு கரும்பு ரகத்துக்காக. அதுக்கப்புறம் அங்கே ஒரு விழிப்புணர்வு முகாமும் நடத்தினோம். ஸோ அந்த மாதிரி இந்த அட்டப்பாடி பகுதியில் நிறைய விரிவாக்க முன்னெடுப்புகளை நம்ம நிறுவனம் நடத்திட்டே இருக்கு. ஸோ இந்த நிகழ்வு சீட்டா இலக்கை நோக்கி ஓடணும், டார்கெட்டை நோக்கி இல்லையா? நமக்குன்னு சில இலக்குகள் இருக்கு. இன்னைக்கு உங்கள் பொருளாதார இலக்குகளை வந்து எப்படி நீங்கள் அடைய போறீங்க அப்படின்றதுக்கான இந்த சீட்டா பயிற்சி முகாம். நம்ம இந்திய அரசில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41 அரசாங்க டிபார்ட்மெண்ட்கள் மூலமாக இந்த DAPSTC அப்படின்ற இந்த திட்டத்தை பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் செயல்படுத்திட்டு வரோம். 2021 தொடர்ந்து ஒரு 2 மாநிலங்கள், கிட்டத்தட்ட 23 கிராமங்கள், கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் இதனால் பலனடைஞ்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பழங்குடி இனங்கள் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது தென்னாப்பிரிக்காவில் தான் அதிகமான பழங்குடியினர் வசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 பழங்குடி இனங்கள் இருக்காங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல இடுக்கி, அப்புறம் வயநாடு, அப்புறம் மூணாவது தான் நம்ம பாலக்காடு அட்டப்பாடி. ஸோ அதனால் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். இருந்தாலும் இந்த அட்டப்பாடி கிராம மக்களுக்காக நிறைய முன்னெடுப்புகள் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான திட்டம் பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்கள். மத்திய அரசாங்கத்துடைய நோக்கம் என்னென்னா பழங்குடியின பெண்களுக்கெல்லாம் வந்து பொருளாதார

0: பயன்பாடு வந்தாலே அவங்களுடைய சமூக அந்தஸ்து உயர்ந்துடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கோட்பாடு. இந்த திட்டங்கள் எல்லாம் தெலுங்கானால ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி தொழில் முனைவோராக பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் வந்து பழங்குடியினர் ஈடுபட்டால் 60% பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சமூக அந்தஸ்து உயருது. ஏன்னா என்ன நடக்குது, இப்போ உங்கள் கையில் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா என்ன நடக்கும், சில முடிவுகள் வந்து நீங்களே எடுக்கிற மாதிரி இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட முடிவுகள், உணவு இன்னைக்கு என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்கலாம் இல்லையா. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, கல்வி, நம்ம குழந்தைங்களை எங்கே படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுலாம், இதெல்லாம் வந்து அதனுடைய ஆஃப் ஷூட்ஸ். அந்த மாதிரியான நல்ல விளைவுகளுக்காக தான் இந்த பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்கள் மத்திய அரசும் மாநில அரசும் கொண்டு வந்துட்டு இருக்கு.
1: மேலும் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள தனது பழங்குடியின உணவகத்தின் மூலம் பாரம்பரிய பழங்குடியின உணவுகளை பிரபலப்படுத்திய ஓரான் பழங்குடியின தொழில் முனைவோரான அருணாட்டிற்கியின் வெற்றி கதையினையும் அவர் குறிப்பிட்டார்.
0: ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா மாதிரி ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு ஒன்று ஒரு திட்டம், மத்திய அரசுடைய திட்டம் அது. நீங்கள் வந்து புதிய தொழில் துவங்கிறதுக்கான ஒரு திட்டம், அதாவது கடன் உதவி திட்டம். ஸோ அந்த வங்கிகளில் நம்மளுக்கு வந்து கடன் உதவி கொடுப்பாங்க புதுசாக ஏதாவது தொழில் துவங்கிறதுக்கு. இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா நிறைய பழங்குடியின பெண்கள் வந்து இந்த மாதிரி புதுசாக தொழில் தொடங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க. நிறைய சம்பாத்தியம், அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களை சுற்றி இருக்கவங்களும் அதனால் பலனடைஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அருணா டிப்டி அப்படின்ற ஒரு பழங்குடியின பெண், அவங்க வந்து எங்கே இருக்காங்க, ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் யாருடைய ஊர், நம்ம MS தோனி இருக்கார்ல அவருடைய ஊர் ராஞ்சி. அந்த ராஞ்சியில் அந்த அருணாங்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் துவக்கியிருக்காங்க. எது, பாரம்பரிய பழங்குடியின உணவு வகைகள் தயாரிப்பு முறைகள், ரெசிபீஸ், அதை பற்றி மேடம் இன்றைக்கி சொல்லுவாங்க. அதை வச்சே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் துவங்கி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பிரபலமாயிருக்காங்க அருணாங்கிறவங்க, சரிங்களா. அந்த மாதிரி அட்டப்பாடியிலும் ஒரு அருணா உருவாகணும், உருவாகுமா, இங்கே யாராவது அருணான்னு பேர் வந்தவங்க இருக்கீங்களா, இல்லை, ரைட். அந்த மாதிரி அட்டப்பாடியிலும் ஒரு அருணா உருவாகணும் தான் எங்கள் எல்லாருடைய ஆசை, அதுக்காக தான் இங்கே நாங்கள் வந்துருக்கோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள் உருவாக்கி அந்த மீன் உணவு, வண்ண மீன்கள் தயாரிப்பு, அதில் வந்து மிகப்பெரிய லாபகரமான தொழில் துவங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் எப்பயுமே எந்த முகாமுக்கு போனாலும் ஒன்று சொல்லுவேன், அது வந்து திருநெல்வேலியில் இருக்க காணி பழங்குடிகளை பற்றி. ஸோ அவங்க பொருளாதார முன்னேற்றம் எப்படி வந்தது அவங்களுக்குன்னா, அவங்க காணி மிளகு அப்படின்ட்டு சந்தைப்படுத்தினாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கினாங்க. அப்புறம் அதை சந்தைப்படுத்தும் போது நம்ம மார்க்கெட்டில் வந்து மற்ற மிளகுக்கெலாம் ஒரு 700 ரூபா கிலோவுக்கு இருந்துச்சுன்னா, இந்த காணி பழங்குடியினுடைய மிளகு மட்டும் 1000 ரூபாய்க்கு மேலே போகும், எவ்வளோ லாபம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான முயற்சிகளில் முன்னெடுப்புகள்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை.
1: தொழில் முனைவு என்பது நிதி சுதந்திரத்தை வளர்க்கிறது, பாரம்பரிய திறன்களை பாதுகாக்கிறது, குடும்பம் மற்றும் சமூகம் சார்ந்த முடிவுகளில் பழங்குடியின பெண்களின் குரலை வலுப்படுத்துகிறது என்று குறிப்பிட்ட அவர், தொழில் முனைவோராக செயல்படும் பழங்குடியின பெண்கள் ஏறத்தாழ 60% சிறந்த முடிவெடுக்கும் திறன் மற்றும் சமூக அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிப்பதையும் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து ஊட்டச்சத்து குறைபாட்டை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான உறுதிமொழியினை பழங்குடியின பெண்கள் எடுத்துக்கொண்டனர்.
0: நம்ம பழங்குடியினர் பெண்கள் முக்கியமாக 40% மேல ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்குன்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அதை வந்து போக்கிடுறதுக்கு நாங்கள் எங்கள் DAP STC மூலமாக பல இடங்களில் முகாம்கள் நடத்திட்டு வரோம். ஆனமலை புலிகள் காப்பகத்துலேருந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், எங்கே போனாலும் தலையாய பிரச்சனையாக இருக்கிறது ஊட்டச்சத்து பற்றாக்குறை, முக்கியமாக பழங்குடியின பெண்கள் குழந்தைகள் இவங்கக்கிட்ட. அப்புறம் ரத்த சோகை இல்லையா, சிக்கிள் செல் அனீமியான்ட்டு ஒன்று, அரிவாள் ரத்த சோகை, அப்புறம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை. ஸோ இதெல்லாம் பெருமளவில் பழங்குடியினரிடையே காணப்படுகிறது, அட்டப்பாடையிலும் அப்படி தான். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கு எதிராக நம்ம வந்து உறுதிமொழி எடுத்துக்குவோம். முதல்ல நம்ம எழுந்து நின்றுக்குவோம், நம்ம கையை வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லணும், சரிங்களா. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பழங்குடியின தாய் மற்றும் குழந்தையும் ஊட்டச்சத்து குறைபாடில்லாத ஆரோக்கியமான உடல்நிலையை அடைய நான் இன்று உறுதிமொழி ஏற்கிறேன். எனது கிராமத்தில் உள்ள இளம் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மற்ற பெண்கள் சிறப்பாக கவனித்து ஊட்டச்சத்து நிறைந்த பச்சை காய்கறிகள், பருப்புகள், முட்டைகள், இரும்பு சத்து மாத்திரைகள்,

0: பழங்களை அதிகம் உட்கொள்ள செய்திட என்னால் இயன்றதை செய்வேன். எனது கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் குறைவான வயதுடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளாமல் தடுத்து வருங்கால குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து பாதுகாக்கப்படும் சூழ்நிலை உருவாகிட பாடுபடுவேன். காய்கறிகளையும் சிறுதானிய உணவு வகைகளையும் எனது அன்றாட உணவினில் தவறாமல் சேர்த்து கொள்வேன், மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிப்பேன். இந்த பயிற்சி முகாம் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கையேடுகள் மூலமாகவும் தெரிவித்துள்ள ஊட்டச்சத்துள்ள உணவு நலவாழ்வு கருத்துக்களை எனது வீடு, எனது கிராமம், எனது உற்றார் உறவினரிடம் பரப்பிட நான் உதவுவேன். ஆரோக்கியமான மக்களால் ஆனதே வலிமையான தேசமாகும். ஜெய்ஹிந்த். நன்றி.
1: அகழி ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் பழங்குடியினர் விரிவாக்க அலுவலர் ஷினு பாபுக்குட்டி பேசுகையில், பழங்குடியினருக்கான முக்கிய நலத்திட்டங்களான ஜனனி ஜன்மரஷா, வித்ய வாகினி, பழங்குடியின மாணவர்களுக்கான பயிற்சி திட்டம் மற்றும் பாரம்பரிய பழங்குடியின மருத்துவ பயிற்சியாளர்களுக்கான நிதி உதவி ஆகியவை குறித்து விரிவாக எடுத்துரைத்தார்.
2: எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்முடைய ICIR இவட சங்கடிப்பிக்கிற கேம்பெயின் ஓன் எக்கனோமிக் எம்பவர்மெண்ட் ஓஃப் ட்ரைபல் வுமன் அட்டப்பாடி. நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஸ்கீமினே பற்றி நீங்களுக்கு அறியாமாயிருக்கும். ஒரு குஞ்ஞு ஒரு அம்மையுடைய சரீரத்தில் கர்ப்பாவஸ்தையில் ஆயிருந்த காலம் முதல் ஆ ஸ்கீமின் பேர் எந்தா? அதே, ஜன்னி ஜன்மரக்ஷ. ஒரு குஞ்ஞு ஒரு அம்மையுடைய கர்ப்பாவஸ்தையில் ஆகுன காலம் முதல் ஒராளுடைய மரணம் வரையுள்ள முழுவ காரியங்களும் டிபார்ட்மெண்ட் நடப்பிலாகும் ரீதியிலுள்ள விவித பதவிகள் விவித பேரிகளிலாய்ட்டு நடப்பிலாகுண்டும். ஏற்றம் பிரதானப்பட்டது டிபார்ட்மெண்ட் சர்க்கார் ஃபோக்கஸ் செய்யுது வித்யாபியாசம் என்பது.
1: அகழி வேளாண் அலுவலர் பி பிரவஜித், சிறுதானிய கிராம திட்டம், நமது வெள்ளாமை மற்றும் ஹரிதா ரஷ்மி போன்ற வேளாண் திட்டங்களை விளக்கினார். மேலும் வேளாண் சேவைகள் மற்றும் தொழில் முனைவோர் உதவிகளை பெற கதிர் செயலியில் தங்கள் சுய உதவி குழுக்களை பதிவு செய்யவும், புவிசார் குறியீடு பெற்ற உள்ளூர் ரகங்களான அட்டப்பாடி அவரை மற்றும் அட்டப்பாடி துவரை ஆகியவற்றை சாகுபடி செய்யவும் பெண்களை அவர் ஊக்குவித்தார்.
3: அங்கே செய்யறது எந்தெலும் கிட்டுனது கிட்டட்டே என்ன ரீதியில் செய்யலும், இது லாபம் உண்டாகணும், லாபம் அடிக்கணும் என்ன ரீதியில் வேணும் ஃபஸ்ட் டே தொட்டு செய்து தொடங்க. அப்போ நமக்கு மல்ச்சு மல்ச்சான ஞாபக நேரத்தை பண்ண பொத, நம்ம எவ்வளோ எந்த கிருஷி செய்தாலும் பொத இல்லாத ஒரு கிருஷி இல்லை. பொத இடுக, பின் தக்காளியக்கே ஆனால் அது சப்போர்ட்டு கொடுக்க, பின் சீர இங்கேயுள்ள காரியங்களே பெட்டில் ஒரு பெட் உண்டாக்கிட்டு, இப்போ மழை இல்லாத ஸ்தலம்னா குழி ஆயிருக்கணும் பெட், குழி எடுத்து சிறியொரு താഴ്ചയിലായിരിക്കണം നമ്മൾ ചെടികൾ ഇരിക്കാനുള്ള സങ്കൻ ബെഡ് എന്ന് പറയും. മഴ കൂടുതലാണെങ്കിൽ ഉയർന്നിരിക്കുന്ന ബെഡിൽ വേണം ഇത് ചെയ്യാൻ. ലൈനായിട്ട് ചെയ്യുക, ലൈനായിട്ട് ചെയ്താലേ നമുക്ക് ഹാർവെസ്റ്റ് ചെയ്യുമ്പോൾ ഇതൊക്കെ പറിച്ച് മാർക്കറ്റിലേക്ക് എത്തിക്കുമ്പം ഉള്ള കാര്യങ്ങൾ ഈസി ആവത്തുള്ളൂ. പിന്നെ അട്ടപ്പാടിയിൽ GA ടാഗുള്ള തൊമര അമരയുണ്ട്. എത്ര പേര് ഇത് കൃഷി ചെയ്തിട്ടുണ്ട്? എല്ലാവരും ചെയ്യുന്നുണ്ട്. എത്ര പേര് ഇത് GA ടാഗിൽ വിറ്റിട്ടുണ്ട്? ഇല്ല. കൃഷിയായിട്ട് ചെയ്യുകയോ അതേ ഇടയ്ക്കിടയ്ക്ക് അവിടെ ഇവിടെ വെച്ചിരിക്കുകയോ? കൃഷിയായിട്ട് ചെയ്യുന്നുണ്ട്. ചേച്ചി പറ ഇടയ്ക്കിടയ്ക്ക് വെക്കുന്നുണ്ട്. സി, അത് വീട്ടാവശ്യത്തിന് വേണ്ടി ചെയ്യുന്നേ. ഈ GI ടാഗ് എന്തിനാ നമ്മൾ ഒപ്പിച്ചേ? ഈ സാധനം വിറ്റ് കാശാക്കാൻ അല്ലേ? ഇത് വിറ്റ് കാശായിട്ട് വരണം. ഈ പയറ് പോയിട്ട് വേണം പൈസ വരാൻ. ഈ പൈസ വന്നിട്ട് വേണം നമുക്ക് അടുത്ത പച്ചക്കറിയും കാര്യങ്ങളും പാലും മുട്ടയൊക്കെ മേടിക്കാൻ. നമ്മൾ വീഡിയോ കണ്ടല്ലോ, പ്ലഡ്ജ് എടുത്തല്ലോ. ആദ്യം പ്ലഡ്ജ് എന്താ പറഞ്ഞേ? പാലും മുട്ടയും പച്ചക്കറിയും എല്ലാം ഞാൻ കഴിക്കും, എൻ്റെ കുട്ടികളെ കഴിപ്പിക്കും, വീട്ടുകാരെ കഴിപ്പിക്കും അല്ലേ? അപ്പം ഇത് വേണമെങ്കിൽ ഒന്ന് നമ്മൾ കൃഷി ചെയ്യണം. ഇത് ചെയ്യാതെ നമ്മൾ എന്താ പറയുക, ഈ ഗർഭിണി ആവുന്ന സമയത്ത് പാലും മുട്ടയും കിട്ടും, സ്കൂളിൽ പഠിക്കുന്ന സമയത്ത് പാലും മുട്ടയും കിട്ടും. ഈ പാലും മുട്ടയും മാത്രമല്ല, വേറെയും കുറേ സാധനങ്ങൾ കഴിക്കണം. ഇത് മാത്രം വെച്ച് ജീവിക്കാൻ പറ്റുമോ? ഇല്ല. അപ്പം ഇത് ഒരു സൂചനയാണ്, ഇതുപോലുള്ള സാധനങ്ങൾ കഴിക്കണം എന്നാണ് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത്. നമ്മൾ മില്ലറ്റ് കൃഷി ചെയ്യുന്നുണ്ട്. മില്ലറ്റിലെ വാല്യൂ ആഡഡ് ആയിട്ടുള്ള ബിസ്ക്കറ്റ് നിങ്ങൾ ആരും മില്ലറ്റ് ബിസ്ക്കറ്റ് കഴിച്ചിട്ടില്ല. ഉണ്ടാക്കുന്നുണ്ടോ? കടയിൽ നിന്ന് മേടിച്ച് കഴിച്ച് മില്ലറ്റിൻ്റെ ലഡു ആരെങ്കിലും ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ടോ? ഇങ്ങനെയുള്ള ഒരുപാട് സാധനങ്ങളുണ്ട്. നമ്മൾ ഈ ഏതെങ്കിലും ഒരു ഉത്സവം വരുന്ന സമയത്ത് ഇതുണ്ടാക്കി കഴിക്കുക എന്നൊരു രീതി നല്ലതാണ്. എന്നിരുന്നാലും ഇതല്ലാത്തൊരു സമയത്തും കൂടെയൊക്കെ കഴിക്കുക. കാരണം ഇന്നലെ പറഞ്ഞായിരുന്നു, അട്ടപ്പാടിക്കാരി മില്ലറ്റ് ഉണ്ടാക്കിയിട്ട് വിൽക്കലും സ്വന്തമായിട്ട് കഴിക്കണം. ചോറിൽ ഇല്ലാത്ത സാധനങ്ങൾ വേറെ

0: കേൾപ്പിക്കാൻ അറിയാം, എന്ത് കഴിച്ചാൽ കിട്ടുമെന്ന് അറിയാം, അത് കഴിക്കണം എന്നൊരു ധാരണ ഉണ്ട്. ചോറ് മാത്രം, പച്ചച്ചോറ് ആരും കഴിക്കത്തില്ല. ഞാൻ ഇന്നേവരെ ആരും പച്ചച്ചോറ് കഴിക്കുന്ന കണ്ടിട്ടില്ല. കഞ്ഞി മാത്രം കുടിച്ച് നടക്കുന്ന ആരും കണ്ടിട്ടില്ല. ഞാൻ ഒരുപാട് പേരെടുത്ത് ചോദിക്കുമ്പം, രാവിലെ എന്താ കഴിച്ചേ? കഞ്ഞി കുടിച്ചു. രാവിലെ എന്താ കഴിച്ചേ? കഞ്ഞി. എല്ലാവരും രാവിലെ കഞ്ഞിയാണ് കുടിക്കുന്നത്. ഉച്ചയ്ക്ക് എന്താ? ഉച്ചയ്ക്കൊന്നും കഴിക്കില്ല. വൈകിട്ട് എന്താ? കഞ്ഞി കുടിക്കും. കഞ്ഞി കുടിച്ചോ? കഞ്ഞി പ്രശ്നമൊന്നല്ല പറയുന്നത്, പക്ഷേ കഞ്ഞിയിലില്ലാത്ത വിറ്റാമിൻസ് മിനറൽസ് കാര്യങ്ങൾ നമ്മൾ കഴിക്കണം. അതെവിടെ നിന്ന് കിട്ടും? പച്ചക്കറി, ഫ്രൂട്ട്സ് അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളിലും കിട്ടും. ഡെയിലി 200 ഗ്രാം പച്ചക്കറി കഴിക്കണം. ഒരു വീടല്ല, ഒരാള്, 5 പേരുള്ള വീടാണെങ്കിൽ ഒരു ദിവസം 1 കിലോ പച്ചക്കറി അടുക്കളയിൽ കുക്ക് ചെയ്തോണം. 100 ഗ്രാം ഫ്രൂട്ട്സ് കഴിക്കണം. ഇത് ഒരാളുടെ കണക്കാണ് പറയുന്നത്. 200 ഗ്രാം പച്ചക്കറി, 100 ഗ്രാം ഫ്രൂട്ട്, 80 ഗ്രാം പച്ചില, ഇല വർഗം, ചീര, മുരിങ്ങയില, അങ്ങനെയുള്ള സാധനങ്ങൾ കഴിച്ചേ പറ്റൂ. എന്നാലേ നമുക്ക് ഒരു ആരോഗ്യപരമായ ഒരു ജനതയെ വാർത്തെടുക്കാൻ പറ്റുള്ളൂ. ഇത് നിങ്ങൾ സ്ത്രീകൾ ഇത് മനസ്സിലാക്കണം. കാരണം അടുക്കള നിങ്ങളുടെ കൺട്രോളിലാണ്. പിന്നെ വേറൊരു കാര്യം, നിങ്ങൾ സെൽഫ് ഹെൽപ്പ് ഗ്രൂപ്പുകളുണ്ടല്ലോ, കുടുംബശ്രീ. നമ്മുടെ കൃഷിഭവനിൽ കൃഷിക്കൂട്ടങ്ങളുണ്ട്. നിങ്ങളുടെ കുടുംബശ്രീയുടെ പേരെന്താ? റോജ കുടുംബശ്രീ, റോജ കൃഷിക്കൂട്ടം. കൃഷിക്കൂട്ടം എന്ന് രൂപീകരിച്ച് കതിർ എന്ന് പറയുന്ന ഒരു ആപ്പുണ്ട്. ആ ആപ്പിൽ രജിസ്റ്റർ ചെയ്യുക, കൃഷിക്കൂട്ടമായിട്ട് രജിസ്റ്റർ ചെയ്യുക, റോജ കൃഷിക്കൂട്ടം. അവിടെ റോജ കുടുംബശ്രീ ഇരുന്നോട്ടെ, ഇവിടെ റോജ കൃഷിക്കൂട്ടം വയ്ക്കുക. നിങ്ങൾ ഗ്രൂപ്പായിട്ട് കൃഷി ചെയ്യുക. ഗ്രൂപ്പായിട്ട് മാഡം കുറച്ച് സാധനങ്ങൾ പറയും.
1: പഴങ്കുടിയന ഉള്ളൂർ ഉണവ് പഴക്കങ്ങളെ നിലയാണ് വാഴ്വാധാര വായ്പകളാക മാറ്റുവത് കുറിച്ച പയിച്ചിയിൽ പേശിയ തമിഴ്നാട് വേളാണ്മை പല്കലൈക്കழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியரான முனைவர் சரஸ்வதி ஈஸ்வரன், உணவு சார்ந்த தொழில் முனைவு மூலம் பழங்குடியின பெண்களின் பொருளாதார மேம்பாடு சாத்தியம் என்று குறிப்பிட்டார். பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் உள்ளூர் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார்.
2: எல்லாருக்கும் வணக்கம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து முதலே எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். இந்த ஷூர்கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட்டில் எங்கே இந்த மலைவாழ் மக்கள் ப்ரோக்ராம் நடக்குதோ என்னை கூப்பிடுறாங்க. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டீங்க. நீங்கள் ஆரோக்கியமாக ஊட்டச்சத்து சாப்பிட்டு நல்லா இருந்தால் தான் செடியும் வளர்க்க முடியும், விவசாயம் பண்ண முடியும், ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்கலாம். ஸோ நம்ம ஊட்டச்சத்து சாப்பிட்றது நம்ம வளர்ச்சி மிக மிக முக்கியம். ஒரு குழந்தை வந்து கருவில் உருவானப்பவே அதுக்கு நிறைய சத்து வேணும். இப்போ நம்ம ஒவ்வொரு பெண்கள் வீட்டில் வேலை செய்கிறோம், சமைக்கிறீங்க, இங்கே நிறைய பேர் தோட்டத்து வேலைக்கு போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கும் வேணுங்கிற உணவை ஜாஸ்தி எடுத்துக்கணும். உங்களுக்கு இயற்கையான காற்று கிடைக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, உங்களோட தோல் பார்த்துங்க, எல்லாருக்குமே அழகாக இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்ச நாளைக்கு இங்கே வந்து தங்கலாமா அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. இதை தவிரவங்க உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி தானியங்கள் மிக மிக முக்கியம். நான் காலையிலேருந்து போய் வேலை செய்யணும், சோர்வு இல்லாமல் பண்ணணும்னா எனக்கு சக்தி வேணும். அதுக்கு தானியங்கள் மிக மிக முக்கியம். அந்த தானியங்கள்லையும் இப்போ ரொம்ப என்னென்னா, நம்மக்கிட்ட எல்லாம் வந்து இங்கேயுமே யாராருக்கு சக்கரை நோய் இருக்கு கை தூக்கும் பார்க்கலாம், இல்லையா? ப்ரெஷர் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. என்றைக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையோ அப்போ நமக்கு நோய் வர ஆரம்பிக்கும். அப்படின்னா ஒரு பிளேட்டில் 1 கால் பிளேட் மட்டும் தானியம் இருந்தால் போதும். மிச்சமெல்லாம் பருப்பு வகைகள், காய்கள், கீரைகள் இதெல்லாம் இருக்கணும். முடிஞ்சால் பழம், பழம் வந்து கண்டிப்பாக தேவை. உங்ககிட்ட வந்து அழகாக வாழைப்பழம் இருக்கு, அதை கூட சாப்பிட்லாம். ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு, பருப்பு வகைகள், கீரைகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, முருங்கைக்கீரை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். எத்தனை பேர் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது? சூப்பர். ஸோ இந்த முருங்கையை வச்சு நம்ம ஒரு தொழில் அதிபராக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முருங்கையை இப்போ சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. சூப்பர் ஃபுட்னா எல்லா சத்துக்களும் அது இருக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு அமெரிக்காவில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, சூப்பர் ஃபுட்டுன்னு. ஸோ அந்த ஃபுட்டு வந்து அவங்கக்கிட்ட கிடைக்காது, நம்மக்கிட்ட இருந்தால் வாங்குறாங்க. ஸோ நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் முருங்கைக்கீரை இருக்குது. வாரத்துக்கு கண்டிப்பாக 3 நாள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. இந்த முருங்கைக்கீரையில் விதவிதமான பொருட்கள் தயாரிக்கலாம். முருங்கைக்கீரையை வந்து காய வச்சு அனுப்புனீங்கன்னா இது கிலோ என்ன தெரியுமா? 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா. கீரையை தனித்தனியாக இதழ்களை எடுத்து

0: மழையில காய வச்சாலும் சரி வெயில காய வச்சாலும் இதோட விலை மார்க்கெட்ல நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா வீட்லயுமே தொக்கு செய்வீங்களா? தக்காளி தொக்கு, தக்காளி சட்னி மாதிரி பண்ணுவோம். இந்த முருங்கைக்கீரையில அழகா தொக்கு பண்ணலாம். இந்த மாதிரி தொக்கு பண்ணி விற்பனை பண்ணீங்கன்னா கிலோ 650 ரூபா. இதெல்லாம் வந்து ஒரு உணவு உற்பத்தியாளர்கள் சங்கம் ஏற்படுத்தி அது மூலமா தயாரிச்சிங்கன்னா விற்பனை மையங்கள் விவசாய கல்லூரியில் இருக்குது, ஃபாரஸ்ட் காலேஜில், கோயம்புத்தூர்ல இருக்குது. அது ட்ரைபல் சென்டர்ல நீங்கள் இதெல்லாம் பாப்புலரைஸ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து மிக முக்கியமான இது. அதே மாதிரி பழங்களில் ஜூஸ் செஞ்சு பண்ணலாம், ஜாம் செஞ்சு விற்பனை பண்ணலாம். தொக்கு வகைகள் இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. உங்ககிட்ட என்ன கீரை இருக்கோ அதை வந்து ஊறுகாய் இல்லாமல் தொக்கா நம்ம கொடுக்கும்போது அவங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாமே சாப்பிட்லாம்.
1: பங்கேற்பாளர்கள் உணவு பதப்படுத்துதல், வர்த்தக ரீதியில் பொருட்கள் தயாரித்து சந்தைப்படுத்துதல் குறித்த தங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொண்டதுடன், செய்முறை பயிற்சியின் போது அட்டப்பாடியிலேயே விளைந்த வாழைப்பழத்தை கொண்டு வாழைப்பழ ஜாம் தயாரித்தும் சுவைத்தனர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முனைவர் வி. திருநாவுக்கரசு, அட்டப்பாடி பகுதிக்கு ஏற்ற குறைந்த முதலீடு மற்றும் அதிக வருமானம் தரக்கூடிய கால்நடை வளர்ப்பு முறைகள் குறித்து விளக்கினார்.
2: வணக்கம். இது மாதிரி எனக்கு மக்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆடு மாடு வளர்க்குறதுங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி, அப்படி தான் நம்ம நினச்சிருக்கோம். அது ஒரு தெய்வமாக நினச்சிட்டு இருக்கோம். இப்போது மாடு வளர்க்குறதுல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நிறைய பேர் கை தூக்குனீங்க, மாடு வச்சுருக்கிறதா, ஆடு வச்சுருக்கிறதா, கோழி வச்சுருக்கு. ஆடு கோழி அவசியமாக இருக்கும். கோயம்புத்தூருக்கு நிறைய ஆடு வளர்த்து கொடுக்கறது நீங்கள் தான். மாடு வச்சுருப்பீங்க, வச்சுருக்கணும். என்ன வகையான மாடெல்லாம் வச்சுருக்கீங்க? நார்மலாக எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். இங்கே வந்து அட்டப்பாடி மாடுன்னு ஒரு குட்டையான மாடு ஒன்று இருக்கும். ஆமாம், நாட்டு மாடு. ஒரு லிட்டரு 1.5 லிட்டரு பால் கறக்கும். மேய்ச்சலை நம்பி தான் வளர்கிற மாடு அது. அதே மாதிரி அட்டப்பாடி கருப்பு அப்படிங்கிற ஒரு ஆடு இருக்கு. அந்த ஆடும் நல்ல இந்த மலைப்பகுதிக்கு உகந்த ஆடு, நிறைய. அதே மாதிரி கோழி, மலைக்கோழி, இங்கே உள்ள பகுதிக்கு தகுந்த மாதிரி கோழி, நல்ல உயர்ந்த நீளமான கால். சண்டைக்கோழி இதெல்லாம் நிறைய இருக்குது, இதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி மலைப்பகுதியில எல்லாம் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, மாட்டுக்கு உண்டான தீவனம் கிடைக்கிறதில்ல. எந்த தீவனமுமே இந்த மாதிரி சூழ்நிலையில் கருப்பு வெள்ளை நிறைய திங்கிற மாட்டை கொடுத்தா, தீவனம் உட்கொள்கிற மாட்டை கொடுத்தா அது சரி வருமா? சரி வராது. இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பால் விற்கிறீங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க அவங்க சொசைட்டியில், டிகிரி வச்சு பார்க்குறாங்க, போனோடனே டிகிரியை போடுறாங்க இல்லையா? டிகிரி நிற்காது, டிகிரி 28க்கு கீழே வந்துடும். இந்த கருப்பு வெள்ளை மாடோட பாலில் 28க்கு கீழே வந்துடும். 30க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு விலை நிற்கும். 28க்கு கீழே வந்துடும், அதுவும் குறை. சரிங்களா? இதை மீறி எல்லாத்தையும் சமாளித்து வளர்த்தோன்னா வெப்பம் தாங்காது, செனை பிடிக்காது. இந்தியாவில் மிக முக்கியமான பிரச்சனை மாட்டுக்கு செனை பிடிக்காது தான். ஊசியை போட்டுக்கிட்டே இருக்காரு, டாக்டர் கூப்பிட்டுட்டே இருக்கோம், அவர் வந்தார், போட்டார், போகிறாரு, ஒன்றும் புண்ணியம் இல்லை. முக்கியமான காரணம் இந்த மாதிரி இனத்தை பிரித்து வாங்கணும். நம்ம பகுதிக்கு உகந்த மாடு சிகப்பு மாடு. சிகப்பு மாடு, சிகப்பு மாட்டுக்கு பேர் ஜெர்சி. குட்டையாக இருக்கும், சிறுசாக இருக்கும், கொஞ்சமாக தீவனம் தெல்லும். பாலில் 4.5% கொழுப்பு இருக்கும். அப்போ என்ன ஆகும்? டிகிரி 32க்கு மேலே போகும், விலை அதிகமாக கிடைக்கும். சிகப்பு கலராக இருக்கிறதுனால வெயிலை தாங்கும், வெப்பம் உள் போகாது. சரிங்களா? முதல் தப்பு நம்ம இனத்தை பார்த்து மாடு வாங்குறது இல்லை, அங்கேயே நம்ம தப்பு பண்ணுறோம். அதனால தான் பின்னாடி வர்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன மாடு வளர்க்கணும், என்ன கலரு? சிகப்பு கலர். அந்த மாட்டுக்கு பேர் என்ன? ஜெர்சி கிராஸ், ஜெர்சி கலப்பினம். இது இனம் பார்த்து வாங்குறது. கேரளாவில் கிராமப்பிரியான்னு ஒரு கோழியை உருவாக்கியிருக்கிறாங்க, போந்தா கோழின்னு சொல்லுவோம். வளர்த்தோம்னா 150-200 முட்டை கிடைக்கும். முட்டை சைஸும் பெருசாக இருக்கும். முட்டை நார்மலாக வெயிட்டு பார்த்தீங்கன்னா 50-55 கிராம் இருக்கும். அந்த முட்டை பார்த்தீங்கன்னா 60 கிராம் இருக்கும் ஆவரேஜாக. கிடைக்கிற சத்து அதிகமாகும். முட்டை உற்பத்தி 150-200 முட்டை கிடைக்கும். பெரிய தீவன செலவுகள் கிடையாது. என்னென்னலாம் நமக்கு வேஸ்ட்டாக கிடைக்குதோ அதெல்லாம் போடலாம். கிடைச்சால் கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் தானிய வேஸ்ட், உபப்பொருள் கிடைக்குது இல்லையா, அதை போட்டுக்கலாம். தவிடு கலந்து வைக்கலாம், புண்ணாக்கு கிடைச்சா வைக்கலாம். வியாதிக்கு உண்டான தடுப்பூசியை போட்டுக்கணும். சரிங்களா? இதை போட்டோன்னா கோழியில் இறப்பு பெரும்பாலும் இருக்காது, நல்ல உற்பத்தி கிடைக்கும், நமக்கு தேவையான சத்து ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்கும். இதுதான் கோழி வளர்ப்பு.
1: நடுத்தர அளவு கொண்ட உள்ளூர் இனமான அட்டப்பாடி கருப்பு ஆடு மற்றும் 72 வாரங்கள் வரை 180 முதல்

200 முட்டைகள் வரை இடக்கூடிய கிராம பிரியா கோழி இனம் ஆகியவற்றின் சிறப்பம்சங்களை அவர் எடுத்துரைத்தார். பசுந்தீவன சாகுபடி, உலர்ந்த வைக்கோல் தீவனம் அளித்தல், குடற்புழு நீக்கம் மற்றும் தடுப்பூசி அட்டவணைகள், அத்துடன் கால்நடை மற்றும் கோழிப்பண்ணை உற்பத்தி பொருட்களை சிறப்பாக சந்தைப்படுத்துவதற்கான உத்திகள் குறித்தும் அவர் விளக்கினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்வில் வல்லுநர்கள் பழங்குடியின பெண்கள் எழுப்பிய வினாக்களுக்கு விடையளித்தனர். முன்னதாக விஞ்ஞானி அதுனி எஸ் பழனி அனைவரையும் வரவேற்றார். அகழி மையத்தின் முதுநிலை விஞ்ஞானியும் பொறுப்பு அலுவலருமான முனைவர் ஆர் டி மாருதி நன்றியுரையாற்றினார். முகாமில் கரும்பு இனப்பெருக்கு நிறுவன அலுவலர்கள் பிரவீன்குமார், அமுதா, செல்வபிரகாஷ், ஊடகவியலாளர்கள் மற்றும் நமது அகில இந்திய வானொலியும் பங்கு பெற்றது. இம்முகாமின் ஒரு பகுதியாக பங்கேற்ற 30 பேருக்கும் உணவு பயன்பாட்டிற்கு ஏற்ற உயர்தர துருப்பிடிக்காத எஃகு பாத்திரங்கள், பாரம்பரிய உணவு வகைகள் தயாரிப்பு மற்றும் காளான் வளர்ப்பு குறித்த கையேடுகளும் பங்கேற்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நேயர்கள் இதுவரை கேட்டது, அண்மையில் கோயமுத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடியில் பழங்குடியின பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக நடத்திய பயிற்சி முகாமின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்ரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகமிடம் பெறும். கேட்டு பயனடையுங்கள். வணக்கம் நேயர்களே.

நிலையத்த நேரம் இப்போது 3 மணி. இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. இத்துடன் இன்றைய பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:28 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸில் நமது மாலை நிகழ்ச்சிகள் யாவும் ஆரம்பமாகின்றன. இனிய ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி வாழ்த்துக்களுடன் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேரம் 5:30 திரை இசை கேட்கலாம். முதலில் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

திரையிசை ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 5:45. 10:00 திரையிசையில் தொடரும் பாடல் ஆட்டுக்கார அலமேலு. திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல்.

நேர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 11 அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள் மற்றும் அதன் நன்மைகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை

கழகத்தின், நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிப்ரியா சண்முகம் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. திரை இசையில் நிறைவாக அவர்கள் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6 மணி. நேர்களே, நிலையத்தில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகளைத் தொடர்ந்து 6:10 பாமாலை கேட்கலாம். 6:40 முல்லை வனம் திரை இசை கேட்கலாம். இன்று இரவு 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:25 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 11 அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள் மற்றும் அதன் நன்மைகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிப்பிரியா சண்முகம் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 10:00 அரங்கிசையில் ஓங்கி உலகளந்த இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர் ஆர். சுந்தரராமன், என்.சி. மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கி. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 11:00 நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை 6:00 குறளும் விளக்கமும் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு. கற்புகம் அவர்கள். 6:15 பக்தி மாலையில் எம்.எஸ். விஸ்வநாதன், ஹெலன் சத்யா, பி. வசந்தா, சூலமங்கலம் சகோதரிகள், டாக்டர் சீர்காழி எஸ். சிவ சிதம்பரம் ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 7:00 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். 7:25 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள் இடம்பெறும். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8:00 இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. 9:00 அரங்கிசையில் டாக்டர் சுபா கணேசன் பாட்டு இடம்பெறும். எஸ். அருணாச்சல கார்த்திக் வயலின், ராமநாதபுரம் வி. ராமநாதன் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11:00 கேட்டாலே இனிக்கும். நாளை பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 சங்கீத சாரலில் ஏ.என். பாக்கியலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். ஆர். சதீஷ்குமார் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நாளை நண்பகல் 1:10 எண்ணுயிர் தோழியில் பாரம்பரிய சமையல் கலை நேர்முகம் இடம்பெறும். இதில் பங்கேற்பவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள், உடன் உரையாடுபவர் உமா மீனா அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில் கால்நடை சந்தை, இதில் குதிரை சந்தையில் கலந்து கொண்டு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நாளை மாலை 5:30 திரை இசை. 6:10 பாமாலை. 6:40 முல்லை வனம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி பழமரங்கள் சாகுபடி

0: அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். மற்றும் பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. In Nepal, 7 persons have lost their lives while 384 tourists, including over 100 Indians, are missing after a massive flash flood swept through the northern part of the Himalayan nation today. The flood surged through the Bhotekoshi River this morning coming from the direction of Tibet. Preliminary information suggests that the flash flood was caused by an earthquake triggering an avalanche

ஒலித்த பாடலுடன் பாமாலை நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இன்று இரவு 7:25 ஏறுமோறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 11 அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள் மற்றும் அதன் நன்மைகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிப்ரியா சண்முகம் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. இன்று 10:00 அரங்கிசையில் ஓங்கி உலகளந்த இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர் ஆர் சுந்தரராமன் அவர்கள், என்.சி. மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும்

0: காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: சார், நாங்கள் 23 நைட்டு ஒரு 57 பேர் குறிப்பு கைலா யாத்திரைக்காக தமிழ்நாட்டிலிருந்து பல இடங்கள் வந்து கேதர் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போனோம். சென்னையிலேருந்து ஒரே பிளைட்டு, டெல்லியிலேருந்து காட்மாண்டு, காட்மாண்டில் இறங்கி ரூம் ஏற்பாடு பண்ணி அங்கே வச்சுட்டோம். மறுநாள் கைலாயத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். இன்னைக்கு காலையில் 8 சாப்பிட்டு அந்த ஏரியா விட்டு தங்கி கிளம்புறப்போ ஒரு 9 பையன் பேசுற, அதுல 3 பஸ் போனது, 3 பேர் ஒரு வண்டிக்கு சீப்பா போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல வந்து ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு, இது மாதிரி ஒரு வெளி விபத்து ஏற்பட்டது, அதுல வந்து நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, அதுல இருந்து நாங்க தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்க டிரைவர் வந்து காப்பாத்தி வெண்ட கொண்டு போனோம். அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்தை உருண்டது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணாரு. இதுல இறங்கி பார்க்க முடியுமா, நாம இறங்கி பாக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, அங்க இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், நீங்க நேரம் நாங்க மேல போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேல அடைச்சிட்டு போயிட்டான் டிரைவன். அவன் மேல கொண்டு போய் தங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்த சம்பவங்கள் தெரியல. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க, ஒரு பஸ் கவுந்தடிச்சு தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு, ஏன்னா பெரிய விபத்து அது.
0: இதற்கிடையே நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9289516712 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொரண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகரமயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றி காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.

0: தங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: தொடர் விடுமுறை காரணமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அங்குள்ள நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலமாக கொல்லிமலை விளங்கி வருகிறது. அங்கு சமீப காலமாக தொடர் மழை பெய்து வருவதால் நம்மருவி, மாசிலா அருவி, புகழ்பெற்ற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஆகியவற்றில் தண்ணீர் அதிக அளவில் கொட்டி வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பகுதியில் சேதமடைந்த படிக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டு விட்டன. இதனால் படிக்கட்டுகள் வழியாக நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை சிரமமில்லாமல் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்கின்றனர். அங்குள்ள எட்டுக்கை அம்மன் கோவில், அரப்பளீஸ்வரர் கோவில், அதைத் தொடர்ந்து சீர்க்குப்பாறைப்பட்டி, காட்சி முனையம் ஆகிய பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் காணப்படுகின்றனர். கொல்லிமலை பகுதியில் தொடர் மழை காரணமாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து நீர்வீழ்ச்சிகளிலும் அதிக அளவு நீர்வரத்து உள்ளது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக குளித்து செல்வதை உறுதிப்படுத்தும் வகையில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 4 கோடி ரூபாய் செலவில் புதிய திருத்தேர் அமைக்கும் பணியினை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிப்பு வெளியானதை முன்னிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தலைமையில் காவல்துறையினர் அந்த அணையில் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 21 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்புகளை அதிகாரிகள் துண்டித்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 62 ஆட்டோ நிறுத்தங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும், ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார், ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் இந்த இணை இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வீர் சோட்ரானி 13-11, 12-14, 11-9, 12-10 என்ற செட்கணக்கில் போர்ச்சுகலின் ரூய் சோர்ஸை வென்றார். வேலவன் செந்தில்குமார் 11-9, 6-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் ரஃபேல் கான்ட்ராவை வென்றார். பாண்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத், காயத்ரி ராவத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு 2 சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 14-21, 21-17 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் நூர் ஹபீஸ்தா ஹபீஃபா, ஷஷீரா ஆஷா அஹாலியா இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் 2 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: இனி விளம்பரம்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: இல்லை வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலையை நீங்களும் தானே விட்டொழிங்க.
1: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
2: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிட்டம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். டெவர் உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
3: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
4: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
3: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
5: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நேரம் இப்பொழுது 6:41.
7: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:45. முல்லை வனம் திரை இசை கேட்கலாம். பைலட் பிரேம்நாத் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: முல்லைவனம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாத பூஜை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், வாணிஜெயராம் பாடியது.

முல்லைவனத்தில் தொடரும் பாடல் மணல் கயிறு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் முல்லை வனம் நிகழ்ச்சியில் திரை இசைப்பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7 மணி. தொடரும் பாடல் டி.எம். சவுந்தரராஜன், பி.சுசிலா பாடியது பட்டாம்பூச்சி திரைப்படத்திற்காக.

0: முகமும் கண்டு.
1: ஏய் நிறுத்து, என்ன பாடுற? எங்க பாடு?
0: சிரித்த முகமும் கண்டு.
1: அப்படி இல்ல, இங்க பாரு. சிரித்த முகமும் கண்டு. எங்க பாடு?
0: சிரித்த முகமும் கண்டு.
1: இல்ல, சிரித்த முகமும் கண்டு.
0: சிரித்த முகமும் கண்டு.
1: இல்ல, சிரித்த முகமும் கண்டு.
0: சிரித்த முகமும் கண்டு.
1: சிரித்த முகமும் கண்டு.
0: சிரித்த முகமும் கண்டு.
1: சிரித்த முகமும் கண்டு.
0: சிரித்த முகமும் கண்டு.
1: சிரித்த முகமும் கண்டு.
2: ஒலித்த பாடலுடன் முல்லை வனம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ்.
1: விழுப்புரம் மாவட்டத்தின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றினர். மேரா யுவபாரத் சார்பில் தேசிய கொடியை ஏந்தி கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணி நடத்தினர். விழுப்புரம் எல்லிச்சத்திரம் சாலையிலிருந்து தேவானையம்மாள் கல்லூரி வரை இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் கையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் முழக்கமிட்டுச் சென்றனர். தொடர்ந்து மேரா யுவபாரத் இளைஞர் மன்றத்தின் சார்பாக இளைஞர்கள் ஸ்வச் பாரத் திட்டத்தினை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையத்தில் இருந்து நோட்டீஸ் மூலம் ஸ்வச் பாரத் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மைதானத்தில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சமாதான புறாவையும் மூவர்ண பலூன்களையும் அவர் வானத்தில் பறக்கவிட்டார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு சால்வை அணிவித்து பரிசுப் பொருட்களை வழங்கி மரியாதை

0: செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் 34 காவலர்கள் மற்றும் 66 அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
1: மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத அமாவாசை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு காலை முதலே தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நள்ளிரவு பூஜையாக ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நேர்த்திக்கடனையும் அவர்கள் நிறைவேற்றினர். இந்த நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள அட்டை வழங்குவதற்கான பதிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பட்டா உள்ள அனைத்து விவசாயிகளும் தங்கள் பெயரில் உள்ள அனைத்து பட்டா நிலங்களையும் வேளாண்மை மையம் மற்றும் இ சேவை மையங்களில் ஆதார் எண், கைபேசி ஆகியவற்றை இணைத்து பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்தால் மட்டுமே நிலங்களின் அளவுக்கு ஏற்ப உரமானியம், விவசாய கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் வழங்கப்படும் என்று விவசாயிகள் உடனடியாக இதனை பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பகுதிக்கு உட்பட்ட தொல்லாமூர் என்ற கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த திட்ட முகாமில் ₹1,16,00,000 மதிப்பிலான வீட்டுமனை பட்டா மற்றும் விவசாய கருவிகள், மானியத்துடன் கூடிய நுண்ணீர் பாசன கருவிகள், மின்னணு குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. 196 பயணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இந்த திட்டங்களை வழங்கி அவர் பேசுகையில், இந்த முகாமில் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்த கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திட்டங்களை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து ஆரோவில் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை ஆய்வு மேற்கொண்ட அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, முறையான சுத்திகரிப்பு ஆகியவை பின்பற்றப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டார். அருகாமையில் உள்ள வீடுகளில் திடக்கழிவு, திரவக்கழிவு முறையாக அகற்றப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். திண்டிவனம் அடுத்த மயிலம் மலைமேல் அமைந்துள்ள வள்ளி தெய்மானை சமேதன சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத கிருத்தியை முன்னிட்டு கோயில் நடை காலையில் திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மூலவர் தங்க கவசத்தால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு உற்சவமூர்த்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா புறப்பட்டது. ஆணை வாகனத்தின் மீது சுப்பிரமணிய சுவாமி வீதி உலா வந்ததை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி போதைப்பொருள் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனை மையமாக கொண்டு ஒரு மாத காலமாக காவல்துறை மூலம் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட காவல்துறை காவலர்கள் இருசக்கர வாகனம் மூலம் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி விழுப்புரம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று காவல் நிலையத்தில் முடிவடைந்தது. இதுகுறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் கூறுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரி ஆகிய இடங்களில் போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இருசக்கர வாகனம் மூலம் காவலர்கள் போதைப்பொருள் குறித்த தீமைகள், துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் என்று அவர் அப்பொழுது தெரிவித்தார். மத்திய அரசு தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடையும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் முகாமில் விளக்கப்பட்டன. விழுப்புரம் நகராட்சியின் ஆணையர் ஷியாமலா இந்த கண்காட்சியையும் முகாமினையும் துவக்கி வைத்தார்.
2: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேஷ். நேரம் 7:14. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. திபெத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் உள்ள ரசுவா மாவட்டத்தில் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. நிலநடுக்கம், அதனைத் தொடர்ந்து நேரிட்ட பனிச்சரிவு காரணமாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான

0: அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷாவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் இந்த வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை நேபாளத்துடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் இந்திய குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த காட்டாற்று வெள்ளத்தின் பாதிப்பு பீகாரில் எதிரொலிக்கும் என்பதால் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு உதவுவதற்கான தொலைபேசி எண்களை காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. தகவல் தேவைப்படுபவர்கள் 9771311607 9771709007 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 50 மேற்பட்டோர் நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான 9889516712 என்ற உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தில்லியில் வெங்காயத்தை கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மானிய விலையில் விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு 55 முதல் 60 ரூபாய் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மானிய விலை வெங்காய விற்பனையை மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி நாளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியம் கேரளத்தைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான ஓய்வூதியத்தை முன்கூட்டியே விடுவித்துள்ளது. கேரளம் மண்டலத்தைச் சேர்ந்த 440,000 ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் ஓய்வூதியம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாத இறுதியில் விடுவிக்கப்படும் ஓய்வூதியம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழு நடத்திய தேசிய தகுதித் தேர்வில் 84 பாடங்களுக்கான முடிவுகள் இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள தேசிய தேர்வு முகமை, தேர்வுகள் தொடர்பான விவரங்களை முகமையின் இணைய பக்கங்களில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யும் திட்டம் வரும் சனிக்கிழமை முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு அதற்கான பயண அட்டைகளை வழங்கி அவர் பேசினார். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 60 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டையை பயன்படுத்தி இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 2500 பயனாளிகளுக்கு ஒப்புதல் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து மகளிர் மேம்பாட்டில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 5110 கோடி ரூபாய்

0: நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு தரன்தீப் சிங் சந்து கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிஜேபி அரசு 43% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக அம்மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் இணைந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பஞ்சாபில் மாதந்தோறும் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 76 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தின் கீழ் 2381 கோடி ரூபாய் 68 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பொதுப்பிரிவைச் சேர்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த மகளிருக்கு 1500 ரூபாயும் வழங்கப்படுவதாக திரு பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு எதிரான தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இன்று பேரவையில் இதற்கான தீர்மானத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தாக்கல் செய்தார். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெலங்கானாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து விஜயவாடா சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சூரியப்பட்டு அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சபால் பிப்ரா வழித்தடத்தில் உள்ள கோவில் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4ஆம் நாளான இன்று 8 விக்கெட் இழப்பிற்கு 250 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. அதிகபட்சமாக சோனால் டிசுன்சா 103 ரன் எடுத்தார். பிரசித் கிருஷ்ணா மற்றும் மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷால் யாதவ், பிரணவ் சுந்தர்ராமன் உட்பட 23 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலாப் பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் சார்ந்த அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஒரு நாள் மட்டும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும்.

சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதியும் மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்கவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலைவெளி ஊட்டமாக தெளிக்கவும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளம் இரவை மற்றும் மானாவாரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவாரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். தற்பொழுது நிலவும் மழையை பயன்படுத்தி 45வது நாள் வயதுடைய நிலக்கடலையில் களை எடுத்து ஏக்கருக்கு 200 கிலோ இப்சம் இட்டு மண் அணைப்பதன் மூலம் திரட்சியான காய்களை பெறலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கருமினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்கவும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக முறையிலான காய்கறி மற்றும் பழப்பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி பற்றிய சில அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக முறையிலான காய்கறி மற்றும் பழப்பொருட்கள் தயாரித்தல் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற உள்ளது. உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள், பழவகை பழஜாம், பழரசம், தயார்நிலை பானம், ஊறுகாய், ஊறுகனி, பழபார், தக்காளி கெட்சப் இத்தனை பயிற்சிகளும் வழங்கப்பட இருக்கிறது. பயிற்சிக்கான கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003, தொலைபேசி எண் 9488-51-82-68. நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாம் இனி கேட்கலாம்

வணக்கம் விவசாய பெருமக்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 11 அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள் மற்றும் அதன் நன்மைகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிப்ரியா சண்முகம் அவர்கள். இவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில்

0: பழக்கக்கலைத்துறையின் இணை பேராசிரியராக 16 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவத்துடன் பணியாற்றி வருகிறார். தனது முனைவர் பட்டத்தை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மலரியல் மற்றும் மருத்துவ பயிர்கள் ஆராய்ச்சியில் பெற்றுள்ளார். மேலும் இவர் அமெரிக்காவின் டெக்சாஸ் ஏஎன்எம் பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் டாக்டரல் ராமன் பெல்லோ ஆராய்ச்சியாளராக பணியாற்றியுள்ளார். இவரது ஆய்வு நிபுணத்துவம் தாவரங்களில் உள்ள உயிரியல் வேதிப்பொருட்களை கண்டறிந்து மனிதர்களின் ஆரோக்கியம் மற்றும் தாவரங்களில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கு பயன்படுமாறு ஆய்வு செய்வதுடன் அவற்றின் செயல்திறனை அதிகரிக்க நேனோ வடிவமைப்புகளை உருவாக்குவதையும் உள்ளடக்கியதாகும். மதிப்புமிக்க பீர் ரிவ்யூ செய்யப்பட்ட அறிவியல் இதழ்கள் மற்றும் பதிப்பகங்களில் ஆராய்ச்சி கட்டுரைகள், மதிப்பாய்வு கட்டுரைகள் மற்றும் புத்தக அத்தியாயங்கள் உள்ளிட்ட மொத்தம் 49 வெளியீடுகளை வெளியிட்டுள்ளார். 2024 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு சங்கத்தால் சிறந்த விஞ்ஞானி விருது பெற்றுள்ளார். மேலும் வெளிப்புற நிதி உதவியுடன் நடத்தப்பட்ட 4 ஆராய்ச்சி திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். 11 முதுநிலை மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்துள்ளார். மேலும் பல புகழ்பெற்ற பீர் ரிவ்யூ ஆராய்ச்சி இதழ்களில் மதிப்பாய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவர் தோட்டக்கலை மற்றும் வேளாண் நானோ தொழில்நுட்பம் தொடர்பான பல்வேறு பாடங்களை இளநிலை, முதுநிலை மற்றும் முனைவர் மாணவர்களுக்கு கற்பிக்கிறார். தற்போது நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி வருவதுடன் இயற்கை மற்றும் உயிர் வேளாண்மை தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். நிகழ்ச்சியை கேட்போமா?
1: அனைத்து விவசாய மக்களுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சா ஹரிப்ரியா. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அங்கக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். இன்றைய பாடம் அங்கக நுண்கீரை வளர்ப்பு முறைகள் மற்றும் நன்மைகள். நுண்கீரைகள் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீரைகளுக்கும் நுண்கீரைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கீரைகள் வளர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலைகளுக்காக வந்து அறுவடை செய்வோம். அதுக்கு 1 to 1.5 மாதம் வரைக்கும் ஆகும். இந்த நுண்கீரைகள் அப்படின்னா என்ன, மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு விதையை போடுறோம், விதை வந்து முளைப்பு வருது. அந்த முளைப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விதை இலைகள் வரும். அந்த விதை இதைகள் வந்து நல்லா படர்ந்து அதுக்கப்புறம் ட்ரூ லீஃப் அல்லது உண்மையான இலைங்கிறது வந்து வெளியே வர்றதுக்கு தொடங்கும். வரக்கூடிய தருணத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிடுவோம். ஸோ இதுக்காகக்கூடிய ஒரு க்ராப் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது, விதையை போடுறோம், விதையை போட்டிலிருந்து நம்ம விதை இலை வருது, விதை இலை வந்ததுக்கு அப்புறமேட்டு முதல் உண்மையான ட்ரூ லீஃப் வருது. ஸோ அப்போ அறுவடை பண்ணுறது பயிரை பொறுத்து 7 to 21 நாட்கள் ஆகும். அது 7 to 21 நாட்கள் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு நிலையில் ஒரு பயிர் இருக்கிறப்போ அதில் நம்மளுக்கு என்ன பயன், க்ராப்போட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள், ஒரு கிராப்பை 7 to 21 நாள் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலான்னா விதைத்து அறுவடை பண்ணி மார்க்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து முக்கியமான சிறப்பம்சம். ரெண்டாவது ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இதில் ஏன் வந்து இந்த மைக்ரோக்ரீன்ஸ் அல்லது நுண்கீரைகளுடைய தேவை வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் அவேர்னஸ் வந்துட்டுருக்கு நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ குணம். அப்படி என்ன ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விதையை வந்து போடுறோம், அந்த விதையை வந்து முளைச்சி அது இளம் தளிர்ல இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா 14 to 21 நாளில் பயிரை பொறுத்து அறுவடை பண்ணிடுறோம். அப்போ அங்கே என்ன நியூட்ரியன்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதோட கண்டென்ட் வந்து அளவு அதிகமாக இருக்கும் கீரைகளை கூட கம்பேர் பண்ணுறப்போ. அதே மாதிரி பயோ ஆக்டிவ்ஸ் அல்லது ஃபைட்டோமாலிக்யூல்ஸ் அல்லது வேதிப்பொருட்கள், அதாவது நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடிய, ஆரோக்கியத்திற்கும் மருத்துவத்திற்கும் மருத்துவ குணம் உள்ள நம்மளுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து அதிக அளவில் இருக்கும். இதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மொளைக்கட்டின பயிரில் இருக்கக்கூடிய புரதச்சத்துக்கு சமமாக நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்னன்னா, நம்ம புரதம் சாப்பிட்றப்போ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது, செரிமானம் ஆகாது. ஆனால் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அல்லது நுண்கீரிகள் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த புரதம் சத்து வந்து அமினோ

ஆசிடுங்கிற ஒரு நிலையில இருக்கிறப்போ நம்மளுக்கு அது சீக்கிரமா செரிமானம் ஆகும். அப்ப செரிமானம் ஆகுது அப்படிங்கிறப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து அமினோ ஆசிடு கிடைக்குது, அதாவது புரத சத்தினுடைய முன்நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், விட்டமின் சி, கே, இ, இது எல்லாமே வந்து அதிக அளவில் இருக்கு. மினரல்ஸ்னு எடுத்துட்டோம்னா கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து, அதே மாதிரி இரும்பு சத்து, அயனு, எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ரத்தத்தில் உறிஞ்சு நம்மளுக்கு பயனுள்ளதாக மாறக்கூடிய நிலையில இருக்கு. அது தவிர்த்து மருத்துவ குணமுக்குள்ள குளுக்கோசினலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை இருக்கு. அதே மாதிரி அப்பிஜினின் அப்படின்னு ஒரு நம்ம வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள், நீரிழிவு நோயை பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த மைக்ரோக்ரீன்ஸ் அல்லது நுண்கீரைகளை வந்து பயன்படுத்தும் தேவை வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நுண்கீரைகளை வந்து அங்கக முறையில் நம்ம எப்படி உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா நுண்கீரையினுடைய விதைகள், அந்த நுண்கீரைக்குன்னு இருக்கிற விதைகள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நுண்கீரையினுடைய விதையை வந்துட்டு எந்த ஒரு பூஞ்சானம், அதாவது ஃபங்கிசைடோ அல்லது வந்துட்டு பெஸ்டிசைடோ ஹெர்பிசைடோ இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்த விதையாக இருக்கக்கூடாது. ஸோ அது முக்கியமான சிறப்பம்சம். ஸோ இந்த கோட்டிங் இல்லாமல் இருந்ததுனா தான் நம்மளுக்கு வந்து ரெசிடுவல் டாக்ஸிசிட்டி, இந்த ரசாயன பொருட்களினுடைய மிச்சம் மீதி வந்துட்டு என்னதுங்க நம்மளுடைய இளந்தண்டு ஆறு இளங்கீரைகளில் இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா விதையினுடைய முளைப்பு திறன் 90% அல்லது 90%க்கு மேலே இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு 10x20 inch இருக்கக்கூடிய ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் நம்ம விதையை வந்து தூவி விடுவோம். அந்த தூவி விட்டு அது முளைப்பு வரப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அடர்த்தி வந்து வரணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு முளைப்பு திறன் கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு மகசூல் வந்து பாதிக்கும். நீங்கள் வந்து ஹைப்ரிட் யூஸ் பண்ணலாம், வெரைட்டிஸ் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பாரம்பரிய விதைகள் யூஸ் பண்ணலாம், பாரம்பரிய மரபு விதைகள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த விதை வந்து நம்ம பயன்படுத்தினாலும் அதில் வந்து எந்த ஒரு ரசாயன கூட்டிங்கும் இருக்கக்கூடாது, அது முக்கியமான விஷயம். இப்போ அங்கக முறையில் அந்த விதையை நம்ம எப்படி வந்து விதை திறன் அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, பீஜாமிரதம் இருக்கு இல்லைங்களா, அந்த பீஜாமிரதத்தை வந்துட்டு நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு போடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஊற வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 1-2% இருக்கக்கூடிய பஞ்சகாவியா இருக்கு இல்லைங்களா, அந்த பஞ்சகாவியாவை ஒரு 30 நிமிஷம் வந்து விதைகள் ஊற வச்சு அதுக்கப்புறம் விதைப்புக்கு வந்து போடுற மாதிரி எடுத்துக்கலாம். இதை விட முக்கியமான விஷயம், இந்த 14-21 நாள் அறுவடை பண்ணக்கூடிய நுண்கீரைகளையும் ரூட் ராட் பூஞ்சான நோய்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, டேம்பிங் ஆஃப், வேரழுகள் நோய். ஸோ அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வளர்ப்பு ஊடகம் மீடியா இருக்கு இல்லைங்களா, அந்த மீடியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி அல்லது வந்து ட்ரைகோடர்மா ஹார்ஷியானம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விதைக்கு ஒரு கிலோ கொக்கோ பீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 கிராம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் உடனே விதைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த கொக்கோ பீட்டில் மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்போ எந்த நோயும் 14-21 நாள் நம்ம அறுவடை பண்ணுற வரைக்கும் வராது. இது ஒரு முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறை. விதையை பற்றி நான் சொல்லிட்டேன். விதைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரோயிங் மீடியா அல்லது வளர்ப்பு ஊடகம். நம்ம அங்கக முறையில் பயன்படுத்துகிறப்போ கொக்கோ பீட், அதாவது வந்து தென்னை நார் மக்குனது, அந்த நார் வந்து நல்லா மக்கி இருக்கும். முக்கியமான விஷயம் வந்து அதோட pH பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கணும். நம்ம நர்சரிக்கு யூஸ் பண்ணுறது வந்து நம்ம 7 வரைக்குமே போவோம், இல்லைன்னா 6.8 வரைக்குமே போவோம். ஆனால் நம்ம நுண்கீரைகள் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறப்போ அந்த 6ங்கிறத நினைவில் வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறப்போ நோய் தாக்குதல் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அது முக்கியமான விஷயம். வெறும் கொக்கோ பீட்டை வச்சும் நம்ம வந்து நுண்கீரைகள் உற்பத்தி பண்ணலாம். இல்லை அப்படின்னா 80% கொக்கோ பீட்டை வச்சுட்டு ஒரு 20% பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் அல்லது மண்புழு உரம், நல்லா மக்கிய மண்புழு உரம், இந்த ரெண்டையும் வந்து 80-20% நம்ம கலந்து பயன்படுத்தலாம். வளர்ப்பு ஊடகங்கிறப்ப வந்து இந்த ரெண்டு தான் அங்கக முறையில் பயன்படுத்தலாம், அதாவது என்னன்னா வணிக ரீதியாக பயன்படுத்தலாங்கிறத வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்ககிட்ட ரைஸ் ஹஸ்க் இருந்ததுனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது பாய்கள். இதில் தென்னை நார் இருக்கு இல்லைங்களா, அந்த பாய் வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது கோகனட் காயர் மேட்டு, இல்லைன்னா சணல் இருக்கு இல்லைங்களா ஹெம்ப், அதோட மேட்டும் இருக்குது.

0: ஸோ இந்த ரெண்டையுமே வந்துட்டு நம்ம அங்கக முறையில் பயன்படுத்தலாம். அடுத்தது வளர்ப்பு தட்டுக்கள் அல்லது ட்ரேஸ். இப்போ வந்து விதையை பார்த்துட்டோம், அதே மாதிரி வளர்ப்பு ஊடகத்தை பார்த்துட்டோம், இப்போ வந்து வளர்ப்பு தட்டுகள். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா வளர்ப்பு தட்டுகளில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து குழிகள் இருக்கிற தட்டு பர்ஃபரேட்டட் ட்ரேஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா குழிகள் இல்லாத தட்டும் பயன்படுத்தலாம். நம்ம வந்து ப்ரோட்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுவும் பயன்படுத்தலாம். இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மைக்ரோக்ரீன்ஸ் ட்ரேஸ்னே ரெண்டடுக்கு ட்ரேவும் இருக்குது, தட்டுகளும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா மேட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கமர்ஷியலாக போகிறோம், வணிக ரீதியாக போகிறோன்றதை பொறுத்து நம்ம வந்து வளர்ப்பு தட்டுகளை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமான சில விஷயங்கள் வந்து வளர்ப்பு தட்டுகள் எடுக்கிறப்போ நம்ம வந்து கொஞ்சம் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அங்குலம் அல்லது அளவு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 25x50 cm இருக்கணும், இல்லைன்னா 10x20 in இருக்கணும். மெயினானது அது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு தரம் இருக்குது, அந்த தரத்தில் இருக்குதான்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அது வந்து வலிமையுடையதாக இருக்குன்னு பார்க்கணும், அதாவது ரீயூசபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தட்டில் இருக்கக்கூடிய குழி இருக்கும் இல்லைங்களா, அந்த குழியினுடைய ஆழம் வந்து 3-5 cm வரைக்கும் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து வணிக ரீதியாக பண்ணுறப்போ அதை சுத்தப்படுத்துறதுக்கு எளிமையாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள். அடுத்தது பார்த்தோம்னா இந்த நுண்கீரைகளை வளர்ப்பதற்கான சுற்றுச்சூழல் நிலைகள் எப்படி இருக்கணும். ஸோ முதல்ல நம்ம வந்து எந்தெந்த நிலையில் வந்துட்டு இதை உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம், அதாவது உற்பத்தி அமைப்புகள் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேட் நெட், அதாவது நிழல் வலைக்குடில். ஸோ இந்த ஷேட் நெட்டில் வந்துட்டு நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக போகிறதுக்கு, நான் வீட்டில் பண்ணுறதுக்கும் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷேட் நெட் நிழல் வலைக்குடில்னு பார்த்தீங்கன்னா 35%-50% இருக்கக்கூடிய நிழல் வலையை வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த நிழல் வலையை ரெண்டு டைப்பாகவும் பயன்படுத்தலாம், ஒன்று நம்ம வெறும் 35-50 பண்ணலாம், இல்லைன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் ஒன்று இருக்குது. ஸோ ஒன்று வந்து பர்மனண்ட்டாக வந்துட்டு ஒரு 50% இருக்கிற மாதிரி நிழல் வலையை போட்டுறது, ஒரு மீஜம் இருக்க 35% பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து போட்டு விடுறது. ஸோ இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய சீதோஷண நிலையை பொறுத்து நம்ம வந்து என்னதுங்க நிழல் வலை குடிலையும் ஒளியினோட மேலாண்மையை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிழல் வலை குடில், ரெண்டாவது பாலிஹவுஸ். இந்த பாலிஹவுஸில் நம்ம வந்து கேபிள் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேபிள் டைப் பாலிஹவுஸ் போட்டுக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய இது வந்து பாலித்தீன், அதாவது கவரிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு யூவி ஸ்டெபிளைஸ்டாக இருக்கணும், அதே மாதிரி 200 µm திக்னஸ் உள்ளதாக இருக்கணும். முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பாலி எத்திலின் ஃபிலிம்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய வருஷங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி சூழ்நிலையை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா இன்டோர் க்ரோயிங் ரூம்னு சொல்லுவோம், அதாவது உட்புறம் வளர்ப்பு அறை. உங்கள் வீட்லேயே வந்து ஒரு ரூம் எடுத்துக்கலாம், அந்த ரூம் வந்து யூஸ் பண்ணலன்னா அந்த ரூம்ஸில் வந்து மல்டி ரேக் சிஸ்டம் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு மல்டி ரேக் சிஸ்டத்துக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு எல்இடி லைட் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அதுலேயே வந்து சீதோஷண நிலை, வெப்பம், ஈரப்பதம் இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம வந்து பராமரித்து நம்மளுக்கு நுண்கீரைகள் வளர்ப்பதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திக்கலாம். இது வந்து உட்புற வளர்ப்பு அறை, இன்டோர் க்ரோயிங் ரூம்.
1: ஆகாசவாணி FM ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 11 அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள் மற்றும் அதன் நன்மைகள் குறித்து விளக்கிக் கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிப்ரியா சண்முகம் அவர்கள்.
0: நாலாவது வெர்டிகல் ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது செங்குத்து விவசாய அமைப்பு. மேலே இருக்கக்கூடிய செங்குத்து இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நம்ம விடாம என்ன பண்றோம்னா பயன்படுத்தி நம்ம வந்து நுண்கீரைகள் வந்து உற்பத்தி செய்கிறோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வீட்டு லெவலில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரே பேஸ்டு சிஸ்டம், அதாவது எளிமையான தட்டு

கட்டு அமைப்பு முறை. இந்த அஞ்சு முறைகளில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நுண்கீரைகள் வளர்ப்பை வந்து ட்ரை பண்ணலாங்க. நான் சொன்ன மாதிரி சூழ்நிலை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, வளர்ப்பதற்கான சுற்றுச்சூழல் நிலைகள், முதல்ல வெப்பநிலை. வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-24 degrees Celsius நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி லைட்டிங், ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் யூஸ் பண்ணுவோம், எஸ்பெஷலி எல்இடி லைட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். லைட்டில் வந்துட்டு எவ்வளோ மணி நேரம் நம்மளுக்கு அந்த ஒளி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் வந்து குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு தேவைப்படும். 16 மணி நேரம் வந்து நம்மளுக்கு லைட் இருக்கணும், 8 மணி நேரம் இருள் இருக்கணும். ஸோ இது எஸ்பெஷலி நம்ம விதை போட்டு அந்த முளைப்பு வரும் இல்லைங்களா, அந்த 3-4 நாள் அந்த 4 நாள் வந்து பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, முழுமையாகவே இருட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4வது நாள்லேருந்து நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் லைட் தேவைப்படும். இந்த எல்இடி லைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுலே ஃபுல் ஒயிட் ஸ்பெக்ட்ரம்னு ஒரு லைட் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்லேயே 3 விதமாக இருக்குது. நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 2 விதம் வந்து எடுத்துக்கலாம். நான் அந்த ஒயிட்டில் சொன்னது போட்டோம்னா ப்ளூ லைட் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். முளைப்பு வருது இல்லைங்களா விதை, அந்த டைமில் வந்து நம்ம ப்ளூ லைட் யூஸ் பண்ணணும். அடுத்தது நம்மளுக்கு வந்து கீரையில் விதை இலையும் முதல் உண்மையான இலை வருது இல்லைங்களா ட்ரூ லீஃப், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சிவப்பு லைட் யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் ரெட் லைட்டுன்னு சொல்லுவோம். அந்த ரெட் லைட் வந்து லீஃபோட பயோமாஸ் மாத்திரம் இல்லை, அதாவது நுண்கீரையினுடைய மகசூல் மாத்திரம் இல்லை, இப்போ கலர் பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம சிகப்பு தண்டி கீரை போடுறோம் அப்படின்னா அந்த சிகப்பினுடைய கலர் அளவு வந்து அதிகமாக இருக்கணும்னாலும் இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிகப்பு முட்டைகோஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் அந்த கலர் அளவு அதிகமாக இருக்கணும், நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னம்னா நம்ம வந்து இந்த ரெட் லைட்டை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ளூவையும் ரெட்டையுமே கலந்தே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் கமர்ஷியலாக பண்ணுறப்போ. ஸோ இது வந்து ஒளியை பொறுத்தளவுக்கு மறக்காமல் 16 மணி நேரம் ஒளியினுடைய அளவு தேவை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரப்பதம். நம்ம வளர்க்கக்கூடிய ஊடகம் இருக்கு இல்லைங்களா ட்ரே, அந்த ட்ரேல இருக்கக்கூடிய க்ரோயிங் மீடியா வந்து ஈரப்பதத்தோடு தான் இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த ரூம் நம்ம கமர்ஷியலாக பண்ணக்கூடிய இருக்குல்ல காற்றின் ஈரப்பதமும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-70% இருக்கணும். 70க்கு மேலே போச்சுன்னா இங்கே கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்று நீங்கள் ஸ்ப்ளிட் ஏசி யூஸ் பண்ணலாம், நீங்கள் அப்படி ஏசி அல்லது கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா டீஹியூமிடிஃபையர்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக கூலிங் ஆயிடுச்சுன்னா அதை வந்து குறைக்கிறதுக்கான டீஹியூமிடிஃபையரையும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணினாலும் நம்மளுக்கு காற்றோட்டம் முக்கியம். அந்த காற்றோட்டம் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனும் வச்சுக்கணும், அதே மாதிரி உள்ளே இருக்கிறது வெளியே போகணும், எவாப்ரேட்டிவ் கூலிங் பேட் வச்சாலும் நல்லது. எவ்வளோ ஏரியா நம்ம வைக்கிறோன்றதை பொறுத்து இதை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா 70%க்கு மேலே ஈரப்பதம், காற்றின் ஈரப்பதம் இருந்ததுன்னா பூஞ்சை மற்றும் வேரறுகள் நோய் வருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா இதுக்கு முன்னாலேயே ரூட் ராட் வரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இலைகள் இருக்கு இல்லையா, அந்த இலைகளினுடைய பகுதியில் நீரோ அல்லது ஈரப்பதமோ இருக்கக்கூடாது, இருந்தாலும் நோய்கள் வரும். ஸோ இது முக்கியமான விஷயம், அதற்கு காற்றோட்டம் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து மல்டி ரேக் சிஸ்டம்னு சொல்லிட்டு போவீங்க, ஒவ்வொரு அடுக்குக்கு மேலே அடுக்குன்னா வந்து ஒரு 4-5 டயர் வரைக்கும் அப்படி இருக்கிறப்போ நம்ம ஃபேன் சிஸ்டம் வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5-2 meters வரைக்கும் ஒரு ஃபேன் வைக்கணும். அதோட கெப்பாசிட்டி எப்படி காத்தோட்டம் இருக்கக்கூடிய திசை இருக்கணும்னா ரேக்கோட மேலேயே போகணும், அதாவது ஹாரிசாண்டல் ஏர் ஃப்ளோன்னு சொல்லுவோம், நம்மளுடைய நாற்றுகள் மேலே வந்து காற்று வந்து படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா அது ரொம்ப இளந்தளியராக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிரும். அதனால் இது முக்கியமான விஷயம். எப்பவுமே காற்றினுடைய ஓட்டத்தின் திசை வந்து என்னவாக இருக்கணுங்க, நாங்கள் வந்து பேரலல் டு த ரேக்குன்னு சொல்லுவோம், அதாவது மேலே இருக்கக்கூடிய ரேக்கை ஒட்டியே மேலேயே போகணுமே ஒழிய கீழே இருக்கக்கூடிய நாற்றுகளை வந்து காற்று படக்கூடாது, இது முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கவனித்து பண்ணோம்னா ஒரு நல்ல வளர்ப்பு சூழலை மைக்ரோக்ரீன்ஸ் அல்லது நுண்கீரைகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். ஸோ இது ஒன்று முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யும் காலம். ஸோ நான் சொன்ன மாதிரி 7-21 நாள் நம்ம முள்ளங்கியெல்லாம் 7-8 நாள் அறுவடை பண்ணி முடிச்சிடலாங்க, போட்ட உடனே அழகாக முளைச்சிரும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து பீட்ரூட்டும் போடலாம், வெந்தயக்கீரை போடலாம், கொத்தமல்லி, சிகப்பு தண்டு கீரை, முட்டைகோசு, அதே மாதிரி இனிப்பு துளசி ஸ்வீட் பேசல் அப்படின்னு சொல்லுவோம், அது பட்டாணி, சூரியகாந்தி, அதே மாதிரி புல்லில் வந்து வீட் கிராஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பயிர்களை எல்லாமே வந்து வணிக ரீதியாக நம்ம வந்து நுண்கீரை உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். எப்பவுமே ஒரு நுண்கீரை உற்பத்தி
பண்ணுறதுக்கு அது வணிக

ரீதியாக பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரே ஒரு பயிரை நம்பி நம்ம வைக்கக்கூடாது. மினிமம் ஒரு 5-6 பயிர் ரகம் கலந்து வச்சோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நான் சொன்னேன் இல்லைங்களா, முள்ளங்கி ஒரு 7-8 அறுவடை பண்ணிடலான்னு. அதே மாதிரி அதிகமான நாட்கள் வந்து எது 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இனிப்பு துளசியும் கொத்தமல்லியும் அறுவடை வந்து 21 வரும். மற்றதெல்லாம் 12-14, 16 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து அறுவடைக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விதை நிலையிலேருந்து போட்டு நல்லா முளைச்சி வந்து எல்லாம் இது பண்ணுறப்போ ஒரு 5-6 வச்சுக்கோங்களேன், ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கும். அதே மாதிரி விதை இலைகள் முழுமையாக வந்து அப்படி விரிஞ்சிருக்குங்க. அடுத்தது முதல் உண்மையான இலை, ட்ரூ லீஃப்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து தோன்ற ஆரம்பிக்கும், அப்படியே மேலே வெளியே வரும். ஒன்று வந்துட்டு இன்னொரு தரம் வந்ததுனாலும் நம்ம அந்த டைம்லேயும் அறுவடை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் பச்சையாக இருக்கணுங்க, ஃபுல்லாக பார்த்தோம்னா பச்சையாக இருக்கணும், அழுகல் இருக்கக்கூடாது, மேலே வந்து நீர்ப்பதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி பார்க்கறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். இதுதான் அறிகுறிகள். ஸோ அறுவடை முறைனா நல்ல சுத்தமான கத்தி எடுத்துக்கலாம், இல்லைனா கத்திரி, நம்மளுடைய ப்ரோட்ரேவோ இல்லாத வந்து தட்டு இருக்கும் இல்லைங்களா, வளர்ப்பு தட்டு, அந்த தட்டிலிருந்து கீழே ஒரு 1-2 சென்டிமீட்டர் விட்டுட்டு சீசரோ கத்திரிக்கோலோ ஏதோ ஒன்று வச்சு நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கட் பண்ணி எடுத்த உடனே கீழே வைக்கக்கூடாது, அதே மாதிரி கொக்கோ பீட்டதில் இருக்கக்கூடாது. இது ரெண்டையும் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாசுபடாமல் எந்த இடத்துலையும் மாசுபடாமல் பார்த்துக்கணும். நம்மளுடைய தனிப்பட்ட சுகாதாரத்தையும் நம்ம பார்த்துக்கணும், கையெல்லாம் நல்லா கழுவிட்டு தான், ஈரம் இல்லாமல் தான் நம்ம அறுவடை செய்யணும். ஸோ க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அறுவடை எப்பவுமே குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் பேக்கிங், இல்லைன்னா 100 கிராம் பேக்கிங், அவ்வளோதாங்க. ஸோ ஒரு ட்ரேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-40 கிராம் விதை தேவைப்படும். அறுவடை பண்ணுறப்ப ஒரே ட்ரேலேருந்து ஒரு 200-400 கிராம் நுண்கீரைகள் நம்ம வந்து அறுவடை பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம வணிக ரீதியாக நம்மளுக்கு லாபமாக ஒரு உற்பத்தி யூனிட் வந்து நல்லபடியாக வச்சுருக்கணும்னா 40-60 கிலோ வந்து உற்பத்தி செய்யக்கூடிய திறன் நம்மளுக்கு அந்த யூனிட்டில் இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து அறுவடை பண்ண உடனேயே நீங்கள் ஃபுட் கிரேடில் இருக்கக்கூடிய கிளாம்செல்ஸ் அல்லது போனே பாக்ஸஸ்னு சொல்லுவாங்க, அதில் போடலாம். இல்லை லோக்கல் மார்க்கெட்டில் கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம பிளாஸ்டிக் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் பவுச்சஸில் பேக் பண்ணிடலாம். ஸோ 50 கிராம் 100 கிராம். ஸோ இப்போ கோயம்புத்தூரில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் வாங்குறாங்கன்னா, மிச்சிலியன் ஸ்டார் ஹோட்டல்ஸ், 5-star ஹோட்டல்ஸு, 3-star ஹோட்டல்ஸு, ஸ்பெஷாலிட்டி ஃபுட் அவுட்லெட்ஸ், இந்த இடத்துல எல்லாம் டிமாண்ட் அதிகம். ஒரு வாரத்துக்கே ஒரு 1.5-2 கிலோ மினிமம் நான் சொல்கிறது அவங்களுக்கு தேவை இருக்கும். அது தவிர்த்து வீடுகள் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ் அதாவது மாதாந்திர சந்தா முறையிலையும் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் மெயினான சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிமாண்டு பெங்களூரில் ஜாஸ்தி, சென்னை, ஹைதராபாத். தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் பிக்கப் ஆகிட்டு இருக்கு, சென்னையில் ஆல்ரெடி மார்க்கெட் நல்லா இருக்கு, மதுரையும் திருச்சியும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு FSSAA-யோட லைசன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் ஏற்றுமதியும் பண்ணலாம். நீங்கள் அப்படி ஏற்றுமதி பண்ணுறதா இருந்தால் குளோபல் கேப் சர்டிஃபிகேஷன் வாங்கணும், இல்லைனா ISO 22000 அந்த லைசன்ஸ் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். இந்த நுண்கீரை உற்பத்தி எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அங்கக முறையில் நம்ம வந்து இதை உற்பத்தி பண்ணுறப்போ நம்மளுக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 40-50% மார்ஜின் கிடைக்குது. நுண்கீரைகளை பற்றி உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டேன், அதுவும் வந்து நம்ம அங்கக முறையில் பண்ணுறப்போ இன்னுமே நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் எந்த முறையில் நுண்கீரை உற்பத்தி செஞ்சாலும் நீங்கள் வந்து ஃபோலியார் ஸ்ப்ரேயிங் அல்லது இலைவழி தெளிக்கிறோம் இல்லைங்களா, எந்த இன்புட்டாக இருந்தாலும் அது மாத்திரம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா மைக்ரோபியல் கண்டாமினேஷன் வரவே கூடாது, அது முக்கியமான விஷயம். எந்த ஒரு இடுபொருள் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் இலைவழியாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை நம்ம எப்படி சாப்பிடுவோம்னா சாலட் மாதிரி சாப்பிடுவோம், அதாவது வெட்டி எடுத்த உடனே அப்படியே பச்சையாகவே நம்ம சாப்பிடுவோம். ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு மாசோ அல்லது டஸ்ட் எதாக இருந்தாலுமே அது வந்து அஃபெக்ட் ஆகும். நுண்கீரைகள் உற்பத்தியை பொறுத்தளவுக்கு ஃபுட் சேஃப்டிங்கிறதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நம்ம அங்கக முறையில் பஞ்சகவியாக இருந்தாலும் சரி, ஜீவாமிரம் எதாக இருந்தாலும் சரி, நம்ம எதையுமே இலைவெளியாக கொடுக்கக்கூடாது, அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நுண்கீரைகளையும் அதனுடைய மகத்துவம் என்ன, ஆரோக்கியத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதோட டிமாண்ட் எப்படி இருக்குது, அதே மாதிரி எப்படி உற்பத்தி செய்யலாம், அதோட மார்க்கெட்டிங் என்னங்கிறத

0: உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். இனி நீங்கள் வந்து உங்களதுல எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பாருங்க. இது வணிக ரீதியாகவும் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு லெவல்லையும் நான் ட்ரே சிஸ்டம்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4-6 மணி நேரம் சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் நீங்கள் வளர்த்து பயன்படுத்தலாம். வணிக ரீதி மற்றும் வீட்டு உபயோகத்திற்காகவும் நீங்கள் இந்த நுண்கீரை அங்கக முறையில் உற்பத்தி செஞ்சு பயன்படுங்கள். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 11 அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள் மற்றும் அதன் நன்மைகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிப்ரியா சண்முகம் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளைய நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் மரங்களுக்கு இடையே பப்பாளி வாரந்தோறும் வருமானம் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேளாண் விஞ்ஞானி முனைவர் சரவணன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வானொலி வேளாண்மை பள்ளி பாடத்தில் சந்திப்போமா. நேயர்களே, வணக்கம்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போகிறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்லை, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊரில் வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பற்றி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்கள் வேற எங்கு தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்போ மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ப்ளீஸ் லிசன் FM 103.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 8 மணி. மனோரஞ்சிதம் திரைசை பாடல்கள் கேட்கலாம்.

0: கேட்ட அந்த பாடல் நெஞ்சில் ஒரு ராகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. டி ராஜேந்திர செயல். நேரம் 8:10.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

கணம் கோட்டார் அவர்களே, திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியதை கேட்டோம். தேவேந்திரன் இசையில் 8:15 மனோரஞ்சிதம் திரையிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நேர்களே, இன்று 10:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஓங்கி உலகளந்த இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர் ஆர் சுந்தரராமன் அவர்கள், என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். மனோரஞ்சிதம் தொடர்கிறது.

0: கேடு அந்த பாடலை பாடியோர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைத்து வாணி ஜெயராமோடு. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் துடிக்கும் கரங்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

சின்னப்பூவை மெல்ல பேசு திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பாடியது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். மனோரஞ்சிதம் திரையிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 8:26 நிமிடம்.

0: அன்னை வயல் திரைப்படத்திற்காக சிற்பியின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420 2233.
0: நேர்களுக்கு

நினைவூட்டுகிறோம். இல்லை, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மனோரஞ்சிதம் திரை இசைப்பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 8:32:30.

கங்கைவரன் இசையில் சித்ரா பாடியது. படம் சின்ன தம்பி பெரிய தம்பி. மனோரஞ்சிதம். திரை இசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 8:41. நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்ள கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை எஃப்எம் ரெயின்போ 103 அலைவரிசையில் காலை 7:30 கேட்கலாம். இனி தொடர்ந்து

0: ராஜநடை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடியவர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே சித்ரா. பாடலுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன். நேரம் 8:46. மனோரஞ்சிதம் திரை இசை பாடல்கள்.
1: ஓட பண்ணி

கேட்ட அந்த பாடலை பாடியோர் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊர்காவலன். இசை சங்கர் கணேஷ். நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நேயர்களே, நாளை பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏ என் பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல், ஆர் சதீஷ்குமார் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

கேட்ட இந்த பாடல் பாட்டி சொல்ல தட்டாதே திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது சந்திரபோஸ் இசையில். நிறைவு பாடலாக அழகன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா மற்றும் குழுவினர் பாடியது கீரவாணி இசையில். இந்த பாடலோடு மனோரஞ்சிதம் திரை இசை பாடல்கள் நிறைவுற்றது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 9:30.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
2: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க காத்திருங்கள். திரைகானம் கேட்கலாம். திரைகானத்தில் முதலாவதாக புதையல் திரைப்படத்திற்காக JP சந்திரபாபு பாடிய பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் திரைகானம் ஒலிக்கும் நேரம் 9:41. தொடரும் பாடல் மந்திரி குமாரி, திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன் மற்றும் ஜிக்கி பாடியது.

0: திரைகானம் தரும் அடுத்த பாடல் திருவருள் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.
1: முத்து திருப்புகளை செப்பிவிட்ட அருணகிரி.

தேவம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு

மலைகளில் பிறந்த மலை மருதமலை. மலைகளில் பிறந்த மலை மருதமலை, சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை, சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை.

அவன் போல் கடவுள் இல்லை, பேச்சதற்கு அவன் போல் கடவுள் இல்லை. மலைகளில் திறந்த மலை.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் திரைகானம் ஒலிக்கும் நேரம் 9:53. திரைகானம் தரும் அடுத்த பாடல் துணைவன் திரைப்படத்திற்காக கே.பி. சுந்தராம்பாள் பாடியது.

தன்னெஞ்சம் காணவில்லையோ, இங்கு தவழாத பிள்ளையை தவழ வைத்தால் நீ தந்த தமிழுக்கு

ஒலித்த பாடலுடன் திரை கானம் நிறைவு பெறுகிறது. தொடரும் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளியிலிருந்து அரங்கிசை.

இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர் ஆர். சுந்தராமன் அவர்கள், என் சி. மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

பரந்தாமனான ஸ்ரீமன் நாராயணன் லோகஜனங்களெல்லாம் உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிற பரம கிருபையோட பல அவதாரங்களை மேற்கொண்டு லோகஜனங்களுக்கு ஒரு சன்மார்க்கத்தை காட்டுறார். பகவானுடைய அவதாரங்கள் அனந்தமானது, பகவானுடைய கீர்த்தியும் அனந்தமானது. அப்பேற்பட்ட அனந்த வைபவமுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய முக்கியமான 10 அவதாரங்களை மகான்கள் ரொம்ப கொண்டாடியிருக்கா. திவ்ய சூரிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆழ்வாராதிகளும் சரி, ஆச்சாரியர்களும் சரி, பல மகான்களும் தாச சிரேஷ்டர்களும் பகவானுடைய ஒரு 10 அவதாரங்களை ரொம்ப உத்தமமாக கொண்டாடின்னு இருக்கா. ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அருமையாக சாதிக்கிறார்.

மத்ஸ்யாவதாரம், வேதத்தை காப்பாத்துறதுக்குன்னு வந்த அவதாரம். அதற்கு பிறகு பகவான் தேவதைகளுக்கு அமிர்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு கூர்மாவதாரமாக ஆமையாக அவதாரம் பண்ணார். பகவான் சர்வத்திர வியாபிச்சிருக்கா அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகவே பல ஜீவராசிகளாக அவதாரம் பண்ணி அப்புறம் மனுஷியாவதாரத்துக்கு வரப்போகிறார். அதற்கு பிறகு வராக அவதாரம், இந்த பூமாதேவியை ரட்சிக்கிறதுக்காக, பூமாதேவியை நமக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்த அவதாரம் பூ வராக அவதாரம். அதற்கு பிறகு நரங்கலந்த சிம்மமாக, எங்கிலும் உளன் கண்ணன் அப்படின்னு ஆழ்வாராதிகள்லாம் சொல்கிறது போல, எங்கேயும் சர்வத்திர வியாபிச்சிருக்கான் அப்படின்னு பிரகலாதன வியாஜமாக கொண்டு ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணுறதுக்காக நரங்கலந்த சிம்மமாக அவதாரம் பண்ணார் பகவான். அதற்கு பிறகு வாமனனாக அவதாரம் பண்ணுறார். ரக்ஷா வாமன அப்படின்னு ஒரு முக்கியமான, ஒரு ரொம்ப அத்தியாச்சரியமான பதத்தை போட்டார் ஸ்ரீ வேதாந்த தேசிகர். காப்பாத்துறதுக்குன்னு அவதாரம் பண்ண பகவானுடைய அவதாரம் வாமனாவதாரம். அப்பேற்பட்ட வாமனாவதாரத்துடைய வைபவத்தை அனுபவிப்போம். பகவான் வாமனனாக அவதாரம் பண்ணி திருவிக்கிரமனாக உயர்ந்து நிற்க போகிறார் பகவான். ஏன்னா அனோரணியான் மகதோ மகியான்னு தாசர்கள்லாம் பாடுற, அணுவுக்கும் அணுவாக இருக்கிறவன் பகவான், மகதோ மகியான், பெரிய அளவாகவும் இருப்பான் சின்ன அவதாரமாகவும் இருப்பான். அப்படி திருக்குறளர்ப்பனாக குழந்தையாக அவதாரம் பண்ண பகவான் மூன்றடி மண் கேட்டு யாசித்து தன்னுடைய வைபவத்தை காட்ட போகிறார். யாருக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்திக்காக அவதாரம் பண்ணார். அஸ்வத்தாமா பலிர் வியாசா ஹனுமாம்ச விபீஷணா சுகஹா பரசுராமஸ்ச சப்தைதே சிரஞ்சீவினஹா என்று ஏழு பேர் தான் சிரஞ்சீவியாக பிரகாஷிச்சுட்டு இருக்கா. அதில் ஒருத்தர் மகாபலி சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட வை

வைபவம் உடைய இப்படி வைபவம் இல்லாம இப்படி இருக்குன்னு. நான் தாத்தா யாரு? தாத்தா எப்பேற்பட்ட பக்தன், பிரகலாதன் பக்த சாம்ராஜ்யத்துக்கே சக்கரவர்த்தி, பிரகலாதன் ஆரத பராசர புண்டலீக்கன் தான் இந்த பக்தர்களை சுதி பண்ணக்கூடிய ஸ்லோகமே ஆரம்பிக்கிறது. குருக்குமே முன்னாடி ஒரு ஸ்தானம் கொடுத்துட்டா அவர், பிரகலாதன் ஆரதன் தான் வருது, நாரதர் வந்து பிரகலாதனுக்கு குரு. அப்படி இருக்கும்பொழுது அப்பேற்பட்ட பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியினுடைய புள்ள விரோச்சனன்னு பேர். அந்த விரோச்சனனுடைய புள்ள மகாபலி எதுக்காக அவதாரம் பண்ணி அப்படி மகாபலிக்கு ஒரு வைபவத்தை கொடுக்குறார் அப்படின்னா, மகாபலி எப்பேற்பட்ட வைபவம் உடையவனாக இருப்பினும் அவனுக்கு கொஞ்சம் அகம்பாவம் வந்துடுத்து, கர்வம் வந்துடுத்து, தன்னை போல இருக்கிறவன் உண்டா, ராஜா உண்டா.

விரோச்சனன்னு பேர். அந்த விரோச்சனனுடைய புள்ள மகாபலி. எதுக்காக அவதாரம் பண்ணி அப்படி மகாபலிக்கு ஒரு வைபவத்தை கொடுக்குறார் அப்படின்னா, மகாபலி எப்பேற்பட்ட வைபவம் உடையவனாக இருப்பினும் அவனுக்கு கொஞ்சம் அகம்பாவம் வந்துடுத்து, கர்வம் வந்துடுத்து. தன்னை போல இருக்கிறவன் உண்டா, ராஜா உண்டா, தன்னை போன மேன்மை உடையவன் உண்டா, தனக்கு இருக்கிற சமிருத்தி யாருக்காவது இருக்கா அப்படின்லாம் கொஞ்சம் எண்ணம் உண்டாயிடுத்து. பகவான் அந்த எண்ணத்தை விரும்ப மாட்டார். எப்பேற்பட்ட வைபவம் இருந்தாலும் அடக்கத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்து விடும் அப்படின்னார் திருவள்ளுவர். அப்படி அடக்கத்தை கொடுக்கறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுறார்.

லஜ்ஜையை விட்டு கஜையை கட்டு அப்படின்பா. விசிறிஜலஜாம் யோதித்தே மன்னாமானி நிரந்தரம். லஜ்ஜையை விட்டு வெக்கத்தை விட்டு என்னோட நாமத்தை யாரார சுதிக்கிறானோ குலகோடி சமாயுக்தோ லபத்தே மாமகம்பதம். அவனை மாத்திரம் இல்லை, அவனுக்கு முன்னாடி பிறந்த பரம்பரையும் சேர்த்து, அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய பரம்பரையும் சேர்த்து எல்லாரையும் தனக்குள்ள அடக்கிக்கிறேன், தன்னுள்ள சேர்த்துக்கிறேன் பகவானுடைய வார்த்தை. அப்படி பிரகலாதனுக்கு ரெண்டாவது தலைமுறையாக அவதாரம் பண்ண மகாபலி சக்கரவர்த்தியை விட்டுருவார பகவான். அப்படி மகாபலி சக்கரவர்த்தியை பாடாத மகான்களே கிடையாது. ஆண்டாள் ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிறார். அந்த உத்தமனுடைய வைபவத்தை பாடினா என்ன கிடைக்கும்?

உத்தமன் அப்படிங்கிற ஓங்கி உலகளந்த அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்தங்கிற அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படிங்கிற அப்பேற்பட்ட அந்த உலகளந்த உத்தமனை பாடினா என்ன கிடைக்கும் தெரியுமா? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்பாரே பெய்து. இந்த லோகம் சமிருத்தியாக இருக்கணும்னா மழை நிறைய பெய்யணும். மாதம் மும்மாறி மழை பெய்கிறதா அப்படின்லாம் கேட்பா இல்லையா? முன்னாடிலாம் மாசத்துக்கு மூணு மழை முக்கியம் நமக்கு. அப்போதான் பயிர்கள்லாம் விளையும், நிறைய தானியங்கள் வளரும், சமிருத்தியாகும். தானியங்கள் வளர்ந்தா தானே நம்முடைய பொருளாதாரம் வளரும். அப்போ அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனான வாமன அவதாரம், அந்த வாமனனை ஸ்மரிச்சுண்டா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல், அப்படி தானிய சமிருத்தி வரணும் அப்படின்னா அந்த வாமனனை தான் நாம் ஸ்துதிக்கணும் அப்படின்னு ஆண்டாள் காட்டுறா. கண்ணன் அவதாரம் பண்ணியிருந்த பொழுது கூட பெரியாழ்வார் ரொம்ப சாதிக்கிற அற்புதமாக

தானே தாளையிலோன்னு பெரியாழ்வாருக்கு கண்ணனை பார்த்து வாமனன் தான் அவதாரம், வாமன அவதாரம் தான் ஞாபகம் வந்தது. அதனால தான் அங்கே சொல்கிறார் இப்படி ஆழ்வாராதிகள் பாடாத ஒரு வைபவமே கிடையாது, ரொம்ப அத்தியாச்சரியமாக வர்ணிக்கிறார். இந்த வாமனுடைய வைபவம் எப்பேற்பட்ட ஒரு வைபவம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கஷ்யபருக்கு திதி அதிதி அப்படின்னு ரெண்டு மனைவிகள், கஷ்யப மகரிஷி பெரிய மகரிஷி. அந்த திதியினுடைய வம்சத்தில் வந்தவாள் தான் தைத்தியர்கள் என்று சொல்லக்கூடிய ராட்சசர்கள், அதித்தியனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் தேவர்கள். இவா ரெண்டு பேரும் அண்ணா தம்பிகள் தான், ஆனாலும் இருந்தாலும் கூட கொஞ்சம் தனக்கு அதிகமாக சொத்து வேணும் பொருள் வேணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசை வரத்தானே செய்யும். அதனால் இவா ரெண்டு பேருக்கும் அப்பப்போ கொஞ்சம் யுத்தம் உண்டாகும், அப்பப்போ கொஞ்சம் சமாதானமாக போகும், அப்போ கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு அசுரர்கள் மேலே வருவார்கள், திடீர்னு தேவர்கள் மேலே வருவார்கள், அப்போது மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். அப்போது ஒரு தடவை தேவர்கள்லாம் ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு இருந்தா, அசுரர்கள்லாம் கொஞ்சம் அடங்கி போயிருந்தா, தேவர்கள் ரொம்ப உற்சாகத்தோடு இருந்தா, அதை பார்த்து திதி அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அப்போதான் மகாபலி சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய காலம், இந்த மகாபலியை முன்னிட்டு கொண்டு இந்த அசுரர்கள்லாம் மேலே வரலாமே அப்படின்னு அந்த அசுரர்களுக்கெல்லாம் தோணித்து, அசுரகுழு அசுரகுரு சுக்கராச்சாரியார், தேவகுரு பிருஹஸ்பதி. இந்த சுக்கராச்சாரியார்கிட்ட போய் ரொம்ப விஜாபிச்சா, இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோமே, எவ்வளோ காலம் இப்படி கஷ்டப்பட்டுருக்குதுன்னு தெரியலையே, இப்படி அசுரர்கள்ட்ட போய் அடி வாங்கி அடி வாங்கி இப்படி நம்ம இருக்கோம், நம்ம மேலே வர வேண்டாமா அப்படின்னு கேட்க அவர் நிறையா உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ணி யாக யஜங்கள்லாம் நடத்தி வைக்கிறார். அந்த யாக யஜங்களுக்கு முடிவில் பிரஹ்லாதனே ஆவிர்வாவமாயி ஒரு சொர்ணமயமான ரதத்தில் ஆவிர்வாவமாயி அந்த அசுரர்களுக்கெல்லாம் இனிமேல் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும், இனிமேல் இன்றைக்கெல்லாம் க்ஷேமமாக இருப்பேள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். சுக்கராச்சாரியார் மகாபலியை கூப்பிட்டு மகாபலிக்கு ஒரு சங்கத்தை கொடுத்தார். அந்த சங்கநாதம் எடுத்து சங்கத்தை எடுத்துட்டு சங்கநாதம் போய் பண்ணுறார், தேவலோகத்துக்கு போய் பண்ணுறார். தேவர்களுக்கெல்லாம் இனிமேல் சண்டை வரும்னு இப்போல்லாம் எப்போ எழுந்து வருவான்னு தெரியல தேவர்களுக்கெல்லாம், அவா ரொம்ப அப்படியே ஆனந்தமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய காலம். என்ன சங்கநாதம் கேட்கறது, யார் யுத்தத்துக்கு வந்துட்டான்னு வந்து பார்க்குறா மகாபலி சக்கரவர்த்தி ரத கஜ துரக பதாதிகளோட சதுரங்க சேனையோட வந்து நிற்கிறாருங்க. அந்த சங்கநாதம் பண்ணோன்னு அத்தனை பேரும் விடு விடுத்து போயிட்டான். உடனே பிருஹஸ்பதி சொன்னார், திடீர்னு இப்போ யுத்தம் ஏன் வந்திருக்கு தெரியுமோ, அவர்களுடைய குரு பக்தினால் அவ மேலே வரப்போறா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடித்து காமிச்சார். பிருஹஸ்பதிகிட்டே இவாளுக்கு அந்தளவு குரு பக்தி இல்லை, சுக்கராச்சாரியாருக்குள் சுக்கராச்சாரியார்கிட்ட அந்தளவுக்கு ஒரு குரு பக்தி இருக்குது, அதனால் அசுரெல்லாம் இப்போ மேலே வந்துட்டால் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதான் நல்லதுன்னு அவர் அவளுக்கு உபதேசம் பண்ண சகல லோகங்களையும் கட்டி ஆள ஆரம்பிச்சுட்டார். இந்த சரித்திரத்தை பகவான் விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொல்லிட்டு வர்றார், சித்தாசிரமத்தை வரும்போது யாகம் பண்ண வரும்பொழுது இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு வர்றார்.

சித்தாசிரமம்னு பேரு. இந்த இடத்துல தான் மகாபலி யஜ்ஞம் பண்ணினாம். அந்த யஜ்ஞத்துக்குதான் பகவான் ஆவிர்வாவம் ஆகி திருவிக்கிரமனாக ஆனான். அந்த சரித்திரத்தை சொல்றார், ராமாவதாரத்தையே சொல்றார். இருந்தாலும் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப விஸ்தாரமாக இந்த வாமனாவதாரத்தை சொல்றது. பரீட்சித் மகாராஜா சுகாச்சாரியால்கிட்ட கதை கேட்டுட்டே வராரு இல்லையா, இந்த வாமனாவதாரத்தை பத்தி அவர்

இந்த மகாபலிக்காக பகவான் ரொம்ப அத்தியாச்சரியமாக மூணு பதங்களை வந்து யாச்சிச்சாராமே, மூணு பதங்களை யாச்சிச்சு சொல்லி சொல்லி மாளலையே இந்த சரித்திரம். மூணு பதங்களை மூணு அடி மண்ணை கேட்டு அப்படி வளர்ந்து நின்னாராமே, அந்த சரித்திரத்தை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாருங்க. கஸ்மாத் ஹரிஹி அயாச்சத, என்ன காரணத்துக்காக வந்தார், ஏன் யாச்சிச்சா, இந்த சரித்திரத்தை சொல்லுங்கோ அப்படின்னு பரீட்சித் மகாராஜா சுகாச்சாரியால்ட்ட கேட்கிறார். ரொம்ப விஸ்தாரமா இந்த வாமனாவதார சரித்திரத்தை சொல்றார். அசுரால்லாம் மேல வந்தாச்சு, எல்லா 7-14 லோகங்களையும் இதுநாள் வரைக்கும் தேவர்கள் ஆண்ட ராஜ்யம் இப்போ அசுரர்கள். அதான் துர்லபோ மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரஹா, நீர்க்குமிழி போன்றது வாழ்க்கை. மேலே இருக்கிறவன் எவ்வளோ காலம் மேலே இருப்பான்னு சொல்ல முடியாது, கீழே இருக்கிறவன் எவ்வளோ காலம் கீழே இருப்பான்னு சொல்ல முடியாது. சரித்திரம்லாம் காட்டுறது பாருங்க நமக்கு. உடனே அதித்தி அம்மா தேவர்களுக்கெல்லாம் தாய், அந்த அதித்தி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்க, கஷ்டப்பட்டு தான் போய் பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை பண்ணுறது, என்ன பிரார்த்தனை பண்ணுவா, தன்னோட குழந்தைகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், இவ்வளோ காலம் வரைக்கும் சௌக்கியமாக இருந்தாலா இல்லையா, இப்போ எங்கே இருக்கிறதுன்னு தெரியாமல் ஓடின்னு இருக்கா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லோகத்துக்கு போயின்னு இருக்கா, இந்த லோகத்துக்கு போனால் எந்த அசுரம் வந்துடுவான் எவன் அடிப்பான்னு தெரியல, அப்படி பயந்துண்டு ஓடின்னு இருக்கா. அம்மா தாயார் இல்லையா, தாயார்னா ஒரு குழந்தைகள்கிட்ட ஒரு வாத்சல்யம் இருக்கும் இல்லையா. தாயார் வந்து கேட்குறா, சுவாமி எங்களுக்கு ஒரு உபாயம் வேணும், குழந்தைகள்லாம் நன்னா இருக்கணும், அதுக்கு உபாயம் சொல்லுங்கோளே.

வீரே, நீங்கள் தான் சரணாகதி. எனக்கு பகவானா கூட அப்புறம் தான் தெரியும், உங்களை தான், நீங்கள் தான் பகவான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன உபாயம் கொடுக்கணும் தெரியுமா? அபார மகிமையுடைய அனந்தனை பூஜித்து சுப சௌபாகியம் கிடைக்கும். சௌபாகியம் அப்படின்னா பாக்கியங்கள், பல பாக்கிய சமிருத்திக்கு சௌபாகியம் அப்படின்னு பேர். அந்த சௌபாகியம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டாமா? எப்படி கிடைக்கிறது அந்த குழந்தைகள்? அப்படியா? அவர் என்ன உபதேசம் பண்ணுவார்? பகவானை ஆராதனை பண்ணுன்னு தான் சொல்லுவார். ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்துட்டா ரொம்ப சாதுக்கள் என்ன சொல்லுவா? பகவான் பண்ணக்கூடிய, பகவான்கிட்ட பண்ணக்கூடிய உபாசனை குறையிறது, ஜபதவாதிகள் குறையிறது, தானம் குறையிறது, இதுதானே சொல்லுவா? தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது நின்று. எப்போதுமே நம்முடைய தபசுகள்லையோ விரதங்கள்லையோ தானம் முக்கியம், தபஸ் முக்கியம், இது ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து வரும்.

ராமா எனக்கு அனுகிரகம் நீ பண்ணல பண்ணலன்னு நினைக்கும் பொழுது நான் போன ஜென்மத்தில் தானம் பண்ணலையோங்கிறார் தியாகராஜ சுவாமி. அப்படி பெரியவர்கள்லாம் என்ன உபதேசம் பண்ண, தபஸ் பண்ணு, ஜபம் பண்ணு, ஹோமம் பண்ணு, தானம் பண்ணு, இப்படி தானே உபதேசம் பண்ணுவோம். அப்படி பண்ண போறார் பாருங்க கஷ்யபன். பயோவிரதம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை அதித்தி அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறார். இந்த பயோவிரதத்தை எப்படி பண்ணணும்னு தெரியுமா? பங்குனி மாதத்தில் பௌர்ணமியை கடக்கிட்டு ஒரு 12 நாட்கள் பாலை வச்சுட்டே விரதம் பண்ணணும். பாலை வச்சுட்டு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும். பாலால் பண்ணின பதார்த்தங்களை நிவேதனம் பண்ணணும். பூஜை அப்படின்னாலே எல்லாமே ஷோடசோபச்சாரங்களும் வருமே, இதை

நீ விடாம விதிப்படி அதை அனுஷ்டானம் பண்ணணும்னு உபதேசம் பண்ற. மகான்களுடைய வாய்க்கு போய்க்குமா? இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம், சாட்சாத் பகவானே குழந்தையாக அவதாரம் பண்ண போறான் அதித்தி அம்மா கிட்ட.

அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனி சரணாகதி பண்ணணும், பகவானை ஸ்துதி பண்ணுறதுக்கு பல ஸ்தோத்திரங்களை சொல்லணும், பகவானுடைய பல அனந்த குணங்களை நீ ஸ்மரிச்சின்று அந்த குணங்களுடைய ஸ்வரூபமாகவே பகவானை எப்போதும் நீ ஸ்மரிச்சின்று தியானம் பண்ணி கொண்டு ஸ்மரிச்சின்றே இருக்கணும். நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மஹீயசே. பகவானை ஏன் ஸ்துதிக்கணும் தெரியுமா? பகவான் என்னுள்ளையும் இருக்கான், உன்னுள்ளே இருக்கான். சர்வபூத நிவாசாய வாசுதேவாய். பகவானுக்கு நம்முடைய கஷ்டம் தெரியும் இல்லையா? நம்முடைய குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறான்னு பகவானுக்கு தெரியும் இல்லையா? அதை ஒரு பகவானுக்கு தெரிஞ்சாலும் கூட தெரிஞ்சதே தான் விண்ணப்பிக்கிறோம், பகவானுக்கு தெரியாது இல்லை. பகவானுக்கு நாம் சமர்ப்பணம் பண்ணுறது எல்லாமே என்ன, நம்முடைய அகம்பாவம்லாம் நீங்கி நம்முடைய குணங்களை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த குணம், அந்த ஆத்ம குணம் அப்படிங்கிறது தான் முக்கியம். உன்னை சேர்ந்தவன் அப்பா அப்படின்னு பகவான்கிட்ட சொல்கிறது தான் முக்கியம். 12 நாட்கள் ரொம்ப தீவிரமாக பக்தியோட கூட தபஸ் பண்ணினா, அப்படி ஹவிசால பண்ணின பக்ஷணங்கள்லாம் பண்ணி, தூப தீப நிவேதனங்கள்லாம் பண்ணி, ஷோடசாபசாரம், அதில் சங்கீதம், நிருத்தியம், வாத்தியம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி 12 நாட்கள் முடிவில் பகவானே பிரத்யக்ஷம் ஆயிட்டார். பகவான் எப்படி ஆவிர்வாவம் ஆறார் அப்படின்னா, திருக்குறள் அப்பனாகவே ஆவிர்வாவம் ஆகிற மாதிரி பகவான் ஆவிர்வாவம் ஆகி, உனக்கு நான் குழந்தையாக பிறப்பேன் அப்படின்னு பகவான் ஆசீர்வாதம் பண்ண போகிறார். என்ன பிரார்த்தனை பண்ணுவோவோ? குழந்தைகள்லாம் சிரமப்படுறா, அதுக்கு ஒரு உபாயம் நீ சொல்லணும், குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கணும். அப்படியா? அவெல்லாம் சௌக்கியமாக இருப்பா, அது என்னங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார் பகவான். அந்த சௌக்கியம் பண்ணி கொடுக்கறதுக்காக நானே உனக்கு புத்திரனாக அவதாரம் பண்ணுறேன்னார் பகவான்.

அதித்தி புத்திரனாக அவதாரம் பண்ணினார். ரொம்ப அத்தியாச்சரியம் பாருங்க இங்க, அவ 12 நாட்கள் இந்த விரதானுஷ்டானம் பண்ணினா. அதனால துவாதசி அன்னைக்கு பகவான் அவதாரம் பண்றார். ஸ்ரவண துவாதசி, பகவானுடைய நட்சத்திரம் ஸ்ரவண, ஸ்ரவண தீபம் அப்படின்லாம் பல ஆலயங்களில் கொண்டாடப்படுறோம் இல்லையா, பகவான் அவதாரம் பண்ணி காட்டுறார். ஸ்ரவண துவாதசி ஸ்லாக்யமாகவே ஸ்ரவண மங்களதாயகம். இங்கே அங்கே ஸ்ரவணம்னா நட்சத்திரம், இங்கே ஸ்ரவணம்னா கேட்கறது. ஸ்ரவணம் கீர்த்தனம்னு இந்த நவவித பக்தியில் முதலாக இருக்கிறது ஸ்ரவணம். இந்த ஸ்ரவண மங்களதாயகனாக இருக்கக்கூடிய பகவான் அவதாரம் பண்ணானா, பகவான் அவதாரம் பண்ணி எப்படி இருக்கான் அப்படின்னா, ரொம்ப குழந்தையாக இருக்கு. மாணிக்குரலனே தாளையில் ஒன்றானா பாடுறார். கண்ணனே அப்படி பாடும்பொழுது இந்த மாணிக்குரலனை திருக்குறளை பண் அப்படின்னு ரொம்ப பிரசித்தியாக பகவானுடைய சந்நிதி இருக்கு. ஸ்ரீரங்கத்திலேயே பகவான் அம்பர்மாலை சேவிக்கிறதுக்கு முன்னாடியே திருக்குறளை பண் சந்நிதி இருக்கு. அப்படி திருக்குறளப்பனாக பகவான் அவதாரம் பண்ணுறார். அந்த ஸ்வரூபத்தை அதித்திக்கு காட்டுறார். ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ணுறார். தான் பகவான் தான் அவதாரம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டணும் இல்லையா, குழந்தையாக அவதாரம் பண்ணி குழந்தை தான் அவதாரம் பண்ணியிருக்குன்னு நினைப்பா. பகவானை காட்டணுங்கிறதுக்காக சங்க சக்கரங்கள்லாம் வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு தரிசனம் கொடுக்குறாராம் அதித்திக்கும் கஷ்யபருக்கும். அப்படி பகவான் அவதாரம் பண்ணுறார். அதை பார்த்து ரொம்ப அத்தியாச்சரியமாக அதித்தி கஷ்யபரும் பகவானை கொண்டாடுறான். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிதே பகவான் அவதாரம்.

முக்காலமும் உணர்ந்தவராம் மகர்ஷி காஷ்யபர். பகவானுக்கு சமமான தேஜஸ் உடையவர் அந்த காஷ்யபர் என்னும் வாளறிவர்க்கு அதிதிக்கு ஒரு மகவாய் கம்பநாட்டாழ்வார் பாடுறார். கம்பராமாயணத்துல வாமனாவதாரத்தை ரொம்ப அத்தியாச்சரியமா அனுபவிக்கிறார். அதுல சொல்றாருங்க, நீல நிறத்து நெடுந்தகை. அப்பா, அவதாரம் பண்ணியிருக்கிற குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது. திருப்பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் தான் இங்கே அந்த குழந்தைய அவதாரம் பண்ணியிருக்கான். நீல நிறத்து நெடுந்தகை ஓர் ஆலமர் வித்து. ரொம்ப அத்தியாச்சரியமா ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்தாருங்க. இந்த ஆலமரம், ஆலவிருஷம்னா அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விருட்சம். அந்த ஆலவிருஷத்தோட விதையை பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும், சுண்டைக்காய் அளவு இருக்கும். அந்த ஆலவிருஷம் அந்த சுண்டைக்காய் அளவு விதைக்குள்ளதான் இன்னொரு ஆலவிருஷமே இருக்குது, வளரப்போகிறது இன்னும். அந்த ஆலவிருஷ என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே ஏதாவது ஒரு காக்கா வருது, ஏதாவது பறவை வருது, அந்த கொட்டையை சாப்பிட்றது, அந்த ஜெரிமானம் ஆகாமல் ஏதாவது ஒரு இடத்துல போய் போடுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மூணு நாலு நாளில் ஆலமரம் அந்த இடத்த, அது ஒரு பில்டிங்கோடைய இடுக்காக இருக்கலாம், இல்லை வீடுடைய இடுக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது பிரதேசத்தில் இருக்கலாம், அந்த விதையை போட்டோன்னே வளர்றது இல்லையா. அந்த ஆல விதை அது சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெறுது அப்படிங்கிறோம் இல்லையா. ஆலமர் வித்தில் அருண் குரல்ல அப்பேற்பட்ட பகவான் அவதாரம் பண்ணியிருக்கேன். அந்த பகவான் எப்படி தான் கொண்டாடப்படாது.

பகவானுடைய நிறைய வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயப்பேழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரும்பா வாயினார் ஆண்டாள். போயப்பேழையும் புகுதருவான் நின்றனவும், சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் அப்படின்னு மூன்று விதமான கர்மாக்கள் இருக்கு இல்லையா நமக்கு, கஷ்டங்கள் அது அதனால வருது இல்லையா, அதெல்லாம் போகணும்னா புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும். பகவானை பாடுறது தான்

பகவானுடைய பல அனந்த கல்யாண குணங்களை பார்த்து பார்த்து பார்த்து கொண்டாடுற அந்த குழந்தை ரொம்ப அத்தியாச்சரியமாக இருக்கக்கூடிய அழகு குழந்தைக்கு. விளையும் பயிர் முளையிலே அப்படின்னு சொல்றது போலவே அந்த குழந்தை ரொம்ப பிரகாசிக்கிறது. பார்த்தோன்னே எல்லாரையும் கவர்றது. கிருஷ்ணன்னா எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணுறதால கிருஷ்ணன்னு பேர் வச்சா. அது மாதிரி இந்த குழந்தைக்கு வாமணன், வாமணனாக சின்ன மூர்த்தியாக இருக்கிறதுனாலேயே வாமணன் அப்படின்னு குழந்தைக்கு பேர். சிரவண துவாதசியில் அவதாரம் பண்ணுறார் பகவான். அப்படி அவதாரம் பண்ணி எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்காருன்னா, பகவான் ஏதாவது ஒரு திட்டத்தோடு தானே அவதாரம் பண்ணுறார். அதிதிக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும். இந்திரன், அப்பேற்பட்ட ஒரு இந்திரனுக்கு சகோதரனாக அவதாரம் பண்ணுறார் பகவான். அவதாரம் பண்ணி அத்தனை தர்மத்தையும் பிரம்மச்சாரி தர்மத்தை காட்ட போகிறார். பிரம்மச்சாரிக்கு தர்மம் என்ன அப்படின்னா, காயத்ரி அனுசந்தானம் பண்ணுறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, சமிதாதானம் பண்ணுறது, வேதாத்தியனம் பண்ணுறது, இதெல்லாம் பகவான் அனுஷ்டானம் பண்ணி காட்டுறார். எல்லாத்தையும் பகவான் அனுஷ்டானம் பண்ணி தான் நமக்கு காட்டுறார். தர்மத்தில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பகவான் அனுஷ்டானம் பண்ணி காட்டுறார். அப்படி குழந்தைக்கு ஒரு 5 வயசான பொழுது இந்த பகவானுக்கு யஜ்ஞோபவீதம்லாம் பண்ணி வைக்கணும் இல்லையா. உபநயனம், உபநயனம் அப்படின்னா சமீபத்தில் அழைச்சின்னு போகிறதுன்னு அர்த்தம். உபவாசம் அப்படின்னா பகவானுடைய சமீபத்தில் இருக்கிறது. உபவாசத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னா, ரொம்ப ஆகாரம்லாம் ரொம்ப நியமமாக இருக்கணும். இன்றைக்கி உபவாசத்தை அன்னைக்கு பகவானுடைய சமீபத்தை தான் இருக்கணும். ரொம்ப குளப்பட்டினியாக இருந்து எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அல்பாகாரத்தோட பகவானுடைய சமீபத்தில் இருந்து பகவானை பூஜை பண்ணணும் அப்படின்லாம் சில விதிகள்லாம் இருக்குது. அப்போ உபநயனம் அப்படிங்கிறது பிதா குருவை நோக்கி குழந்தைய அழைச்சின்னு போகிறது, அதுக்கு தான் உபநயனம்னு பேர். இந்த உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுறது 40 சம்ஸ்காரத்தில் ஒன்று.

அப்படி பகவான் சாட்சாத் பகவானே இருந்து அந்த உபநயனத்தை பண்ணி பகவான் அனுஷ்டானம் பண்ணி காட்டுறாருங்க. இந்த காயத்ரி மந்திரம், காயந்தம் த்ராயதே தஸ்மாத் காயத்ரி இத்யபிதீயதே, யாரார் கானம் பண்றாளோ அவளை ரட்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு காயத்ரியோட லட்சணம். யார் சொல்றாளோ அவளை ரட்சிக்கிறது அப்படிங்கிறது காயத்ரியோட லட்சணம். அந்த காயத்ரிக்கு தேவதையா இருக்கிறவர் சூரிய பகவான், அவரே வந்து உபதேசம் பண்றாருங்க. சூரிய பகவானே காயத்ரி உபதேசம் பண்றார். இந்த அந்த உபநயனத்தும் பொழுது இந்த மௌஞ்சி கட்டிப்பா, அதை சாட்சாத் கஷ்யபரே கொடுக்குறானா. பல பல மகான்கள், பல தேவதைகளே வந்து இதெல்லாம் பகவானுக்கு உபச்சாரமாக பண்ணுறாங்க. பிரகஸ்பதி பிரம்மசூத்திரம் கொடுக்குறார், கௌபீனம் அதித்தி மாதா கொடுக்குறா. கௌபீனம் தான் கட்டிக்கணும் பிரம்மச்சாரி, அவன் எடுத்து பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். குஷம் சப்தரிகள்லாம் குஷம் கொடுக்குறார். சரஸ்வதி அக்ஷமாலா, அக்ஷமாலா தோர்பிருக்தா சதுர்பி ஸ்படிகமணிமயீம் அக்ஷமாலாம் ததானா அப்படின்னு சரஸ்வதியோடைய ஸ்லோகம். இந்த சரஸ்வதி அக்ஷமாலை வச்சுருக்கா இல்லையா, அவளே வந்து அக்ஷமாலை கொடுக்குறாரா இந்த வாமன பகவானுக்கு. உமா அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷான் தேகிச்ச பார்வதி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா. சாட்சாத் அன்னபூர்ணேஸ்வரி, லோகத்துக்கெல்லாம் படியளக்கக்கூடிய இந்த மாதா அன்னபூர்ணேஸ்வரியை வந்து குழந்தைக்கு பிக்ஷை போடுறா. பிக்ஷை வச்சு தான், பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்ணும். அதனால தான் அந்த பிக்ஷையை வியாஜம் வச்சுட்டு தான் பகவான் இப்போ போப்புறார், மகாபலியினுடைய யாகத்துக்கு போப்புறார். அப்படி அழகா எல்லாத்தையும் வாங்கிண்டார், காயத்ரியெல்லாம் வாங்கிண்டார். அஸ்வமேத யாகம் பண்றார் நர்மதா தீரத்தில் மகாபலி சக்கரவர்த்தி. பல யஜ்யங்கள்லாம் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். அதனால தானே இப்படி ஒரு கீர்த்தி உண்டாயிருக்கு, இல்லைன்னா தேவதைகளை தோக்கடிக்க முடியுமா? இந்த யாக யஜ்ஞாதிகள் பண்ணி அந்த புண்ணிய பலத்தினால தானே இப்படி இருக்கார் அவர். எல்லாம் இருக்க எல்லார்ட்டையும் விஸ்வாசம் இருக்கு, பிராமண விஸ்வாசம் இருக்கு, எல்லார்ட்டையும் நல்ல ஒரு பழகக்கூடிய தன்மை இருக்கு. இருந்தாலும் கூட தன்னை விட ஒரு பெரியவன் உண்டா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அவருக்கு. அதை பகவான் எப்படி போறார் அப்படின்னா, ரொம்ப அழகான சின்ன ஒரு வாமனன் வட்டுவாக 5 வயசு குழந்தை, ஒரு குடையை வச்சுட்டு தாளச்சத்திரத்தை வச்சுட்டு கையில கமண்டலும், அதெல்லாம் சிஷ்டாச்சாரம், கையில கமண்டலும் தீர்த்த பாத்திரத்தோட போனோம். எல்லா இடத்துக்கும் போனாலும் அங்கே ஒரு சந்தியாவந்தனம் பண்றது, மாத்தியானிகம் பண்றது, சாயம் சந்தியா பண்றது, இந்த சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள் தான் இந்த பிரம்மச்சாரிக்கோட அடையாளம். அதனால தீர்த்த பாத்திரத்தோட போறார், குடையை வச்சுட்டு போறார். மலைகளும் அசைய நிலா

அப்படி பகவான் வரும்பொழுது சாட்சாத் நாராயணனே நடந்து வரார். அத்தனை வஸ்துவனுடைய சொரூபமாக தான் இருக்கார். அப்படி பகவான் வரும்பொழுதே எப்படி ஆகிறது அப்படின்னா, மாலைகளும் அசைய, இந்த சப்த தீபங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மலைகள் அப்படியே அசையறதாம். நீல மதி அந்த நிலம் வளையறதாம், அப்படி வளைஞ்சு கொடுக்கறதாம் பகவானுக்கு. குறுகிய வடி உடன் வந்தார் வாமனு, பார்த்தா தேஜஸ் அப்படி ஜொலிக்கிறது பகவானை பார்த்தா. சாதாரண ஒரு குழந்தைக்கே ஒரு உபவீதம் பண்ணிவிட்டா, உபநயனம் பண்ணிவிட்டாலே அப்படி ஒரு தேஜஸ் ஜொலிக்கும். சாட்சாத் பகவானே வந்திருக்கார். அப்படி ஒரு பிரம்மச்சாரி வட்டு ரூபத்தோடு அப்படி பகவான் வரும்பொழுது அந்த காட்சியை அப்படியே நினச்சி பார்த்தோம்னா அப்படி நமக்கு மயிர் கூச்சலிடும். அப்பேற்பட்ட ஒரு வடிவோடு பகவான் வராரு இல்லையா. பூமணம் மகிழ பலி மனம் குளிர, இப்பேற்பட்ட பாக்கியம். நாமெல்லாம் பகவான்கிட்ட போய் யாச்சகம் கேட்குறோம், யாச்சகம் பகவான்கிட்ட போய் கேட்குறோம், இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறோம். இந்த பகவானே போய் ஒருத்தட்ட யாச்சகம் கேட்க போகிறாரே, இதை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுறார்கள் அந்த தேவதைகள் எல்லாருமே சேர்ந்து. வருக வருக வேண பணிந்தாரே, அப்படி பகவான வரவேற்க மாட்டாரா? எல்லாரையும் வரவேற்பார். யஜ்ஞம் அப்படின்னு இருந்தா யஜ்ஞத்துல நிறைய தானம் கொடுக்கணும். முன்னமே சொன்ன மாதிரி யஜ்ஞத்துல நிறைய ஆகாரம் போடணும். தீயதாம் தீயதாம் அண்ணம் ராமாயணத்துல பார்த்தேன்னா, இங்க புத்திரகாமேஷ்டி யாகத்துல அவ்வளவு அண்ணன் அன்ன கூட்டம், அப்படி அன்னம் மலை போல அன்னம் இருக்கு. அது மாதிரி யார் வந்தாலும் அன்னதானம், யார் என்ன கேட்டாலும் கொடுக்கணுங்கிற ஒரு ரத்தத்தை

இப்படி அழகா பேசுறாரு பாருங்க. சுவாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிம் கரவாமதே. ஏ பிரம்மண்ணே, சுவாகதம் சுவாகதம் சுவாகதம். இப்பேற்பட்ட ஒரு சொரூபத்தை பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் பாக்கியம். என்ன பாக்கியனா பண்ணியிருக்கேன், அப்படி இல்லாம ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கேனா? இப்பேற்பட்ட பகவான் என்னுடைய குடிலுக்கு வரணும்னா என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன்? அழையா விருந்தாளியா பகவான் வரையலை, நீங்க இந்த யஜ்ஞ வாட்டத்தில் வரையலை, அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்காரு நர்மதா தீரத்தில். எல்லா ரிஷிகளும் இருக்கா, தன்னுடைய குரு சுக்கராச்சாரியார்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் தெரியும் யார் வரான்னு. சுவாகதம் தே கிம் கரவாமதே. அடுத்த வார்த்தை உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ. மாத்துக்கு யாராவது வந்தான்னா உடனே கொஞ்சம் தீர்த்தத்தை கொடுத்து கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதுதான் நம்முடைய விருந்தினரை உபசரிக்கும் முறை. விருந்தினர் யார் வந்தாலும் சரி, அதிதின்னா திதிவார நட்சத்திரம் பார்க்காம வரவாளுக்கு தான் அதிதின்னு பேர். நாளைக்கு உங்களால் சாப்பிட வரமம்மா அப்படின்னு வந்தாலும் அவர் பேரும் அதிதி தான். இருந்தாலும் அந்த பேருடைய ஒரு காரண பேர் என்னன்னா திதியெல்லாம் பார்க்காம வரவாதான். அப்படி வரவாளுக்கு உபச்சாரம் பண்ணுறதான் நம்முடைய பண்பாடு இல்லையா, நம்முடைய கலாச்சாரம் இல்லையா? அப்படி மகா சாதாரண ஜனங்களே அப்பேற்பட்ட ஒரு சுவாவத்தோடு இருக்கும் பொழுது மகாபலி சக்கரவர்த்தி, லோகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்கரவர்த்தி வரவேற்க மாட்டாரா? பிரம்மண்ணை கிம் கரவாமதே பிரம்மர்ஷீணாம் தபசாட்சாத்து மன்யே. இந்த லோகத்தில் எப்பேற்பட்ட பிரம்மர்ஷிகர்களுக்காளோ அத்தனை பேருடைய தபஸும் சேர்ந்து அந்த தபஸுடைய பலனாகவே இப்பேற்பட்ட ஒரு சுரூபம் என்னுடைய கிரகத்துக்கு வருதோன்னு நான் நினைக்கிறேன். இப்பேற்பட்ட பிரம்மர்ஷிகளுடைய தபஸ் சாட்சாத் அவர்களுடைய தபஸினுடைய பலனே இப்பேற்பட்ட ஒரு வாமனமூர்த்தி ஆவறதே. உடனே சொல்றார், இப்பேற்பட்ட மகான்கள்லாம் வந்தா அத்யன பிதரஸ் திருப்தாக, இப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம். ஏன்னா என்னுடைய பூர்வர்கள் என்னுடைய மூதாதையர்கள் திருப்தி அடைவா. இப்பேற்பட்ட ஒரு வடுவை, இப்பேற்பட்ட ஒரு பிரம்ம தேஜஸ் உடையவரை ஆத்துக்கு கூப்பிட்டு உபச்சரிக்கிறதுனால யாரார் சந்தோஷப்படுவான்னா, நான் சந்தோஷப்படுறேன், என்னுடைய மனைவி சந்தோஷப்படுறா, இந்தியாவிலி சந்தோஷப்படுறா, என்னுடைய குலம் சந்தோஷப்படுறது. இதெல்லாம் விட என்னுடைய தாத்தா பிரஹ்லாதன் சந்தோஷப்படுவாரு, என்னுடைய அப்பா விரோஜனன் சந்தோஷப்படுவாரு. அத்யனப்பிதரஸ்திருப்தா அத்யனப்பாவித்தம் குலம், என்னுடைய குலமே அதனால சந்தோஷமாயிடுது பாவனமாயிடுது, என்ன பண்ணணும் சொல்லுங்க. மகாபலிகிட்ட பகவான் பேச ஆரம்பிக்கிறார்,

பகவான் பேச ஆரம்பிக்கிறாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ வரவேற்றது சந்தோஷம். நம்முடைய புராணங்கள்லேயோ இதிகாசங்கள்லேயோ பார்த்தா இப்பேற்பட்ட மகான்கள் வந்தால் அவளை எப்படி வரவேற்பான்னு பார்க்கணும். தசரத மகாராஜா அப்படி தான் விஸ்வாமித்திரரை வரவேற்கிறார். அப்படி வரவேற்று உங்களுக்கு பகவானே உங்களுக்கு என்ன உபச்சாரம் பண்ணணும், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கோளே, உங்களுக்கு நான் ஏதாவது உபகாரம் பண்ணினால்தான் எனக்கு திருப்தியாகும் மனசு அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணுறா இல்லையா, அந்த வழியில் வந்திருக்கக்கூடியதான இந்த மகாபலி சக்கரவர்த்தி கேட்குறார், என்ன பண்ணணும் சொல்லுங்கோ, எங்கிட்ட இல்லாதது என்ன. அப்படி பேசும்பொழுதே கொஞ்சம் வினயத்தோடு பேசியிருக்கலாம், இருந்தாலும் மனசில் ஒரு அகம்பாவம்னு இருக்கே ஒன்று மனசில்,

அது போகலை அவனுக்கு. அது போ அதை அடக்கிறதுக்காக தான் பகவான் வந்திருக்கார். எங்கிட்ட இல்லாதது என்னவனுக்கு என்ன வேணும் கேளுங்கோ. அல்லது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது விவாகம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பத்னி வேணுமா, விவாகம் பண்ணி வைக்கணுமா உங்களுக்கு, அல்லது ஒரு கிராமத்தை எழுதி வைக்கணுமா, அல்லது நகரத்தை எழுதி வைக்கணுமா, அல்லது வேற ஏதாவது சமிருத்தி தானியங்கள் வேணுமா, தனம் வேணுமா, சொர்ணம் வேணுமா, எவ்வளோ வேணும் கேளுங்கோ. எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இந்த பலி தயாராக இருக்கான். தானம்லாம் கொடுக்கும்பொழுது ஒரு வினயத்தோடு கொடுக்கணும் தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது. தனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சின்றாலும் கூட செல்வர்க்கே செல்வம் தகைத்து, யாவர்க்கும் உண்டாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ரொம்ப பணக்காரனாக இருந்தாலும் கூட பணிவாக இருக்கிறது ரொம்ப துர்லபம். அந்த பணிவுங்கிறது இவன்கிட்ட இல்லையே, அந்த பணிவு கொண்டு வரணுங்கிறதுக்காக தானே பகவான் இங்கே வந்திருக்கார். அப்பா ரொம்ப ஆசையெல்லாம் நான் படலைப்பா, ரொம்ப ஆசைப்படலை. நான் என்னுடைய கர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கேன். எப்போதுமே தமசமாதி குணங்கள் தான் முக்கியம். தமசமாதினா புலனடக்கம் முக்கியம், உள் புலனடக்கம் முக்கியம், வெளியிலையும் இருக்கக்கூடிய புலனடக்கம் முக்கியம். அந்த புலனடக்கத்துக்காக எவ்வளவுதான் ஆசைப்படுறது. இந்த ஆறு துர்க்குணங்களை தானே சொல்றா விளக்கணும் அப்படின்னு நம்முடைய பெரியவாள்லாம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஹானிக்கெல்லாம் ஆரம்பம் என்னென்ன, ஆசை தானே காரணம், காமம் தானே காரணம். ரொம்ப ஆசைப்பட்டு இப்போ நான் வேணும்னு கேட்டுட்டே இருந்தேன்னா அதுக்கு அப்புறம் மேலே சேர்த்துக்கணும் தானு தோணும்பா. அதனால நீ எனக்கு

ஏன் 3 அடி? என் கால் இருக்கு பத்தியா, இந்த காலால 3 அடி அளக்கறேன். அந்த 3 அடி மண்ணை மட்டும் குடு. மகாபலிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, 3 கிராமங்களை கேட்பாரா, 3 நகரங்களை கேட்பாரா, 3 கோடி வராகம் கேட்பாரா, இல்லை 3 கோடி தட்சிணை கேட்பாரான்னா ரைட்டு. 3 பதத்தை, அதுவும் இந்த குழந்தை சின்ன 5 வயசு குழந்தையோட காலடி தளம் எப்படி இருக்கும் பாருங்க, அந்த அளவில் 3 அடி கேட்குறாரே. அப்போ கூட அவனுக்கு பகவான்னு தோணலை போல இருக்கு. தனக்கு அகம்பாவம் தான், என்னப்பா குழந்தை பேசுற இப்படி, நான் எப்பேற்பட்ட ஈஸ்வரன் தெரியுமா, எனக்கு இருக்கக்கூடிய சமிருத்தி தெரியுமா, ஐஸ்வர்யம் தெரியுமா, இப்படி தெரியாமல் கேட்குறியப்பா அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது சுக்கராச்சாரியர் சொல்கிறாப்பா, அவனை யாருன்னு நினைக்கிறேன், மாயா மாணவ கோஹரியே. பகவான் ஹரியே வந்திருக்காண்டா உங்ககிட்ட, உங்ககிட்ட யாச்சகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இப்போ உங்ககிட்ட 3 அடி மண் வாங்குற மாதிரி வாங்கி உன்னுடைய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அவன் சுருட்டின்னு போடுவான். அத்தனையும் நீ நாளைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எப்படி ஒரு தாசிய பாவத்தோடு இருந்தியோ திருப்பியும் அதே மாதிரி ஆக வேண்டிதான். அத்தனையும் தேவதைகளுக்கு போயிடும், அதுக்காக தான் வந்திருக்காவன்.

இருக்கானா பகவானுக்கு, நான் வந்து தாரவாத்து ஒரு தானம்னு கொடுக்கணும்னா நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும்? அதனால அசுர் நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். உடனே விந்தியாவளி தன்னுடைய கமண்டலு ஜலத்தை எடுத்துட்டாள். விந்தியாவளி கமண்டலு ஜலத்தை எடுத்துட்டு இவர் உடனே சுக்கராச்சாரியார் எப்படியாவது அவன் ஏன்னா பத்னி அர்க்கியம் விட்டு பத்னி தீர்த்தம் விட்டு அப்புறம் தானம் கொடுக்கணும், பத்னி தீர்த்தம் விட்டு தானம் கொடுக்கணும். அவர் அந்த தானத்தை எப்படி பண்ணக்கூடாதோ பண்ண முடியாதோ அதுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி பார்த்தார் சுக்கராச்சாரியார். எல்லாம் பகவானுடைய சங்கல்பம் தானே. விந்தியாவளி தீர்த்தம் கூட பகவான் அந்த மகாபலி கையை வாங்கிட்டு அந்த தீர்த்தத்தை பகவானுடைய கையில் விடுறார். வாமனர் வாமனுடைய கையில் விடுறார். உடனே உடுந்த விட்டது தான் தாமஸ்

திருக்குறளப்பனாயிருந்தவர் பகவான் திருவிக்கிரமநாயட்டர் ஆஹா விஸ்வரூபம் அனோரணியான் மகதோமகியான் சர்வ வியாபி சர்வஜன் சர்வஜத்துவம் அது மாதிரி சர்வசக்தத்துவம் அது மாதிரி சர்வத்திர வியாபி எல்லா இடத்துலையும் அவன் தான் நிறைஞ்சிருக்காங்கிறத காட்டுறார். மூணு அடி முதல் அடியாட அத்தனை பூலோகத்திலேருந்து கீழே பாதாளலோங் பூ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள அதல வித்தல சுத்தல ரசாதல மகாதல தலாதல பாதாள உலகங்களையும் அளந்தாச்சு. அடுத்த அடியால அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராயின்னு பாட பாடினாள்லயே ஆண்டாள். அது மாதிரி அம்பரத்தை ஊடறுத்து மேல இருக்கக்கூடிய போர்லோகம் சோர்லோகம் மகர்லோகம் தபோலோகம் சத்தியலோக பர்யந்தம் சத்தியலோகத்துல தான் பிரம்மா இருக்கார் அதையும் அளந்தாச்சு. எங்கப்பா ரெண்டு அடி தான் அளந்திருக்கேன், நான் கேட்டது மூணு அடி, மீதி அடி எங்க? அத்தனை அகம்பாவம் அடங்கி போயிடுது பலிக்கு. உடனே சொல்றார், என்னுடைய சிரசுல உங்களுடைய திருவடியை வைங்கோ அப்படின்னு சொல்லி பகவான் பலி சக்கரவர்த்தியினுடைய சிரசுல தன்னுடைய பாதத்தை வைக்கிறார்.

சத்தியலோக பரியந்தம் பகவானுடைய திருவடிப்பட்டோன்னு அந்த பகவான் பிரம்மா தன்னுடைய கமண்டல ஜலத்தால பகவானுடைய பாதத்தை அபிஷேகம் பண்ண ஸ்ரீபாத தீர்த்தம் அதுதான், அதுதான் ஆகாஷ கங்கை, அதுதான் கங்கா தீர்த்தம் அப்படின்னு கொண்டாடுறோம். கங்கா ஜனகன் பகவான், பகவானுடைய திருவடியிலேருந்து உண்டான ஜலம் கங்கா ஜலம். அப்படி பகவான் அத்தனை தேவர்களுக்கும் இந்த 7-14 லோகங்களை கொடுத்தார். பலியோடையவே தான் இருக்கார் அவர். மகாபலி சிரஞ்சீவி இல்லையா, அதனால மகாபலிக்கு ஒரு சுதலம் அப்படிங்கிற ஒரு லோகத்தை கொடுத்து அந்த லோகத்துக்கே அவனை ராஜாவாக பண்ணி காவல் காத்துருக்காரு பகவான். ஆழ்வாராதிகள்லாம் ரொம்ப அத்தியாச்சரியமாக பாடுறார், வேதங்களும் பாடுறது அந்த திருவிக்ரம பகவானுடைய அவதாரத்தை. திருவிக்ரம பெருமாள் உலகளந்த பெருமாள் அப்படின்னு எல்லா பல க்ஷேத்திரங்களில் திவ்ய க்ஷேத்திரங்களில் இருக்கார். திருக்கோவிலூரில் பகவான் இருக்கார்.

குறளுருவாய் சென்று பண்டு மாவலி தன் பெருவேள்வியில். நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் ரொம்ப அத்தியாசியமா சாதிக்கிறார். அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால், ஒரு கால பூமியை அளந்தார், ஏழு லோகங்கள் அளந்தார், இன்னொரு காலால ஏழு லோகங்கள் அளந்தாச்சு. கொண்டவன் வரில் கூடிடு கூடலே, அப்பேற்பட்ட திருவிக்கிரமனான பகவான் என்னை தேடி வந்தானே, ஆனால் நான் அவனோட சேர்ந்துப்பேன் அப்படின்னு ஆண்டாள் ரொம்ப அத்தியாச்சரியமா சாதிக்கிறார்.

0: இப்படி தேவதைகள் ஆழ்வாராதிகள் இந்த சூக்தங்களில் பகவானுடைய வைபவம் பாடப்பட்டிருக்கு. இந்த வேதங்களும் ரொம்ப அத்தியாச்சரியமாக இந்த வாமனமூர்த்தியினுடைய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணோ மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரான் என்று இந்த ஷோடச நாமாக்களில் திரிவிக்ரமா வாமனா ரெண்டுமே உண்டு. இந்த ரெண்டுமே ஒரே அவதாரத்தில் சேர்ந்தது. அப்பேற்பட்ட அந்த திரிவிக்ரம மூர்த்தியினுடைய வைபவத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். ஸ்ரீ அக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தி நாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய நிவாசாய மங்களம். பேர்பட்ட ஒரு பாக்கியம் இந்த திரிவிக்ரமனுடைய வாமனனுடைய வைபவத்தை அனுபவிச்சவாளுக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
1: ஓங்கி உலகளந்த உத்தமன் இசைச்சொற்பொழிவு கேட்டோம். நிகழ்த்தியவர் ஆர் சுந்தராமன் அவர்கள், என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும்

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நேர்களே, நிலையத்தில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும், குரல் எண் 121, அதிகாரம் அடக்கமுடைமை. தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு. கற்பகம் அவர்கள். 6:15 பக்தி மாலையில் MS விஸ்வநாதன், ஹெலன் சத்யா, பி. வசந்தா, சூலமங்கலம் சகோதரிகள், டாக்டர் சீர்காழி ஜி. சிவ சிதம்பரம் ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். 7:25 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் சுபா கணேசன் அவர்கள் பாட்டு இடம்பெறும். எஸ். அருணாச்சல கார்த்திக் வயலின், ராமநாதபுரம் வி. ராமநாதன் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 சங்கீத சாரலில் ஏ. என். பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். ஆர். சதீஷ்குமார் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 என்னுயிர் தோழி பாரம்பரிய சமையல் கலை நேர்முகம் இடம்பெறும். இதில் பங்கேற்பவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள். உடன் உரையாடுபவர் உமா மீனா அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து திரை இசை. 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசுவாமி திருக்கோவில் கால்நடை சந்தை. இதில் குத

பொதுச்சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நாளை மாலை 5:30 மணிக்கு திரையிசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10க்கு பாமாலை இடம்பெறும். 6:40க்கு முல்லைவனம், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10க்கு விருதுநகர் மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:25க்கு ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி பழ மரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள். 9:15க்கு ஸ்பாட்லைட், 9:30க்கு நாடக மலர், சிவரஞ்சனி நாடகம் படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 10 மணிக்கு அரங்கிசை, ஸ்ரீ ராமாவதாரம் இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர்கள் கல்யாணபுரம் ஆர். ஆராவுமுதன், என்.சி. மாதவ் வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். நேர்களை, இதுவரை நிலையத்தில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.